0: Some of you have Christian names.
1: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
0: Some of you have other old names.
1: பிறகு சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
0: But God's name is still the same.
1: பட் தேவனுடைய நாமம் அது அதுவாகவே இருக்கிறது.
0: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
1: நாம் சங்கீதம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
0: That's the way God wants us to do.
1: அப்படித்தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
0: He says, sing unto the Lord a new song.
1: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
0: For example, read Psalm 34, 1 and 2, please.
1: சங்கீதம் 34, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34, 1, 2 வசனங்கள் 34, 1 and 2.
0: Yes. What an awesome God we have.
1: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
0: What a wonderful God we have.
1: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
0: Even though at that time he was a great king.
1: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
0: Yet my mouth shall praise God continually.
1: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக்கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
0: Not just Sundays.
1: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல,
0: not just Mondays,
1: திங்கள் மாத்திரமல்ல,
0: but all the days of my life,
1: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
0: He says, I think of my days that when I was feeding the sheep.
1: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
0: One time the lion came.
1: ஒரு முறை சிங்கம் வந்தது.
0: One time the bear came.
1: ஒரு முறை கரடி வந்தது.
0: But through the power of the anointing of the Holy Spirit, I killed the lion and I tore up the bear.
1: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே தோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
0: That's why he says, I will praise the Lord at all times.
1: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
0: My tongue will give him the glory because he is worthy to be praised.
1: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
0: Oh my God is worthy.
1: இதோ எங்களுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
0: My God is worthy because he saved my soul.
1: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
0: My God is worthy because he washed me from my sin.
1: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
0: My God is worthy because he has forgiven me.
1: தேவனுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
0: My God is worthy to be praised because he has given me a new name.
1: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: To God be the glory.
1: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
0: Please read also Psalm 37 and 1 and 2, please.
1: சங்கீதம் 37, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
0: Completely. Thank you.
1: Nandri.
0: That's what we are asked to do.
1: நாம் அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும்.
0: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
1: நாம் இப்படியாக இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனையும் அவர் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார்.
0: Amen. I cannot live holy on my own.
1: நான் என்னாலே பரிசுத்தமாக இருக்க முடியாது.
0: But the grace of God that gives me the strength to live right.
1: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
0: The world doesn't know what you mean by holiness.
1: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
0: The world doesn't know what you mean by righteousness.
1: நீதி என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the grace of God.
1: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the mercy of God.
1: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: But God's people, you know the grace of God.
1: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the mercy of God.
1: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the great experience with Christ.
1: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
0: All the psalms he was not ashamed to praise God, David.
1: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
0: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
1: எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The word of God is so real, saints of God.
1: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
0: Every word is helping us to live right and holy before God.
1: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
0: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
1: இந்த உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
0: Amen. The church of the living God makes the difference.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: God's people make the difference.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: Amen. You and I make the difference.
1: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
0: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
1: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
1: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all we need to increase our prayer life.
1: நமக்கு अनेक ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: We need to pray for our pastor.
1: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: Amen. We need to pray for the pastor's wife.
1: நம்முடைய பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for our elders.
1: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
1: தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: One thing you can give freely, that is your prayer for one another.
1: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
0: Amen. God wants us to spend time with God.
1: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
0: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
1: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
0: Yes, even before he chose the 12, and then he in the garden of Gethsemane he was praying.
1: பன்னிரண்டு சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: It's nothing wrong to spend time before television.
1: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
0: Christian television, we listen to God's word, that's all right.
1: Christian channels le nam oruvela devudey vaarthigalai ketkirom.
0: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
1: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: I am not saying it is sin.
1: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
0: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
1: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture, then we are going to close.
1: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
0: Through
1: 23. 22 வரைக்கும்.
0: Thank you. Amen.
1: Amen.
0: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
1: தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
0: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
1: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
0: God's people, you need revelation.
1: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
0: You want anointing.
1: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
0: You want power.
1: உங்களுக்கு வல்லமை தேவை.
0: Seek God's face right now.
1: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
0: Anytime you can go to the presence of God.
1: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
0: Amen. Lord, here I am.
1: தேவனே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
0: Speak to me, Lord.
1: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
0: When you speak to me,
1: என்னோடு கூட பேசும்.
0: I will obey.
1: நான் கீழ்ப்படுகிறேன்.
0: Many times obedience is lacking among God's people.
1: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
0: God's people, we need to obey when God speaks to us.
1: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
0: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
1: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Help me, Lord, to obey what you say.
1: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும்.
0: Many times we say, பாஸ்டர் என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
1: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
0: That's not our ministry.
1: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
0: Our ministry is to encourage you.
1: இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Our ministry is to warn you.
1: உங்களை கண்டிப்பதற்குதான் தேவனுடைய ஊழியம்.
0: Our ministry is to bless you.
1: உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
0: That's what this leadership is doing to us.
1: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
0: So when the word of God comes to us, let's obey.
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும் பொழுது நாம் அதுக்கு கீழ்ப்படியவர்களா இருக்க வேண்டும்.
0: Lord, give me the heart of obedience.
1: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
0: Lord, give me the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
0: Dear Jesus, give me the mind of obedience.
1: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
0: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்கு பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார், மரண பிரந்தியம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me.
1: தேவன் என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவுக்கு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம், முடிக்க போகிறோம்.
0: Amen. That is and the again Acts of Apostles
1: apostle nadapadigal
0: 16th chapter
1: 16
0: 25 to 35 please
1: 25 la 35 vasanangal varaikkum
0: Amen, amen,
1: amen.
0: Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
1: தேவனுடைய ஜனமே நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாயிருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And I mean they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
0: வேண்டும். So they were not complaining about anything.
1: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: They began to realize God's power and God's greatness.
1: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
0: And the power of God came like an earthquake.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
0: That's what God can do for you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together,
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
0: when God's people come together in unity in one mind,
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
0: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
1: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
0: miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh Lord, sir, what we must do to get saved?
1: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Apostles, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
1: அவள் சொல்கிறார், கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியா, பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக.
0: I want everybody to stand.
1: எல்லாரும் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: Those of you are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: your husband may be a drunkard,
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்,
0: your husband is saved, the wife is not saved,
1: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
0: I'm going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ,
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
0: those who are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise, others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody he might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன், பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாட்டலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is real.
1: பாவ மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah.
1: Praise
0: God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you sir.

0: நம்ம எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: அல்லேலூயா, நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஐ கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட் ஃபார் அவர் wonderful preacher today.
0: இந்த நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: Today இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: In our midst God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்.
1: Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I'm not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: Before we go for the Lord's Supper.
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்.
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும்பொழுது
0: When we step into this May month,
1: நம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு
0: Let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீத புத்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: நாம்
1: யாவரும் அமருவோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Hallelujah. Communion.
1: ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: In the Christian world and everyone used to say
1: you have to pray. தானியேல போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படினு கேட்டா எல்லாரும் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, do you say I will pray?
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாசு வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்போது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபன்னு சொன்னா ஏதோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: the promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says, I will deliver you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says, I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15
1: நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது,
0: whenever we hear the word,
1: ஜெபிக்கும் பொழுது,
0: when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது,
0: bondages are broken,
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது,
0: the bondages are loosened,
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்,
0: the Lord is loosing your bondages. How many of you believe
1: it? Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
0: The Lord delivered from the bondage of Satan.
1: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: at this moment the Lord
1: ஏதோ ஒரு பலவீனமுனை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி,
0: whatever may be the weakness,
1: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your,
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness.
1: Hallelujah.
0: Of the devil.
1: ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, 18 வருஷமாக இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering
1: you. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: in Psalm 34:7, how the Lord is delivering you,
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை வாசிக்கும், சங்கீதம் 34:17,
0: 34:17 Psalm,
1: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 18:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: hallelujah,
0: hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean, from all kind of troubles, you have delivered me.
1: சங்கீதம் 107:6 ல வாசிக்கிறோம்,
0: Psalm 107.
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்
0: your quietness
1: எல்லா அந்த இடத்திலே குழம்பி விடுகிறது.
0: Everything is scattered.
1: ஒரு பெரிய ஒரு வேதனை இங்கே வந்து விடுகிறது.
0: There will be a great
1: ஐயோ என்னை யார் விடுதலை ஆக்குவார்?
0: Who can be deliver me?
1: என்கிற ஒரு நிலைமை வருகிறது.
0: That kind of situation you face.
1: Hallelujah. அதுதான் இக்கட்டு.
0: That is the trouble.
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
0: You cannot deliver yourself.
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில
0: in God's people's life
1: வரலாம்.
0: It may come.
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்?
0: What the Lord does.
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: Psalm 54
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார்? எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
0: The Lord delivered me from all the troubles.
1: நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில்
0: when we are oppressed
1: இக்கட்டான நேரத்தில்
0: at the time of trouble
1: ஆபத்து நேரத்தில்
0: in the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: he sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார். He delivers.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்.
0: The Lord's promise is very important.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார், எப்பொழுது விடுவிக்கிறார்?
0: Whom the Lord delivers.
1: இங்கே நாம் வாசிக்கிறோம் மிக முக்கியமானது.
0: Here we read.
1: Hallelujah.
0: Importantly.
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: Psalm 91:14.
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he desires upon me,
1: அவனை விடுவிப்பேன்.
0: I deliver him.
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டாம் வெறுப்போடு காணப்பட்டா ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்.
0: When you are slothful, when you don't pray, the Lord cannot deliver you.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறாரா?
0: Whom the Lord delivers.
1: வாஞ்சையா இருக்கணும்.
0: Those who are thirstful unto the Lord.
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: How many of you have come to the church interestingly?
1: Hallelujah. 8 மணிக்கு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க.
0: 8:00 means they come 12:00.
1: 8 மணிக்கு சொன்னா
0: 8:00 means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு?
0: With a desire.
1: 12 மணி.
0: They come at 12.
1: 11 மணி.
0: 11:00.
1: 10 மணி.
0: 10:00.
1: யார் நம்ம கேட்க போறாங்க?
0: Who is going to ask me?
1: நம்ம இஷ்டம்தான்.
0: It is our desire.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க.
0: The conducting church is not ordinary.
1: பிரதர் பால் சொன்னார்ல.
0: Pastor Paul said.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்.
0: It's a great burden.
1: ஒரு கர்ப்ப வேதனை.
0: It's a pain.
1: Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Against God's ministry, a lot of things are coming.
1: எப்படி ஊழியத்தை கெடுக்கலாம்?
0: How to affect the ministry?
1: எப்படி இடிக்கலாம்?
0: How to break the church?
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம்? யாரும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
0: Whoever comes against the ministry, the Lord will not allow.
1: தேவ ஜனமே,
0: oh God's people,
1: என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா?
0: My question is,
1: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க?
0: Are you praying means how many of you?
1: கையை உயர்த்துங்க.
0: Come on, you say.
1: எல்லாரோட கையும் உயரும். ஏனா எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
0: You are all praying.
1: ஆனா அதல்ல கேள்வி.
0: That is not the question.
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்.
0: We are all praying.
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க?
0: How many of you praying with a great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவர் என்ன புகையில வந்து காத்துக்கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்கல்ல?
0: Before the office,
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல.
0: You just pray and rush.
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுகிட்டே ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க, அது இல்ல வாஞ்சி.
0: Sleep you pray, that is not desire.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
0: The desire means
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
0: As the deer panted for the water.
1: Hallelujah.
0: You have to come.
1: அப்படி ஓடி வரீங்களா?
0: Are you running like that?
1: வாஞ்சை இருக்குதா உனக்கு?
0: You have that desire.
1: Hallelujah. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
0: Elijah had that kind of thirst.
1: அவர் கர்த்தாய் ஜெபித்தார்.
0: He prayed carefully.
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே
0: since he prayed with a desire.
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் மல பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து Hallelujah.
0: Elijah knelt down and
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: With the meaningfulness he
1: Hallelujah.
0: prayed.
1: உடனே மழை வந்தது.
0: The rain came immediately.
1: நாம ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: நீங்க அழுதழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட கேக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
0: Because of your weeping and praying nothing
1: will happen.
0: Many think like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு இப்படி இருந்துச்சு, அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு.
0: I was like this, they prayed.
1: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு.
0: They prayed, it was good.
1: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே.
0: And if they all praying, if
1: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்.
0: Everyone can pray and they can be successful, not like that.
1: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக.
0: Jesus has finished everything on the cross.
1: அதனால உனக்குள்ள இருக்கணும்.
0: You must have that faith.
1: என்ன வாஞ்சை அப்படிங்க
0: கேட்டீங்கன்னா, what is that desire?
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை.
0: The desire to see the Lord Jesus.
1: நீ காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: How many of you come with that great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: What desire you have?
1: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
0: Do you come to see Jesus?
1: Hallelujah. எத்தனை பேர் பார்க்க வந்திருக்கிறீங்க?
0: How many of you come to see Hallelujah. Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்லலாம் இயேசு எங்கெங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
1: அதனால
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி
0: He climbed the tree.
1: இயேசுவை பார்க்க
0: He wanted to see Jesus.
1: Why did
0: he take that
1: effort?
0: That is the
1: desire. There
0: are lots of
1: multitudes
0: came
1: to see Jesus.
0: They just see the surroundings.
1: சகேயு மரத்தின் மேல் ஏறினார்.
0: Zacchaeus climbed the
1: tree. அவர் வேடிக்கை பார்க்க ஏறல.
0: Not to just look around.
1: அவர் எதுக்கு ஏறினார் தெரியுமா?
0: Why did he climb?
1: இயேசு எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
0: Night and day he couldn't
1: sleep. எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்கல.
0: They all say Jesus.
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
0: There is the joy. இயேசுன்னு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கே.
0: When I hear the name Jesus I want to jump. Who is that Jesus?
1: யார் அந்த இயேசு?
0: Who is that Jesus?
1: 1000 பேர்ல சிறந்தவராமே.
0: He is
1: 10000 பேர்ல சிறந்தவராமே.
0: Beauty among 10000.
1: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
0: What is he having?
1: அவர் எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is?
1: எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வாஞ்சி வந்தீங்க?
0: How many of you having desire to see Jesus?
1: ஆண்டவரே இயேசுவே.
0: Oh Jesus.
1: நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன்.
0: I have come to seek you.
1: பார்க்க வந்திருக்கிறேன்.
0: I have come to see you.
1: உம்மில களிகூர வந்திருக்கிறேன்.
0: I have come to rejoice.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many can say that?
1: உன்னத பாட்டின் புத்தகத்தில்
0: In the Song of Solomon.
1: இரண்டாம் அதிகாரத்தில்
0: Second chapter.
1: மூன்றாவது வசனத்தில்
0: Third verse.
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
0: I sat down with a great delight.
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
0: How many of you having the delightment?
1: நான் வெயில் கொளுத்துது.
0: Hot sun.
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
0: Pastor is also preaching again.
1: வாட்சையும் பாக்குறீங்க.
0: You are looking at the clock.
1: வீட்டுக்கு போறோம்.
0: I want to go home.
1: இது இல்ல வாஞ்சை.
0: That is not the delight.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கடும் வெயில்
0: maybe hot
1: கொளுத்தும் பொழுது
0: at the midst of hot sun
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடு நிசையில சிலுவையில தொங்கினாரு.
0: And for you and me Hallelujah. Jesus was hanging on the cross.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதனையின் மத்தியில
0: in the midst of the pain
1: என்ன மேல ஒரு வச்சிருந்த வாஞ்சே
0: because of the delight
1: Hallelujah.
0: Upon you
1: அதனால தான் போடப்பட்டிருக்கிறது இதோ
0: தேவ
1: பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்.
0: Those who want to keep the righteousness they will be
1: undergoing sufferings.
0: The midst of sufferings
1: and the mutkalin madhile
0: the midst of thorns
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many could say
1: naan narumanam veesugiren
0: I am
1: rejoicing I
0: am a witness
1: கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறேன்.
0: I am glorious for the Lord
1: துன்பம் வருகிறது
0: there is trouble
1: வருகிறது
0: there is the tire trial
1: ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
0: Lord remove the thorn
1: என்று பவுல் ஜெபித்த வேளையில
0: when Paul
1: முள்ளை எடுக்கல
0: the Lord did not take it.
1: என் பலன் உனக்கு போதும்.
0: In your weakness
1: என் கிருபை உனக்கு போதும்.
0: My grace is sufficient.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவனுடைய பிள்ளையே
0: children of God
1: thank you Jesus. சவுல்
0: Saul
1: பவுலாய் மாறும் பொழுது
0: when he became Paul
1: ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார்?
0: Lord who are you?
1: Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
0: I am Jesus whom you are persecuting.
1: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
0: Where are you kicking?
1: முள்ளுல உதைக்கிற.
0: You are kicking the thorn.
1: அது என்னையும் குத்துது.
0: It is piercing me.
1: உன்னையும் குத்துது.
0: It is piercing you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
0: Why did the Lord say that?
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
0: Nobody can persecute the Lord.
1: அவர் எதுக்காக சொன்னார்னா?
0: What for he said?
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: me means
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
0: Hallelujah. He is about his church.
1: இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் வந்திருக்கிறோம்.
0: We have come to the Lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
0: That is the communion service for
1: the church. நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
0: And we are the body Hallelujah. of Christ.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies
1: Hallelujah. நான் வாஞ்சையாய் களிக்கூறுகிறேன்.
0: I with the delightment I am rejoicing.
1: ஜெபிக்கிறேன்.
0: I am praying with delightment.
1: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
0: With the desire I do ministry.
1: காணிக்கை போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
0: With the delightment I put the offering.
1: Hallelujah. எத்தனையோ வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன்.
0: I went abroad many
1: places. அதெல்லாம் காணிக்க போட்டு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க.
0: They don't come slowly.
1: டான்ஸ் ஆடினே வருவாங்க.
0: They dance and bring the offering.
1: கேட்டா எதுக்குங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படினு.
0: Why do you dance?
1: அவங்க காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா.
0: Joy to give offering.
1: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
0: Joy to give. அத
1: நடனமாடி நடனமாய் காணிக்க போடுறாங்க.
0: They just dance. Hallelujah. Give unto the Lord. அருமையான
1: தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: யோசி பாருங்க.
0: Just think about it.
1: உங்க வாஞ்சை இருக்கா?
0: Do you have desire?
1: ஆண்டவரோடு பேச வாஞ்சி இருக்குதா?
0: Do you have desire to talk to the Lord?
1: ஜெபிக்க வாஞ்சி இருக்குதா?
0: Do you have desire to
1: நான் சும்மா நீ ஜெபத்து குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன்னு வெச்சீங்க.
0: If I just pray
1: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
0: You will not pray.
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க.
0: Everywhere you are hearing.
1: ஜெபம் ஜெபம் ஜெபம் தான் எல்லாமே வச்சு கூட்ட நடத்துறாங்க.
0: Everyone say pray.
1: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
0: But you don't pray.
1: ஆனா எப்ப திரும்ப ஜெபிப்பீங்க?
0: When do you pray?
1: உனக்கு ஒரு வாஞ்ச வந்துட்டோம்.
0: When you have desire.
1: அறைக்கதவை மூடிக்கொண்டு
0: close the door.
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க
0: ஆரம்பிப்பார்.
1: உனக்கு அந்த வாஞ்சம் வந்தா
0: if you have desire
1: யாரும் உன ஜெபின்னு சொல்ல தேவையில்ல.
0: Others need not force you to pray.
1: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே.
0: You will start praying.
1: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பே.
0: You will talk to the Lord.
1: ஆண்டவர் மெல்லிய சத்தத்தை கேட்பே.
0: You will hear the Lord's voice.
1: ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
0: In this month the Lord's promise.
1: Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he has delight mind in me.
1: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை.
0: The desire.
1: வாஞ்சை.
0: The delight.
1: வாஞ்சை.
0: Delight.
1: நான் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: I will be having delight.

0: they are counting the offering
1: 5 rupees note 10 rupees note
0: 5 rupees or 10 rupees notes
1: எதுக்கு போடுறாங்க
0: what for they put
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்கை போடணுமே போடுறோம்
0: ரிச்சுவலி தே கிவ் ஆஃபரிங்
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க
0: வாட் ஆர் தி எக்ஸ்பெண்டிச்சர்
1: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்
0: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பெண்டிச்சர்
1: ஹalleluya இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
0: when they calculate
1: 1,98,00,000 இந்த சபைக்கு மட்டும் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு
0: 1,98,00,000 we spent
1: அது எப்படி
0: how
1: அதுதான் அற்புதம்
0: தட் இஸ் மிரக்கிள்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: காணிக்கை அவ்வளவு வரல
0: we didn't get that offering
1: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்
0: open the treasure in heaven
1: நல்லா கவனிங்க
0: listen
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: இது கடைசி காலம்
0: these are the last days
1: ஊழியம் கட்டப்பட வேண்டும்
0: the ministry has to be built
1: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்
0: to build the ministry
1: ஊழியம் வளர வேண்டுமானால்
0: for the growth of the ministry
1: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசி அந்த சபைக்கு வர கூடாது
0: you should not be looking around
1: hallelujah
0: hallelujah
1: மதில் மேல் இருக்கிற பூனைன்னா
0: the cat on the wall
1: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு
0: they come to church
1: நல்லா ஹீலிங் பண்றேன் ஜெபம் பண்றேன் குதிச்சு ஆடி பாடி கிடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க
0: they come to church when some celebration is going on
1: திடீர்னு சர்ச்சில் போராட்டம் அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்
0: when there is a trouble
1: ஐயோ
0: they stop coming
1: இங்க போனா நம்ம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும்பா
0: if we go there we have to give money
1: மதில் மேல் இருக்கிற பூனை
0: it's a cat on the wall
1: திடீர்னு சர்ச்சில் இருப்பாங்க திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவான்
0: suddenly they are in the church
1: என்ன அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்ல பங்கு இல்ல
0: they don't take part
1: ஐயா சபைன்றது என்ன தெரியுங்களா
0: the church means
1: ஒரு குடும்பம்
0: it's a family
1: எபேசியர்ல வாசிக்கிறோம்
0: in Ephesians
1: முழு குடும்பத்துக்கும் நாம காரணர்
0: and he is
1: முழு குடும்பத்துக்கும்
0: for the entire family
1: நாம காரணர்
0: and he is
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு தெரியுமா அந்த பாட்டு தெரியாதா
0: do you know that song
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு ஹalleluya
0: ஹalleluya
1: இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல
0: we don't sing this song
1: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல
0: we don't think it's family
1: அது ஒரு குடும்பம்
0: it's a family
1: இந்த குடும்பத்துல
0: in this family
1: உனக்கு ஒரு பங்கு இருக்குது
0: there is the part
1: உனக்கு ஒரு பாகம் இருக்குது
0: there is the burden
1: உனக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்
0: there is some
1: சும்மா
0: focus
1: ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்கு வர கூடாது
0: not just sitting and
1: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்த்துட்டு வர கூடாது
0: பாஸ்டர்
1: இன்னைக்கு என்ன பேசுறாரு யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு
0: there are people
1: hallelujah
0: notice
1: RSS காரங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க
0: even the RSS people also
1: BJP காரங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க
0: BJP people also
1: எல்லாம் உங்களுக்கு தெரியும்
0: I know
1: அவங்க வேலை என்ன தெரியுங்களா
0: what is their job
1: தூது விடுற வேலை
0: they just
1: send them spy உரிமை கலகம் பண்றது
0: against the ministry they
1: hallelujah ஆனா மொர்தெகாய் hallelujah
0: மொர்தெகாய்
1: எஸ்தர் புத்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணானோ அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்
0: which one was prepared by Aman and he was hanged on
1: காரியம் மாறுதலாய் முடிந்தது
0: hallelujah we are become
1: நீ போற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற
0: you are going to be hanged
1: நீ போற திட்டங்கள்
0: your plans
1: நீ கர்த்தருக்கு விரோதமாக
0: against the
1: ஊழியத்துக்கு விரோதமாக
0: against the ministry
1: ஊழியக்காரனுக்கு விரோதமாக
0: against the minister of
1: நீ போற திட்டங்கள்
0: all the plans
1: அது உன்னை தான் அழிக்கும்
0: it will destroy
1: hallelujah
0: you
1: ஒண்ணு சத்தியத்து கீழ்படிஞ்சு இரு
0: you have to obey to the word
1: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா அப்படி ஓடி போயிடுங்க
0: like others you run
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தர் நடத்த வல்லவர்
0: the lord is able to conduct
1: hallelujah
0: hallelujah
1: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க
0: when I started the church there were 10 people
1: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா
0: how they were
1: 10 பேருமே
0: all 10 people
1: கீழ்படிவாங்க
0: they obey
1: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க
0: they come on time
1: 10 பேர் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரிலாம் ஜெபிப்பாங்க
0: when they pray throughout night they pray
1: அந்த 10 பேரே போதும்
0: that is enough
1: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்
0: why what's the necessity of 1000 people
1: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்
0: they don't support the ministry what is the use
1: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்
0: that's why the lord
1: கொஞ்சம்
0: said
1: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
0: maybe little
1: அநேகம் பேரை கொண்டாகிலும்
0: one more
1: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல
0: no barrier to save
1: hallelujah
0: hallelujah
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல
0: you need not give
1: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு
0: if you give you
1: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்
0: you get part
1: hallelujah
0: heaven
1: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்
0: that's why the lord is asking
1: hallelujah.
0: you to give
1: அடுத்தது நீ ஜெபிக்கணும்
0: then you pray
1: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்
0: you have to pray fervently
1: பாருங்க மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ இந்த சபையில மட்டும் தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்
0: every day we have prayer
1: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மட்டும் தான்
0: every day pray from Monday to Saturday
1: அது சிலர் மட்டும் தான் வரீங்க
0: only few people are coming
1: சனிக்கிழமை உபவாசம் நடக்குது

0: Saturday we have fasting.
1: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
0: We have prayer.
1: குடும்பங்களில் ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
0: In families.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: நாம் ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the church?
1: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the ministry?
1: அப்படி ஜெபித்து பாருங்க.
0: Just start praying.
1: இந்த ஊழியத்தை ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
0: There will be revival.
1: விடுதலையை பார்க்க முடியும்.
0: See the deliverance.
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Shall we all praise God? Hallelujah. For the promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Shabarabarabalaba.
0: Thank you Lord. Thank Amen. You Jesus. Thank you Jesus.
1: ஒவ்வொரு நாளும்
0: every day
1: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
0: Many things to be happy.
1: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
0: It should not be burden for the ministry.
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
0: You should have the burden.
1: பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும்.
0: You have to take the responsibility.
1: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
0: Then the Lord will bless you.
1: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
0: No, not just looking around.
1: உன்னுடைய பங்கு என்ன?
0: What is your part?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
0: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
1: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க. பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
0: The true believers asked what is the
1: problem. உண்மையான விசுவாசிங்க எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க.
0: The true believer they asked.
1: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
0: Others did not.
1: என்னன்னா நடந்துக்கோ.
0: Anything can
1: happen. சபை திறந்தா வரேன்.
0: The church is open I come.
1: போய்டுவேன்.
0: But it is
1: hallelujah.
0: Hallelujah.
1: அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
0: Some group are like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: அப்படி இல்ல.
0: Not like that.
1: எல்லா விதத்திலும்
0: in all things
1: inbathilum
0: in
1: thunbathilum
0: in goodness in
1: porattathilum
0: in trouble
1: uyarvilum
0: in
1: thaalvilum
0: or down
1: kashtathilum
0: in
1: nashtathilum
0: in loss
1: ellavathilum
0: in everything
1: hallelujah nama kooda irkanum
0: we have to be
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: phone panni oru sonnaru
0: somebody
1: ayya na ethana sabaiku pona
0: I went many to many churches
1: oru thadai na oru kalyanathukku vandhen
0: I came for a wedding
1: idu maari oru magimeya na engume paathadillaya
0: I never seen that glory
1: oru magimeya irundhuchya
0: it was glorious
1: sabaiyila oru magime irukudhiya
0: there is the glory
1: engengeyo poram oru magimeye illenga
0: I don't find any glory
1: oru glory achiramaa irundhuchu
0: it was amazing
1: ipdi sila irukranga
0: some people say like
1: adhanal dhaan naan anga varren
0: that's why I come
1: hallelujah
0: here. hallelujah
1: anegar saatchi solranga
0: many they testify
1: anegar katta thodukranga
0: the lord touched many people
1: vaalkaiyila arpad nadandu kondirukkar
0: many miracles are happening
1: agave pisas erichal adhigama irukku
0: the devil is having
1: agave namala urumana poduvoma andha velaiyila
0: shall we all have ella
1: karangala uyarthuvoma
0: shall we all
1: indha vaakuthathathukaga ella kathrai stotram pannunga
0: let us all praise god
1: hallelujah kathar ellarai thodumbadiyaga ellar urumana padunga andha velaiyila hallelujah vaagile thara ellar vaagilum therakkapadu
0: our mouth
1: கர்த்தரை நோக்கி பார்
0: let us all look at the
1: கர்த்தர் உங்களை தொடுவார்
0: lord will touch you
1: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்
0: god's power will touch
1: ஆவியிலே நிரம்புங்க
0: be filled in the
1: எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க
0: let us all have oneness
1: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்
0: hallelujah
1: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும் இந்த ஊழியம் கட்டப்படட்டும் இது கர்த்தருடைய சபை இது கர்த்தருடைய ஊழியம்
0: hallelujah
1: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல
0: I'm not speaking
1: என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்
0: talking
1: to Jesus பேசிக்கொண்டிருக்கிறார் அதை நீ அசட்ட பண்ணாதே அதை அசட்டையா நினைக்காதே கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் கீழ்ப்படி கீழ்ப்படி பயந்து நட உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்
0: உன்னை
1: ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஷபரபரபரபலபா எல்லாரும் ஒப்பு கொடுத்த வேளையில ஒருமனப்படும் இந்த வேளையில உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்
0: don't pray for yourself
1: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க
0: pray for the ministry
1: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்துல ஜெபிக்கிறார்
0: jesus is praying for you and me
1: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்
0: holy spirit is praying for you and me
1: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்
0: jesus is praying for you and me
1: namakkaga nam jebikka vendiyad illa
0: we need not pray for ourselves
1: nam ooliyathukaga jebikkanum
0: pray for the ministry
1: aathmaukaga jebikkanum
0: pray for the soul
1: aathma bharathukaga jebikkanum
0: pray with the burden
1: aathma vaajyaikaga jebikkanum ellara vaaye therandha velaiyile kartharunai thodugiraar kartharu vallamai unai sandikkirathu shaba ba ba ba ba
0: thank you jesus
1: urakabara kalaba shandara riyandara bodhida ba
0: thank you lord
1: urakabala shankura kilbauriyandara kaba hallelujah
0: hallelujah thank you lord
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Oh, thank you, Jesus.
0: Thank you, Jesus.
1: Hallelujah.
0: Thank you, Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Oh, Rikabashantaraba.
0: Thank you, Lord.
1: எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பணியிடுவோம்.
0: Let us all kneel down for the
1: பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
0: Be prepared to participate.
1: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
0: our heavenly father,
1: இந்த பந்திய கர்த்தர் ஆசீர்வதித்து
0: bless the communion,
1: அப்பத்தியம் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
0: Bless the bread and wine,
1: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
0: bless each and every,
1: நிறைய உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும், சபையானது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும், மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுக்காக ஜீவன் தந்தீரே, எங்களுக்காக வரப்போகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே, எங்களுக்காக காயப்பட்டீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.

தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அன்பானவர்களே, நாங்கள் இந்த பாடலை ஒரு லேக்கிலே இதை எடுத்தோம். என் குடும்பம் ஒரு படகிலும், கேமரா க்ரூ மற்றொரு படகிலும் இருந்து இந்த பாடலை எடுத்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு உதவியாய் வந்திருந்தவர்கள் மற்றொரு படகிலே அவர்கள் இந்த லேக்கில் உள்ளே வந்தார்கள். அங்கே அந்த படகையில் பெடல் சிஸ்டம் இருந்ததினால் எந்த உதவியும் கிடையாது. அவர்களே பெடல் பண்ணி அந்த லேக் நடு பகுதிக்கு வந்து விட்டார்கள். இங்கு ஒரு பக்கம் நாங்கள் பாடலை எடுத்து கொண்டிருக்கிறோம், மற்றொரு பக்கம் எங்களோடு வந்தவர்கள் நடு அந்த லேக்கில் வந்த பொழுது அந்த பெடலுடைய அந்த போல்ட் நட்டு எல்லாம் உடைந்து விட்டது. அங்கு இருப்பவர்களுக்கு யாருக்கும் நீச்சல் தெரியாது. இந்த சூழ்நிலையில் இயேசுவே எங்களை காப்பாற்றும், அந்த போதகர் அப்பொழுது தான் அப்படி ஜெபித்தார், இயேசுவே எங்களை காப்பாற்றும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மை ஒருவர் காப்பாற்ற முடியும், அவர் தான் இயேசு. கையில் அவர்கள் தண்ணியை தள்ளி தள்ளி கரை சேர்ந்து விட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நிச்சயமாகவே உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். காற்றை அதட்டினவர் இயேசுதான், கடலை அமர்த்தினவர் இயேசுதான், கண்ணீரை துடைப்பவர் இயேசுதான், கவலைகளை நீக்குபவரும் இயேசுதான்.

0: எனக்குள்ளே
1: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபமுங்க.
2: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்க துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்க உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
2: விசுவாசிக்கிறீயா?
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
2: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஜனம் வேணும்.
2: எஸ்.
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
2: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வாருன்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவாரு. விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
2: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
2: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: அந்த நவம்பர்ல ஆண்டவர் சொன்ன சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
2: கிண்டாதீங்க.
1: அண்ணன் சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க வந்திருக்கேன்.
2: ஆமென்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: இப்படினா முண்டுது, இப்படினா
2: கிண்டிறது.
1: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபிள். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கண்ணாப்புனான்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
2: ஆமென். எஸ்.
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
2: முளைச்சு வர்ற,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ், அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
2: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
2: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குதுன்னு.
2: எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறாரு அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
2: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
2: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
2: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறார்.
2: ஆமென்.
1: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
2: ஆமென்.
1: என்னென்ன போட போறாரு
2: தெரியல.
1: பைபிள் எதுக்குன்னா, ஏதோ சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல. அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
2: எஸ். ஆமென்.

0: பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: ஏழாவது வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றது. நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அத நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது. ஹல்லேலூயா.
0: நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. ஆண்டவர் சொல்றார், சொன்னா நடக்கும்ன்றாரு.
1: ஆமென்.
0: என்ன செய்கிறவர்? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஆகிறார். இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும். என்ன இல்லாம இருக்கலாம்,
1: தேவை இல்லாம இருக்கலாம்.
0: ஆனா ஏதோ ஒரு காலம் வர்றப்ப நான் அவரை சார்ந்து நிக்க பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இத நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வார்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே வாழ்வேன்.
0: இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும். நம்ம பிள்ளைங்களையும் பழக்கணும்.
1: ஆமே.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவரு தாண்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: The faith na enna appadina, it's not about trying something.
1: Yes.
0: நீ ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகும்னு உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிற.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்டை ஏழு ஏழு ஐலசா போட்டு உங்க மலையை என்ன செய்ய முடியாது? நீங்க
1: நகர்த்த
0: முடியாது. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அதுக்கு பேர் என்ன மலையா? பேரு
1: நகராத பெயர்.
0: சொல்ற நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்திலிருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமா என்ன ஆண்டவர் சொல்றார்? என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்தக்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: எஸ்
0: திருடன் திருடவும்
1: கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வாரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றதே எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற அல்ல
0: இந்த வரையும் நீ கொல்ல வர்றான் டேய் சொல்றான். நீ
1: சொல்லு
0: அவன் கொல்றவன் என்ன ஆண்டவர் என்ன கையில பிடிச்சு சொல்றான் அப்படி
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்ற அப்பா அப்பா சொல்றேன் சொல்றா நீ
2: சொல்றான்
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன சொல்றா
2: சொல்றேன்
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிஷித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன்
2: நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்ல சொல்றா
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான்
2: சொல்றான்
1: சொல்றான்ல
2: சொல்றான்
1: நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்ன செய்து திணறது ஆண்டவர் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்றார்
2: எஸ்
1: இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இத உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன்னு உட்காந்துருக்குற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே சொன்னபடி இந்த அற்புதம் என்ன செய்ய
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டாருனா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துலதான் நாம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: ஆண்டவர் சொல்றார் முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக
2: கடவுது என்றாள்
1: அதானே சொன்னா அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
2: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள்
1: முடிஞ்சு ஆண்டவர் பேசுறப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி ஆகும்னு கேட்க கூடாது அப்படியே ஆகும்னு ஆமேன் சொல்லணும்
2: ஆமென்
1: அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல அந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னதை
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்து மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: என்ன சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கிறது என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியனர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற மாட்டியான். இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்க தரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளைன்னு என்ன செய்வேன்,
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேதும் உங்களுடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டும்.
1: அவ ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, ஏ உனக்கு இல்ல புட, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புட,
2: ஒத்துக்கட
1: ஒத்துக்கட புட அப்படிங்கிறான். நீங்க என்ன சொல்லணும், முடியாதரான்னு சொல்லணும்.
2: எஸ்,
1: நீங்க என்ன சொல்லணும்,
2: முடியாதரா,
1: ஒத்துக்கிற மாட்டேன், ஒத்துக்கிற முடியாதரா, புட நீ சொல்லணும் நீங்க.
2: எஸ்,
1: பயமா இருக்கா கேக்குறதுக்கு, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடியில் இருக்கான வச்சுங்களேன், இந்த இவன்லாம் 7 ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டான்னு அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்,
2: ஒத்துக்கிற முடியாதரா. ஊர் ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு அப்படின்னு
1: உள்ள தலையெழுத்து. அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலைங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்கெல்லாம் வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு என்னன்னா
2: போப்போன்னு
1: ஒத்துக்கிட்டு போப்பா சாமி, முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக்க கத்தர் தொட்டு அது உனக்கு இருக்கும்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்கும்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா,
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணா, நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கா, பேசிக்கிட்டு என்னன்னா தெரியல. நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாய திறந்திருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பார். ஹல்லேலூயா.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு. ஊட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்ட உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்றேன். அண்டு சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாருவான், வாயில ஒரு பாட்டுன்றாரு.
2: ஒரு வார

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கே பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. நான் நீங்க போட்ட பூட்டு. ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு

0: அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
1: அப்பப்ப
0: நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்க.

0: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது? நம்ம ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? எங்க சம்பவம் அக்னி சம்பவம் மன்னா கசந்த மாறா
1: அதிரமாச்சு
0: காட ஆட
1: ஓட
0: எதுவும் பழசா போல.
1: எஸ்.
0: கால் வீங்கல. எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல? 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
1: எஸ்.
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: Yes.
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர் 4:3 தானே, மன்னிக்கணும், 3:18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நிறைய கிரேஸ பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல
1: பவரை
0: பவரை பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா.
0: எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா
1: விசுவாசம்
0: வேணும். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power. அன்பை வெளிப்படுத்தும். ஆனா விசுவாசம் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: விளையாட்டு இல்ல. ஆண்டவரே என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுகளை நாங்க வர்ற ஆண்டவரே.
1: எஸ் லார்ட்.
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: வரல அப்படியே வெள்ளம் போகுது அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்கில என்னால போக முடியாது
1: முடியாது.
0: போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
1: போக வேண்டிதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையில இருக்கு,
1: போக வேண்டியதான். அப்படியே
0: எங்க போக போறிய, எங்க போக போறிய? அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
1: எஸ்,
0: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு?
1: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
1: ஒரு வா

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்
1: சொல்லணும்.
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இதை சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார்.
0: அல்லேலூயா. இத வந்து நான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர். அல்லேலூயா.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேராது.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களேன்,
1: ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாமக்குறார்,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: என்ன அறிக்கை,
1: கூட்டறிக்கை.
0: கூட்டறிக்கைனா என்ன, இந்த வேர்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கூட்டறிக்கைனா என்ன, தேவன் சொன்னதையே நானும் சொல்றேன்,
1: தேவன் சொன்னதையே நானும் சொல்லுகிறேன்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: ஆண்டு சொல்ல, நான் முரண்படல, நீ முரண்படாத.
1: எஸ்,
0: நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை.
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டனுடைய சைஸ் எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: இது ரெண்டு கடையில என்ன மாதிரி வேற மாதிரி இருந்தா என்ன ஆகும் கதை,
1: தடம் புரண்டு விடும்.
0: இதே மாதிரிதான் ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு, தேவன் பேசினதை நான் என்ன செய்யறேன்,
1: பேசுகிறேன்.
0: இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு இடையில எந்த பிசர் அடிக்கல.
1: எஸ், அல்லேலூயா.
0: நீங்க வீட்டுல ஏன் வண்டவாளம் தெரியாம வண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாத,
0: அதெல்லாம் விடுற. நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வியா, நீ
1: வண்டவாளம் போடுவியா.
0: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க,
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது.
1: எஸ், ஆமென்.
0: வரப்போயா, தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
1: வராது.
0: ஆனா நீங்களும் என்ன சொல்றீங்க, என் வண்டவாளம் தெரியாம இந்த பாஸ்ட் வேற, இந்த நவம்பர் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து எலட்சணம் தெரியாம என்னை போட்டு கொள்ளு கொள்ளுன்னு இந்த மனுஷன் என்ன செய்யறானே, இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்னையா பண்ண.
1: அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு.
0: வண்டி வரப்போதியா,
1: இதனையோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா, வண்டி வருது.
1: வாழ்க்கையே ஜோ
0: சிக்னல்லாம் ஓர் பச்சை விளக்கு எரிஞ்சிருச்சு.

0: பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: கண்டாலெல்லாம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல, தக்கன்னு இருக்கு. சும்மா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ்
0: இந்திய
1: கொடியில லைட் வேற அழகா கலர் கலர்
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா?
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர,
0: வண்டி வருதுயா,
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா, வண்டி வரப்போகுது.

0: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
1: இதனியோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
0: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
0: எழுப்புதல் வருதே
2: வருதே.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்ன முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காக வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார். அடங்காதவனே வாய வச்சுக்கிட்டு விளம்பரம் என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்ய நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு என்ன தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போது.
1: ஓடி வரப்போது.
0: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை வந்துடக்கூடாது.
1: எஸ்
0: வாய வச்சுக்கிட்டு இருக்கணும். சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்?
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
0: என்றார். தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல? பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம்? நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன்.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: அவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன். பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பன்னா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: ஒட்டாரா ஒரு போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா நீ, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை. அப்படி இல்லை சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது?
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடா அது எப்படி நடக்கும்னு கேக்குற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னில இருந்து நீ பேச மாட்ட.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறது அற்புதம் தான். எல்லாம் பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: நல்லா தானடா தூவம் கட்டிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாய கட்டி விட்டாரு. நல்லா பேசின வாய் கட்டப்பட்டு இருக்கணும். ஒரு பவர் வேலை செய்யுது தானே அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய?
1: கிரி செய்ய.
0: ஒரு சைகையில காட்டிட்டு பாரு, யார்ட்ட எலிசபெத்துட்டு போய் உனக்கு எனக்கும் குழந்தை
1: பறக்க போகுது
0: எப்படியான்னு
1: கேட்டா
0: வாய் பேச. சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போதுன்னா
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா?
1: என்ன
0: ஒத்துக்கிட்டேன். உங்க வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட,
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான்டே, வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல
0: தெரியல. அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது. அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் தப்பு பண்ணல,
1: நான் தப்பு பண்ணல,
0: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
1: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
0: அல்லேலூயா
1: சொல்லு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாருனா,
1: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, இது நீங்க தான்.
1: Yes, Lord. இது நீங்க தான்,
0: நீங்க தான். எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு ஆண்டவர்.
1: எஸ்,
0: இந்த முன்றது எங்க ஆரம்பிச்சாரு,
1: எல்பெத்தேல் சீர்காழி சபையில,
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்கள் இந்த தொட்டில் ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனலில் எடுத்து அவரு பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி 54 வயசில் குழந்தை பிறக்க போதா,
1: 54 பிளஸ்ல
0: ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, 52 கெடா ரெடி,
1: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர்தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே பார்த்தோம்.
2: எஸ்,
0: நாலு நாளுக்குள்ள,
2: நாலு நாள்.
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்?
2: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க.
2: எஸ்,
0: சரி உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க வருத்திருக்கேன் நானான்னு பார்ப்போன்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசாச்சு, எனக்கு 50 வயசாச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு, எனக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
2: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போதான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாஸ்டர் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிக்கர்ட் so many people's faith odin poduna unga vishwasam aneega aneegarukku irukra vishwasatha enna panni uttrusna appadi thundi uttu.
2: Amen, hallelujah.
0: Ada father sonnanga, dei o vishwasatha paakrappa enakku bayama irukku, ana unnoda sendu naanu amen
2: amen solren appadina
0: en pulle evanaadu youtube la varuth eduthira koodadhu adukku dhaan enakku bayama irukku, naanga varuthala naan dhaan pa jeippen appadi.
2: Amen,
0: varuthalo
2: ஆமென்.
0: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
2: ஜெயிக்கும்,
0: ஜெயிக்கும்.
2: ஆமென்.

0: வருது.
1: ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஆமென்.
1: அப்ப நான் வந்து என்னன்னா, ஆண்டவரே வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம், ஜொகனான குறிச்சு நீங்க தான் என்ன செய்றீங்க,
0: பேசிக்கிட்டே இருக்கீங்க.
1: நானும் போற இடத்துல 2022 இருந்து பட்டி தொட்டியெல்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கேன். நானு மதுரையில மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஜான்சன் ஒருத்தர் சென்னையில இருக்கிறார். அவரு ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம் அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்தில் நம்ம அசைக்க முடியாமல் இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுகிறப்ப உங்கள் ஃபெய்த் எப்படி இருக்கும்?
0: எஸ்
1: கேட்கலாமா என்ன பேசினாருன்னு
0: சொல்லி? ஆமென்.
1: போடு கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விடுறேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயோ மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லாரும் காலேஜ் ஜோமனுவேன். லாஸ்ட் ஒரு 15 days மேலே, ஒரு 1 month ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு, ஒரு 54-55 மேலே இருக்கும் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்ன்னு, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன். கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டட் அப்படின்ட்டு ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலண்ணே. பட் இதை நான் பார்த்தேன் ஒரு இது ஒரு 1 month, 1.5 months முன்னாடியே எனக்கு இது ஆண்டு நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறிய விரைவில் இது உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் பிட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸர் பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்கணும். பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிர நாட்டில் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். அத்த நாம் எமைப்படட்டும். கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயா ஆண்டு கொடுக்குறாங்க. என்ன பேர்னு அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ் நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. உங்கள ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்டிருந்தா நீ கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசுவது நாமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும், ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்ல ஆர்கனைஸ் பண்றேன், கண்டிப்பா வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தா கால் பண்ணுங்க.
1: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகானன் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன், ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது. 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தையை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அண்ணே இதுலதான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கத்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவரு ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இது ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25ல பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்ல மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்குனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில்ல ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில்ல
1: ஊஞ்சல்
0: ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முத சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கத்தர் காரியத்தை என்ன செய்கிறார்,
1: ஊர்ஜிதம் ஊர்ஜிதப்படுத்து.
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: அதிகாரத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன் போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு,
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: சீக்கிரத்தில் ஆண்டவர்,
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
0: The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இதை செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்தில் செய்ய போறாரு.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இது சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்,
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது, அது எப்படி
1: ஆகும்,
0: அது எப்படி,
1: அது எப்படி,
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ மிரக்கிள், இட்ஸ் எ மிரக்கிள்.
1: எஸ்
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், டென்த் மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சம் வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஒரு நிமிஷம் 1.5 தான், அந்த 1 தான் அந்த பிரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க.
1: ஆமென். எஸ்
0: இறங்குறாங்க. அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்றாங்க. தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண் அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இந்த முகத்தை பாருங்க, இது மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them. No.
0: அது நம்பல நடந்து.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு பிலிமே எடுத்துருக்காங்க. மதியானம் அந்த பிலிம் ஃபுல் பிலிமே நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸை சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால் மூச்சே விட முடியாது. மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு. மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: இவனுக்கு
0: வந்து பேச்சே வராது.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏ ஏ ஆலன். ஏ ஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த்து பவர், ஃபெய்த்து என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்கிறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்ற பின்னாடி இருந்து பதறிட்டு அந்த நர்ஸ் வந்துச்சு. அடுத்து மேல ஏறிட்டு இந்த மவுண்டன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்யுது பயிர்ந்து சமுத்திரத்துல
1: அள்ளுண்டு போகுதுன்னு
0: அவரு அவரு வச்சிருந்த கிளச்ச குடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்சை வச்சுக்கிட்டு ஸ்டேஜ்ல மிதிச்சு மிதிச்சு கிளச்ச உடைச்சு அந்த கிளச்ச நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்த ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு.
1: ஆமென்.
0: 1960
1: எஸ்,
0: 1950 ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் ஆஸ்பான், ஏஏ ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்னை ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க.

0: Hallelujah.
1: What do you think about it?
0: Oh, it's wonderful.
1: You're walking.
0: Yes, I'm...
1: What do you think about it?
0: Oh, I don't know what to say.
1: You're healed.
0: Yes. Amen.
2: No more than... This man couldn't walk except these crutches.
3: He had to walk on this road. Amen.
1: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
4: இங்க காட்ல நடக்க போது எத்தனை பேர்
5: விசுவாசிக்கணும். ஆமென்.
4: இது எந்த வருஷம் நடந்தது?
5: 1950
4: 74 வருஷம்.
5: எஸ்
4: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில் முந்தின தலைமுறையில் இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்கள் தலைமுறையில் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
5: ஆமேன் அப்பா.
4: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க.
5: எஸ்,
4: உங்கள் காரியம் உண்டு.
5: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
4: சூப்பர் சிங்கரை எல்லாரும் ரசிக்கிறோமா?
5: ரசிக்கிறோம்.
4: இனிமே அவர் ரசிக்கிறோமா?
5: ரசிக்கிறோம்.
4: விளையாண்டுறாதீங்க. உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கத்தர் செய்ய உங்களை முன்கூறிச்சதுனாலதான்.
5: ஆமென்.
4: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கத்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
5: ஆமென்.
4: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
5: விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா.
4: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசிருப்பாருன்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
5: ஹல்லேலூயா.
4: மரியாள்கிட்ட பேசினத யோசேப்பிட்ட பேசினாரா?
5: பேசினார்.
4: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்லகேம சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
5: பேசினார்.
4: சிமியோன்கிட்ட பேசினாரா?
5: பேசினார்.
4: அண்ணாள்கிட்ட பேசினாரா?
5: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
4: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
5: பேசினார்.
4: சகரியாட்ட பேசினார?
5: பேசினார்.
4: கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குலத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
5: ஆமென்.
4: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
5: ஆமென்.
4: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
5: நடக்கும்.
4: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
5: நம்பிக்கையா இருக்கிறேன்.
4: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
5: உறுதியாய் இருக்க கடவுள்.
4: உறுதியாய் இருங்க.
5: ஆமென்.
4: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
5: எஸ்,
4: உங்க வீட்ல.
5: எஸ், ஹல்லேலூயா.
4: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
5: எஸ்,
4: அவர் காரியம்
5: முண்ட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
4: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
5: ஆமென்.
4: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறிஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும்.
5: எஸ்,
4: அதுக்கு தான் தொங்குறேன் ஆண்டவரே. ஜோகானன், ஜோகானன்.
5: ஆமென்.
4: நான் கேக்குறது இது ஒண்ணுக்கு ஆண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமில்லவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்கூறிச்சீங்க, அதுக்காக உமக்கு
5: ஸ்தோத்திரம்.
4: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
5: செய்தார்.
4: நாம் மரியாள் பாடினாங்க.

0: கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம், அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரோட சேர்ந்து கூட்டு அறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைவருக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவன். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து. என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்தை தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படிலாம் பேச முடியாது. நாங்கள் எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், நிறுவதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஒன்று சாமுவேல் 1:11 மலடியாக இருந்த அன்னாள் மனம் கசிந்து அழுகிறாள். கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று ஜெபிக்கிறாள். அவள் அர்ப்பணத்தில் தான் சாமுவேல் பிறந்தார். நாமும் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம், அதிசயம் காண்போம்.

சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91 நாம் படித்து வருகிறோம். இதுவரை நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, நமக்கு மேலாக என்ன இருக்கிறது என்பது போன்றவைகளை படித்தோம். அவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம், அவருடைய மறைவிடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்கப் போகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்வது ஏதோ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் குறித்து சொல்லவில்லை. இவைகள் பிசாசுக்கு அடையாளமான சின்னங்களாக இருக்கிறது. பிசாசை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பு என்றும் வலு சர்ப்பம் என்றும் வேதவசனம் விவரிக்கிறது, பலவிதமாய் விவரிக்கிறது. அநேக நேரத்திலே ஒரு நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை உண்டாக்கும்படியாக எதை குறித்து வேதம் போதிக்க விரும்புகிறதோ அதை குறித்த ஒரு விவரமான காட்சியை உண்டாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவைகள் பிசாசின் எப்படிப்பட்ட தன்மைகளை விவரிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, தேவன் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு சிறகு கிடையாது, அவர் கோழியா, அவருக்கு சிறகு கிடையாது. ஆனால் சிறகுகளால் தன்னை மூடுவார் என்று ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, தன்னுடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறதோ, அதுபோல நம்மை காப்பார் என்று சொல்வதற்காக தான், அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதற்காக தான் சிறகுகளால் தன்னை மூடுவார், நம்மை மூடுவார் என்று சொல்லியிருக்கு. அவருக்கு சிறகு கிடையாது. நம்முடைய மனதிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தாயைப் போல நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் வேதத்திலே இப்படிப்பட்ட வர்ணனையின் வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் பெரிய ஒரு பொல்லாத மிருகத்தை போல அது காட்சி அளிக்கிறது. பார்க்கிறதுக்கே கொடூரமாக இருக்கிறது, பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது. பிசாஸ் அப்படிப்பட்டவன், தீமை நிறைந்தவன், பொல்லாப்பு நிறைந்தவன், ஒரு பொல்லாத ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கிறான் என்பதை அந்த வார்த்தை விளக்குகிறது. அதே நேரத்தில் விரியன் பாம்பு என்று சொல்கிறது. விரியன் பாம்பு என்று சொன்னால் இந்த பொல்லாத பெரிய மிருகத்தை போல இது இருக்காது. இது இருக்கிறது சில நேரத்தில் அவ்வளவாக தெரியவும் தெரியாது நமக்கு. திடீரென்று எங்கேயோ கதவுக்குள்ளே அங்கங்கே பூந்து, எங்கேயோ பூமி கடியில் பூந்து, பைப்புக்குள்ளே பூந்து நேராக வீட்டுக்குள்ளே வந்து திடீர்னு நிற்கும் சாத்தான். அப்படியும் கூட அவன் சாத்தான் பொல்லாதவனா பெருசாக வந்து இவ்வளோ பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல், திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுள்ளே பூந்து எது கடியிலையாவது பூந்து உள்ளே வந்து திடீர்னு பார்த்தா ரூமை திறந்து அவன் உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா? இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பலவிதமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். அப்படிப்பட்ட பிசாசை, பொல்லாதவனும் கொடூரமானவனும் பயங்கர மிருகத்தை போலவும் உள்ள அந்த பிசாசையும், தந்திரம் நிறைந்தவனும் நாம் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில புகுந்து நம்மை வஞ்சித்து நமக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விரியன் பாம்பை போல, ஒரு சின்ன பாம்பு எப்படி நம்ம ரூமுக்குள்ள நுழைஞ்சிருந்தோ தெரியாமலே, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிற அந்த பிசாசையும் நாம் மிதித்து போடுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விவரம் என்னவென்றால், இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியில் பார்த்தால் இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே பல சங்கீதங்கள், பல சங்கீதத்தின் பல பகுதிகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் சங்கீதத்திலே நல்ல அழகான பாடல்கள், கர்த்தரை பற்றிய துதி ஸ்தோத்திரங்கள் மட்டுமில்லை, தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும், சிலுவை மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பல காரியங்களை குறித்தும் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை.
இந்த சங்கீதம் எழுதப்பட்ட போது, சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது, வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் சிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக விசுவாசிகள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் மிதிக்கிறவர்களாக இல்லை. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட பிசாசின் மீது அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி செய்வோம், ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அதன் பிறகு நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம் என்கிறதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அது உரைக்கப்பட்ட நாளிலே பிசாசு தான் இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது உரைக்கப்பட்ட நாளிலே இது நிறைவேறாத ஒன்றாக இருந்தது. சங்கீதக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு விசுவாசிக்கு வருங்காலங்களிலே கிடைக்க போகிற அதிகாரத்தை முன்னறிவிக்கிறார். பிசாசை விசுவாசிகள் மேற்கொள்வார்கள், பிசாசின் சக்திகளை மிதித்து போடுவார்கள் என்று முன்னறிவிப்பாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னும் கேட்க போனால் இந்த முன்னறிவிப்பு சங்கீதம் 91 முதல் முதலாக சொல்லப்படவில்லை. அதாவது பிசாசை நாம் ஜெயிப்போம், பிசாசை மிதிப்போம் என்கிற இந்த விசுவாசியினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு காரியம் சங்கீதம் 91 சொல்லப்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட ஆரம்பித்து விட்டது பிசாசனுடைய தோல்வி. அவன் மீது மனுஷருக்கு கொடுக்கப்பட போகிற அதிகாரம், இவைகளை தேவன் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலேயே முன்னறிவித்து விட்டார். அதன் பிறகு பல வசனங்கள் வேதத்திலே பிசாசனுடைய வீழ்ச்சியையும் அவன் மீது விசுவாசிகள் எப்படி அதிகாரம் கொள்வார்கள் என்பதையும் முன்னறிவிப்பாக தீர்க்க தரிசனமாக வேதவசனம் தொடர்ந்து உரைத்துக் கொண்டே வருகிறது. நான் திருப்புவோம், ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம் 16. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் அந்த பாம்பினிடத்திலே பிசாசினிடத்திலே பேசுகிறார். பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்ட பிறகு சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிசாசுக்கும் சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கு ஒரு சாபம், மனுஷிக்கு இன்னொரு சாபம், பிசாசுக்கு இன்னொரு சாபம். அந்த பிசாசுக்கு தேவன் கொடுத்த அந்த சாபத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். அந்த சாபம் வெறும் சாபம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு முன்னறிவிப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது பிசாசை குறித்து, அவன் எப்படி மேற்கொள்ளப்படுவான் என்பதை குறித்த ஒரு முன்னறிவிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். திடீர்னு பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் இருக்குது. ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லுகிறது. ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் அப்பவே சொல்லிவிட்டார். என்றைக்கு சாத்தான் நான் ஏவாளை வஞ்சித்தானோ அன்றைக்கே தேவன் சாத்தானிடத்தில் சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனுக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த பகை ஒரு பெரும் போராட்டத்தில் வந்து முடிய போகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? இந்த ஸ்திரீயின் மூலமாக வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசும் அவரை பாதிக்க, அவரை நசுக்க முற்படுவான். ஆனால் வெறும் குதிங்காலை மட்டும்தான் நசுக்க முடியும். ஆனால் அவரோ இவனுடைய தலையை நசுக்கி போடுவார் என்று தேவன் பிசாசினுடைய பிசாசை மேற்கொள்வதை குறித்த காரியங்களை அப்பொழுதே சொல்லிவிட்டார். ஒரு பகை அன்றையிலிருந்தே உருவாகிவிட்டது. பிசாசு அன்றையிலிருந்தே, இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி வரப்போகுதுன்னு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ன உடனே உடனே எவ்வளவு பிசாசுக்கு பயம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அன்றையிலிருந்து பிசாசுக்கு ஒரே போராட்டம் உள்ள, யாரோ ஒருவர் வரப்போகிறார், இந்த ஸ்திரீயை சும்மா விட்டா அவ்வளவுதான், இந்த ஸ்திரீ யாரையோ ஒரு மனுஷனை பெற்றெடுக்க போகிறாள், அந்த மனுஷன் எழும்பி வந்து ஒரு நாள் என்னுடைய தலையை நசுக்க போகிறான் என்கிற ஒரு பெரிய பயம் அன்றையிலிருந்து பிசாசை பிடித்தது. அந்த பயத்தினாலதான் அநேக நேரத்தில் பிசாசு அநேக தேவ மக்களை குழந்தைகள் இல்லாமல் ஆக்கினது. அதன் பிறகு குழந்தைகள் பிறந்தபோது அவர்களை அழிக்கும்படியாக எகிப்திலேயும், பிறகு இயேசு பிறந்த போதும் குழந்தைகள் எல்லாம் அழிக்கும்படியாக செய்ததெல்லாம் பிசாசினால் ஏவப்பட்ட காரியங்கள். ஏன் பிசாசு ஏரோது மூலமாகவும், இயேசு பிறந்தபோது
ஏரோதன் மூலமாகவும், அதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தபோது பார்வோன் மூலமாகவும் பல கட்டளைகளை கொண்டு வந்து சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பொதுவாக எல்லாரையும் அழித்து போட வேண்டும், பிறக்கும் போதே அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தான்? அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம், ஏதோ ஒரு ஆண் பிள்ளை எழும்ப போகிறது, நம்முடைய தலையை நசுக்க போகிறது என்கிற பெரிய பயம் அன்றையிலிருந்து அவனுக்கு இருந்து வருகிறது. இன்னும் கேட்டால், தேவன் ஏவாள், தேவன் பாம்பினிடத்தில் சொல்லி முடித்தவுடன், அதாவது உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி முடித்தவுடன், சில நாட்களில் ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள், முதல் குழந்தை. முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறதை 4:1 வாசிக்கிறோம். அவளுக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சாத்தானுக்குள்ள ஒரு பெரிய பயம், ஐயோ அவர் வந்து என் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டாரே இந்த ஸ்திரீயின் வித்து, அப்ப இந்த ஸ்திரீயின் மூலமா யாரோ ஒருவர் எழும்பு போகிறாருங்கிற பயம். ஸ்திரீக்கு ஒரு ஆறுதல், ஸ்திரீக்கு ஒரு தைரியம், என் மூலமாய் பிறக்க போகிற ஒருவர் வந்து இந்த என்னை வஞ்சித்து, என்னை பாவியாக்கி, இந்த தோட்டத்தை விட்டு தள்ளின, தேவனை விட்டு பிரித்து போட்ட இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக, இந்த பிசாசை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக என் மூலமாய் ஒருவர் பிறக்க போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸ்திரீக்கும் உண்டாயிற்று. ஒரு பக்கம் பிசாசுக்கு பயம், என்ன இந்த ஸ்திரீ மூலமா பிறக்கிறாள், நம்ம தலைய நசுக்க போறாரு. இன்னொரு பக்கம் ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என் மூலமாய் வரப்போகிற ஒரு சந்ததியில வரப்போகிற ஒரு மகன் இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடியவராயிருப்பார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு. அந்த பெரிய எதிர்பார்ப்பின் விளைவாக ஏவாளுக்கு குழந்தை பிறந்த போது ஏவாள் சொல்லுகிறாள், முதல் குழந்தை பிறந்த உடனே, எப்படா குழந்தை பிறக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவள் வாயிலிருந்து இது வருகிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, 1:1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னா ஏதோ நான் ஒரு பிள்ளையை பெற்றேன் சொல்லாவ, என்ன சொல்ற, கர்த்தர் சொன்னாரே இந்த பிசாசனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை, கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று பெரிய எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அந்த பிள்ளை பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க தலையை நசுக்கிற பிள்ளை ஆயிடுச்சு. தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்ட ஒரு பிள்ளையாய் மாறினது, கொலைகார பிள்ளையாய், பிசாசின் சுவாபத்தினால் நிறைந்த பிள்ளையாய், தீமைகளும் பொல்லாப்பும் உள்ளே இருந்த பிள்ளையாய், பிசாசினால் ஆட்கொட்டு கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருந்தது. ஏவாள் எதிர்பார்த்தால், என் மூலமாய் பிறக்கிற பிள்ளை இந்த தலையை நசுக்கப் போகிறது, பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. அன்று முதல் கிறிஸ்து மரியாளன் மூலமாய் பிறக்கிற நாள் வரையிலே உலகத்திலே பெரிய எதிர்பார்ப்பு, தீர்க்கதரிசிகள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அநேகர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. ஏசாயாவிலையும் அதைத்தான் தீர்க்கதரிசியாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார் மேசியாவை குறித்து, எப்படி ஒரு ஸ்திரீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அந்த பிள்ளை பிறக்கும் பிறக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மரியாளின் மூலமாக அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஒரு அற்புத பிள்ளையாய் பிறந்தது. ஒரு மனுஷனுடைய உதவியினால் அந்த பிள்ளை பிறக்கவில்லை. மனுஷனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாயிருக்கிறது, பாவ சுவாபம் நிறைந்ததாயிருக்கிறது. பிறக்கும் போதே பாவ சுவாபம் நிறைந்ததாயிருக்கிறது. அதை சங்கீதக்காரன் சொல்கிறார், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பாவ சுவாபம் நிறைந்தவர்களாக மனுஷனால் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஏனால் மனுஷனிடத்திலிருந்து தான் அந்த பாவ சுவாபம், ஒரு மனுஷனிடத்திலிருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. ஒரு மனுஷனால் பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவன் இயேசுவை இந்த பூலோகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது மனுஷனுடைய உதவி இல்லாமல், வெறும் மனுஷியை உபயோகப்படுத்தி, ஒரு பாவமில்லாத தூய்மையான இரத்தத்தை உடைய பாவ சுவாபமற்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். ஆகையால் தான் நம் கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்பதை நிச்சயமாக விசுவாசிக்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். அதற்கு எதிராக வரும் காரியங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. கன்னியின் மரியாளின் வயிற்றிலே தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அவர் மனுஷ உதவியினால் பிறந்திருக்க முடியாது. கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை, மனுஷனுடைய உதவியால் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறது. அது எல்லா காரியத்தையும் அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றால், ஒரு மனுஷனுடைய உதவியினால் தான் பிறந்தார் என்று சொன்னால், நமக்கு ரட்சிப்பே இன்றைக்கு கிடையாது. அவருடைய ரத்தம் நம்மை மீட்க முடியாது. அவரே பாவியாயிருப்பார். அவரை ரட்சிக்கிறதுக்கே இன்னொரு ரட்சகர்
தேவையாயிருக்கும். இருக்கிறீங்களா இங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ரட்சகர் தேவையில்லை, அவர்தான் ரட்சகர். அவர் நம்ம எல்லாரோடையும் வித்தியாசமானவர். ஏனென்றால் அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் பாவ சுபாவத்தை அறியாத ரத்தம். அவர் எல்லா மனிதரை காட்டிலும் வித்தியாசமானவர். மனிதனாய் இருந்தாலும் எல்லா மனிதனை காட்டிலும் வித்தியாசமானவர். நமக்காக பலியாய் இடப்படத்தக்க தகுதி பெற்றவர் அவர். அவருக்கே ஒரு பலி அவசியம் என்று அவசியம் இல்லை, நமக்கு அவர் பலியாகிறார். அப்படி ஆதியாகமம் 3:14-15 அந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்நாளிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருந்து வருகிறது. சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரர் ஆவியால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் எழுதுகிறார். மறுபடியும் வாசிப்போம் ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், எல்லா மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அன்னைக்கே ஆண்டவர் அவனை மண்ணை தின்ன வச்சிட்டார். அன்றைக்கே சாத்தான் இன்றைக்கு ஜனங்களை மேற்கொண்டான் என்று நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை தேவன் சபித்து போட்டார். ஆனால் ஒருவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னது வெகு நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று. சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் நிறைவேறவில்லை, அதன் பிறகு உள்ள நாட்களிலே அது நிறைவேறிற்று. அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது என்றைக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அது நடந்த இடம் என்ன, அது நடந்த நேரம் என்ன? அது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு அறையப்பட்ட போது அவன் தலையை நசுக்கினார். எப்படி அவன் தலையை நசுக்கினார்? இந்த பகை, பிசாசுக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உள்ள பகை நாளடைவிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய பகையாக அதை உருவெடுத்து, பெரிய போராட்டமாக உருவெடுத்து, இயேசு பிறந்தபோது கூட அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. இயேசு வளர்ந்து வந்தபோதோ பிசாசுக்கு ஒரு பெரிய தொல்லை. எங்க போனாலும் ஒரு பிசாசுகளை விரட்டுகிறார், யாதியஸ்தலை சொஸ்தமாக்குகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு பிசாசுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு பிசாசிடத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு வந்து விட்டார், இவருடைய தலையை இந்த பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறவர் வந்து விட்டார் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் நினைச்சா இவர் நம்முடைய தலையை நசுக்கிறதுக்கு முன்னாலே இவர் எப்படியாவது நசுக்க விட வேண்டும் என்று நினைத்துதான். அவ்வளவு அவர் நன்மை செய்த போதும், அவ்வளவு ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்றின போதும், அவருக்கு விரோதமாக அரசாங்கத்தையும் யூத மக்களையும் கிளப்பி விட்டு பிசாசு எப்படியாவது இவரை நசுக்கி போட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன என்றால் வந்து விட்டாரே, என் தலையை

அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இருந்தாதான் அவனுக்கு அதிகாரம் அவர் மேல. சி, குற்றவாளிகளாக இருக்கிறவர்கள் மீதுதான் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியும், பாவிகள் மீதுதான் அதிகாரம் செலுத்த முடியும், குற்றம் உள்ளவர்கள் மீதுதான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும், குற்றம் இல்லாதவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. உலகமே குற்றம் உள்ளவர்களாக இருந்தது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முழு உலகமும் பாவிகளாக இருந்த வேளையில் எல்லாரையும் ஆட்கொள்ள முடிந்தது, எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்த முடிந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷர் வித்தியாசமானவராக இருக்கிறார். இயேசு வண்டியில் வருகிறான், இயேசு வண்டியில் ஒன்றும் காண முடியவில்லை. ஏதாவது ஒரு குறை இருக்குமா, ஒரு குற்றம் இருக்குமா, இவரிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா, அதன் மூலமாக இவரை ஆட்கொள்ளலாம், இவர் மீது அதிகாரம் செலுத்தலாம் என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவன் இவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக இவர் அவன் மீது அதிகாரம் செலுத்துகிறார். இயேசு சென்ற விடமெல்லாம் பிசாசுகள் கதறி அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு வெளியே ஓடின. ஏன்? இயேசுவுக்கு அப்பேற்பட்ட அதிகாரம், பாவமற்றவர் நீதிமான் அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகையால் ஒரு பெரிய புரளியை கிளப்பி, இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி எப்படியாவது இவரை நசுக்க வேண்டும், எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும், இவர் இப்படியே இருந்தால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவார், நம்மை நாசமாக்குவார் என்று எண்ணி இவருக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி மதத்தில் உள்ள ஒரு யூத மக்கள் உள்ளேயே புகுந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். யூத மக்களே அவரை குறித்து குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். தம்முடைய அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அளவுக்கு பிசாசு அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தான். ஆனால் அவனுக்கு என்ன விளங்கலைன்னா, இந்த சண்டைக்கு அவனை இழுத்ததே ஆண்டவர் தான். ஹலோ, ஆண்டவர் அவன் வலிய சண்டைக்கு இழுக்கிறார், வா. அவன் ஒதுங்கி போனாலும் அவரே கூப்பிடுறார், சண்டை விட மாட்டேன்றார். இவன்கிட்ட எப்படியாவது மோதி இவனை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் சண்டைக்கு இவனை இழுத்து அங்கே இயேசு தோல்வி அடைவது போல ஒரு காட்சியை உண்டாக்கி இயேசுவில சிலுவை அறைய வைத்து அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை அங்கே சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி அதன் மூலமாக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பெரிய ஜெயத்தை உலகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சண்டைக்கு இழுக்கிறார் ஆண்டவர் பிசாசு. அவன் விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. சிலுவை ஆண்டவருடைய திட்டம், பிசாசு நினைச்சா அவனுடைய திட்டம் என்று பிசாசு யோசித்தான். இந்த சிலுவையில் இவர் அரைஞ்சு விட்டா நம்முடைய மாஸ்டர் பிளான், நான் போட்ட பெரிய திட்டம் நிறைவேறி விட்டது. எப்படியா ஜனங்களே இவருக்கு எதிராக கிளப்பி இவ்விரோதத்தை உண்டு பண்ணி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பெரிய ஒரு பகை இவருக்கு எதிராக கிளப்பி இவரை சிலுவையில் அறைந்தால் அவன் நினைச்சா நம்ம வேலை முடிஞ்சது, நம்முடைய பெரிய திட்டம் நிறைவேறிட்டது, இவரை கொன்னே போட்டலாம். ஆனா அவனுக்கு தெரியலை, ஒரு காரியம் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இதை அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார்கள் என்று. இந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார். கொலை பண்றதன் மூலமா ஜெயம்தான் வருது. இயேசுவை சிலுவையின் போட்டதன் மூலமா மனுக்குலத்துக்கே ஜெயம் வந்து விட்டது. பிசாசுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவையில போட்டிருக்க மாட்டவே மாட்டான், அதை முயற்சி எடுத்திருக்க அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இவரை கொண்டு போய் சிலுவையில் வச்சு இவரை நசுக்கிடலாம். கடைசியில் அங்கே ஆனதெல்லாம் வெறும் குதிங்கால தான் நசுக்க முடிஞ்சது. வெளியே வரும்போது அவன் தலையே அவர் நசுக்கி போட்டார். அது தேவனுடைய திட்டம். பகை அதிகமாகி அதிகமாகி அதிகமாகி கடைசியில் சிலுவையிலே போய் முடிந்தது. பிசாசு நினைச்சான், அடே அப்பா எவ்வளோ பெரிய திட்டம், என்னுடைய இவ்வளவு பொல்லாத திட்டம் நிறைவேறுதே என்று சந்தோஷமாக அவன் நினைத்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே மரித்தவர் நரகத்துக்குள் பாதாளத்துக்குள் சென்று அவனையும் அவனுடைய சகாக்களையும் சந்தித்து அவர்கள் மேல் வெற்றி சிறந்து அவர்களை வெளியரங்க கோலமாக்கி ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய திட்டம். பிசாசுக்கு இந்த திட்டம் தெரியும், ஆனால் அது சிலுவையின் மூலமாக நிறைவேற போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய தலையை நசுக்கும் நாள் வருகிறது என்று. அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக ஏதோ சதி நடக்கிறது என்று. ஆனால் எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆளை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவர் தான் இருக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. இயேசு தான் என்று கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா பிசாசின் அசுத்தாவிகளே கதறுகின்றன, தேவனுடைய குமாரனே என்று அவைகள் கதறுகிற அளவுக்கு பிசாசுக்கு ஆள் அடையாளம் தெரிஞ்சு வைத்துக்கிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் விவரங்கள் அவனுக்கு புரியவில்லை. ஆகையால் ஏமாந்து போய்விட்டான். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கும் நாள் வந்தது. சிலுவை தேவனுடைய திட்டம், பிசாசினுடைய திட்டம் அல்ல. தேவன் பிசாசை இழுத்தார். சிலுவைக்கு இயேசுவை கொண்டு வரும்படியாக அவனை வலியை இழுத்தார். தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும்படியாக அவர் செய்தார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார்.
பிசாசு நினைத்தான் தன்

அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று. அவருடைய திட்டம் நிறைவேறின போது கல்வாரி சிலுவையில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக, மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மனுக்குலத்தையே பார்த்து அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதன் மூலமாக மனுக்குலத்துக்கே விடுதலை உண்டானது. மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால் மனுஷன்தான் மறுபடியும் பிசாசினிடத்திலிருந்து இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு நியதி அது, நியாயம். யார் இழந்தார்களோ அவர்கள்தான் அதை போய் எடுக்க வேண்டும். யார் அதை பிசாசினிடத்தில் கொடுத்து போட்டார்களோ, ஏமாந்து போனார்களோ, அவர்களே போய் திரும்ப அதை பெற வேண்டும். யார் ஏமாந்தது? யார் வஞ்சிக்கப்பட்டது? மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் ஏவாளின் மூலமாக. யார் அதை திரும்ப போய் பெற வேண்டும்? மனுஷனே தான் போய் திரும்ப பெற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உலகம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அவனே தான் போய் திரும்ப அதை பெற வேண்டும். அதுக்கு தான் இயேசு மனிதனாக வந்தார் உலகத்திலே. அவரே போய் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் பிசாசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசின் அதிகாரத்தை பறித்து போட்டார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் அதிகாரியாக இயேசு, பிரதிநிதியாக இயேசு பிசாசை ஜெயித்தார். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஜெயிக்கலாம்னு அர்த்தம். அமெரிக்காவிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது, புகழ்பெற்ற சிறைச்சாலை. நான் இதை முந்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. புகழ்பெற்ற சிறைச்சாலை, அந்த பேர் அல்கட்ராஸ் என்கிற சிறைச்சாலை. ரொம்ப புகழ்பெற்றது. ஏன் புகழ்பெற்றது என்று சொன்னால், அந்த அல்கட்ராஸ் என்ற சிறைச்சாலை கடலுக்கு நடுவில் இருந்தது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சுற்றிலும் கடல் பல மைல்களுக்கு. அங்கே யார் வைத்தார்கள் என்றால், இந்த அடிக்கடி தப்பித்து ஓடுகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. 10 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான், 10 தடவை தப்பிச்சு ஓடிருப்பான். தப்புறதுல பெரிய ஆளுகளாக இருப்பானுங்க, பெரிய குற்றவாளிகளாக இருப்பான். ஆனால் தப்பி ஓடுறதுல பெரிய ஆளாக இருப்பான். இப்படி தப்பி ஓடுகிற குற்றவாளிகள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க சிறைச்சாலையில் வைத்து அங்கே தப்பவே முடியாது. அதுக்கு ஏன் புகழ் அல்கட்ராஸ்க்கு என்று சொன்னால், அங்கிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. அதனுடைய புகழ் அதுதான். அது ஒன்றும் எல்லா சிறைச்சாலை போல, அது இன்னொரு சிறைச்சாலை. ஆனால் அதுக்கு ஏன் ஒரு தனிப்பட்ட புகழ் என்றால், அதிலிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. கடைசியாக அதில் ஒரு குற்றவாளியை போட்டாங்க. இவன் பலமுறை தப்பினவன். அவன் அங்கே போய் இருந்து கொண்டு கூட இருக்கவன்லாம் பலமுறை தப்பினவன் தான். அதனால் ஒரு பெரிய திட்டத்தை உள்ளிருந்து தீட்டினார்கள். பல மாதங்களாக அந்த திட்டத்தை தீட்டி அதில் வேலை செய்து கடைசியாக இந்த பெரும் குற்றவாளி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்தான். அது என்ன? ஒரு நாள் தப்பிச்சு ஓடிட்டான் கூட 4-5 பேரை கூட்டிட்டு. எல்லா இடத்துலையும் தேடினாங்க. தண்ணியில் தப்பிச்சு ஓட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் முன்ன. அதுக்கு முன்னே பலர் முயற்சி எடுத்து கடைசியில் வெளியே போய் பார்த்தா தண்ணியில் கிடக்கும் அவருடைய சரீரம். செத்து போய் தண்ணியில் கிடப்பார்கள் தப்பிக்க முடியாமல். ஜெயில் உள்ளேருந்து வெளியே வரலாம், ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. தண்ணியில் மாட்டிக்கிட்டு செத்து கிடப்பார்கள். தண்ணியெல்லாம் தேடி பார்க்குறாங்க, என்ன இந்த ஆளை காணுமே, கூட போனவன்ல காணுமே. பார்த்தா எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒருவன் முன்னால் சென்றிருக்கிறான், மற்றவர்கள்லாம் பின்னால் அவன் வழியை பின்பற்றி சென்று விட்டார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சிறைச்சாலையை மூடி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறைச்சாலை மூடி மியூசியம் மாதிரி கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. ஏன் மூடி விட்டார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஏன் அதுக்கு மதிப்பு இருந்தது? இதுவரை யார் மேலும் தப்புனதே கிடையாது. அதனால தான் அதுக்கு புகழ். அதனால தான் அங்கே கொண்டு அடைச்சாங்க. இப்போதான் ஒருத்தன் தப்பிச்சு விட்டானே, அவன் பின்னால் இன்னும் சிலர் தப்பிச்சு போய்விட்டார்கள். இதன் பிறகு எல்லா சிறைச்சாலையை போல இதுவும் இன்னொரு சிறைச்சாலை ஆகிவிட்டது. அதை மூடியே போட்டார்கள். ஒருவன் தப்பித்தான் என்று சொன்னால் மற்றவர்கள் தப்பிக்க வழி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகையால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது அந்த சிறைச்சாலை. இப்படிதான் இயேசுவும், இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசை ஜெயித்ததில்லை, இதுவரை ஒரு மனுஷனுக்கு பிசாசின் மீது அதிகாரம் இருந்ததில்லை, இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் இயேசு வந்தபோது முதல் முதலாக நம்முடைய பிரதிநிதியாக, நமக்கு முன் செல்லுகிறவராக பிசாசை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார், அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இனி அது என்னத்தை உலகுக்கு அறிவிக்கிறது? மனிதனாய் பிறந்த எவனும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் இந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுபடலாம், அவனும் வெளியே வரலாம், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலையை பெறலாம் என்கிற அறிவிப்பை தான் நாம் நற்செய்தி என்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வழி காமிச்சிட்டார், இயேசு பிசாசை ஜெயித்தார். அது நமக்கெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம் எல்லாரும் இயேசுவை ஜெயிக்க, நாம் எல்லாரும் இயேசுவை போல பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு நம்மீது அதிகாரம் இல்லை.
என்பதை தான் காட்டுகிறது. இன்னும் கேட்டால் வேதத்தை திட்டவட்டமாக போதித்திருக்கிறது. திருப்புங்க, எபேசியர், அவர்களில் அவர்கள் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று 16 வாசிக்கிறேன். எபேசியர் 1 16 கொஞ்சம் நீளமான ஒரு பகுதி, நன்றாய் கவனியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி, அதாவது இயேசு சிலுவையில் செய்தது எப்படி நமக்காக செய்தார், அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, நமக்கு எப்படி அதிகாரம் வருகிறது, நாம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உரைக்கும் வசனங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, 16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக எதுக்காக ஜெபிக்கிறார், தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் ஜனங்களுக்கு தர வேண்டும். ஜனங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய அறிவிலே வளர வேண்டும். ஆழமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்திருக்கிறார் தேவன், சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவருடைய மனதை திறந்திருளும், இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். இவைகள் நான் பிரசங்கிக்கிறது சத்தியமான காரியங்கள். இவைகளை சாதாரண அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய அறிவினால் அறியப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஞானத்தினால் தெளிவினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஆவியானவர் தாமே அவைகளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். நாம் போதிக்க தான் முடியும், ஆனால் தேவன் தான் கண்களை திறக்க முடியும், அந்த சத்தியங்களை நமக்கு விளக்கி தர முடியும். இன்றைக்கு நாம் அதை எதிர்பார்ப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு ஞானத்தின் தெளிவி அளிக்கிற ஆவி தர வேண்டும் என்று நாமும் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கிறார், தந்திரள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்றார், நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் இயேசுவை தேவன் மரித்தவர்களிலிருந்து எழுப்பினதன் மூலமாகவும் நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி, நம்மிடத்திலே அவர் காண்பித்திருக்கும் நமக்காக அவர் செய்திருக்கும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதை வாசிக்கும் போது என்ன விளங்குது, ஏதோ இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார், தேவன் மனுஷனாய் வந்தார், அவரை பொல்லாதவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் தேவனோ இவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, இவரை அங்கீகரிப்பதற்காக, இவர் சொன்னவைகள் உண்மை என்று வெளிப்படுத்துவதற்காக இவரை மரித்தோர்லிருந்து எழுப்பினார். எழுப்பினது மட்டுமல்லாமல் இவரை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேரிடப்பட போகிற நாமங்களுக்கு மேலாக இவரை உயர்த்தினார். உன்னதங்களிலே அவருடைய வலது பாரசத்திலே இயேசுவை உட்கார வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார், அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்னு அங்கிருந்து உலகத்தில் வந்தார். அவர் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியாது, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பிதாவுடைய வலது பாரசத்திலே உன்னதத்திலே ராஜாதி ராஜனாக கர்த்தாதி கர்த்தனாக தேவனாக அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தவர். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது எதற்கு, எப்படியாவது எனக்கு உன்னதத்தில் ஒரு இடம் கிடைக்கணும், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக எல்லா நாமங்களுக்கும் மேலாக எனக்கு ஒரு நாமம் கிடைக்கணும், நான் உயர்த்தப்பட வேணும் அப்படின்னா வந்தார் கிடையாது. அவருக்கு அது அவசியமே இல்லை. எதற்கு வந்தார், நமக்காக வந்தார். ஆகையால் வெறும் அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் போதாது. ஏன்னா அது அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் எப்படியும் பிசாசின் பிசாசை விட பெரியவர். அவர் இவர் பிசாசிற்கு பிசாசை ஜெயித்த ஜெயம்
அவருக்காக என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை, அவர் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, அவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு எப்பவுமே பிசாசை விட அதிக பலன் உண்டு. அவர் அதிக பிசாசை ஜெயித்தவர், அவர் பிசாசை மேற்கொள்ளுகிறவர், பிசாசை விட பெரியவர். அதை அவருக்காக அவர் செய்யவில்லை. நாம் நினைக்கிறோம் அவரை இயேசு, தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், பாவம் அவரை கொலை பண்ணாங்க, இவரை உயிர்த்தெழ வைத்தார், அவர் மேலே உட்கார வைத்தார் என்று நினைக்கிறோம். கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமே நம்மை குறித்து தான். எதுக்கு ஜெபம் பண்றார் அப்போஸ்தலாய் பவுல்? நம் நிமித்தமாக அல்லது நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இயேசு மரித்தோர்லிருந்து எழுப்பது நிமித்தமாக, சிலுவை பாடுகள் நிமித்தமாக, உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இங்க முழு the whole point is not about Jesus, the whole point is about us. இயேசுவை குறித்த காரியம் இல்லை இது. இது நாம் அறிந்து கொள்ளும்படியாக. இயேசுக்கு இதெல்லாம் புரியுது, இயேசுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. தேவன் நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அதைத்தான் இங்க விளக்குகிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம். அக்கிரமங்களிலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, இப்ப இயேசுவை பற்றியே பேசிட்டு இருந்து திடீர்னு இப்ப நம்ம பற்றி ஆரம்பிச்சிட்டார். இரண்டாம் அதிகாரம் என்று சொல்றதுனால வேற ஏதோ விஷயம் பேசுறாங்கன்னு சொல்ல வேணாம், நினைக்க வேண்டாம். அதேதான் தொடர்கிறது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களால் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை உயிர்ப்பித்தார். இயேசுவை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, நம்மை உயிர்ப்பித்தார். அதை தான் பார்க்க விரும்புகிறார். நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாவிகளாயிருந்த முந்தி அதான் சொல்றார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலே நம்முடைய உயிர்த்தெழுதலும் அடங்கி இருக்கிறது. நம்மை அவருடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாரும்? நம்மை உயிர்ப்பித்து, நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். எங்க உட்கார்ந்துருக்கிறீங்க இப்போ? ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருக்கிறார்? சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராய் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறார்? உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரசத்திலே உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டு சகல துரைத்தனங்கள் அதிகாரம் பிசாசின் வல்லமைகள் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னதத்திலே உட்கார வைத்தது மட்டுமில்லாமல் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் சொல்லுது ஏழாம் வசனம், நாமும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பாதப்படி இல்லையா? ஹலோ, நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? நாமும் அவரோடைய கூட வலது பாரசத்திலே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் கர்த்தத்துவமும் வல்லமையும் இருக்குமானால், அவருடைய பாதத்து கீழாக சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குமானால், நம்முடைய பாதத்து கீழாகவும் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய நிலையில நீங்க எங்க இருக்கிறீங்க? அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு கூட இருக்கிறோம். நமக்கு கீழாக எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே
தம்முடைய வலது பாரசத்தின் என்னை உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக என்னை உயர்த்தி அவருடைய வலது பாரசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் எனக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நம்ப முடியுதா? இதை ஒரு விசுவாசி நம்பினா விசுவாசியை மாறிடுவான். இதை ஒரு விசுவாசி நம்பினா சாட்சியெல்லாம் மாறிடும், ஜபம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நிறைய பேர் ஜபம் பண்ணுறாங்க பார்த்தியா, பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த பிசாசை பாரு ஆண்டவரே, அதெல்லாம் மாறிடும். பிசாசு எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா விசுவாசிக்கு, பிசாசு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்னு விசுவாசிக்கு தெரிந்தா நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதைத்தான் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலாய் பவுல் ஜெபிக்கிறார். நம்மிடத்திலே தேவன் காண்பித்த வல்லமையை, தேவனை இயேசுவை உயிரோடு எழுப்புறதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் காண்பித்த வல்லமையை நாம் காண வேண்டும். நமக்காக அது செய்யப்பட்டது, அவருக்காக அல்ல. அவருக்கு அது அவசியமே இல்லை. அந்த ஜெயம், பிசாசை மேற்கொள்ளுதல், உயர்த்தப்படுதல் எல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மை வந்து தாழ கிடந்தவர்களை வந்து தூக்கி உயிர்ப்பித்து மேலே உட்கார வைக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. அதைத்தான் சிலுவையின் மூலமாக அவர் செய்தார். நமக்காக அதை செய்தார், அவருக்காக அல்ல. அதை நாம் பார்க்க வேண்டும். நமக்காக அதை அவர் செய்தார். எபிரேயர் 2 திருப்போம். அது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே. எபிரேயர் 2:5-8 இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும், அதாவது இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். இன்னொரு இடத்துல என்று சொன்னால் குறிப்பாக சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷருடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை குறித்து பேசுகிறார். இது மனுஷனை ஏன் நினைக்கிறீர் ஆண்டவரே? அவன் எம்மாத்திரம். அவனை விசாரிக்கிறீரே, அவன் எம்மாத்திரம். இவனை பற்றி ஏன் கவலைப்படுறீர்? மனுஷன் அவ்வளவு விசேஷம், மனுஷனை ஏன் அவ்வளவு பெருசா நினைக்கிறீர் நீர்? அவனுக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்? அவனை ஏன் அவ்வளவு பெரிதாக எண்ணுகிறீர்? அவனை தேவதூதிரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி. இது மனுஷனை பற்றி. தேவதூதனை விட கொஞ்சம் சிறியவர்களா நாம் ஆக்கப்பட்டோம், ஆனால் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, ஆதியாகமம் 1:26 தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனுக்கு என்ன சொன்னார்? அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள சொன்னார். இதெல்லாம் உன்னுடையது, நீ வைத்துக்கொள், நீ ஆண்டுகொள்னு சொல்லிவிட்டார். அதை தான் இங்க சொல்லியிருக்கிறது. மனுஷன் யார், அவனை குறித்து தேவன் எப்படி நினைக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் விவரிக்கிறது. சங்கீதம் 8 அந்த வசனம் வருது. சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறீர், அவனை நினைத்து பார்க்கிறீர், அவன் அற்பமானவனாச்சே, ஆனால் அவனை இவ்வளவு பெரிசா நீர் நினைக்கிறீரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதை இங்கே இவர் சொல்லி காண்பிக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை, அதாவது மனுஷனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள்கள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காரியம் அவனுக்கு கீழ்ப்படவில்லை, அவனுக்கு கீழாக வைக்கப்படவில்லை. அது என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான மரணம். இருக்கிறீங்களா? பிசாசை கீழே வச்சிட்டாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திட்டாரு, மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்துட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர பிரகாரமான மரணம் மட்டும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை, அது பின்னாலே மேற்கொள்ளப்படும். அதற்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அழியாமை, அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவாமையை தரித்து கொள்ளும். அந்த நாள் வரும்போது மரணத்தையும் நாம் மேற்கொள்வோம். மரணமும் நம்முடைய பாதத்து கீழே இருக்கும். சரீர பிரகாரமான மரணமும் நம்மை தீண்ட முடியாது. சரீர பிரகாரமாக நாம் சாக மாட்டோம். அந்நாள் வரைக்கும் வெறும் சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம்! சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார்.
இதெல்லாம் மனுஷனை பற்றி பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகள். 6, 7, 8 எப்படி மனுஷனை உருவாக்கினார், கிரியின் மேல் அதிகாரியாக வைத்தார், அவனுடைய பாதத்து கீழே எல்லாத்தையும் வைத்தார். ஆனாலும் அவனுக்கு இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்பட்டில்லை. ஏன்னா சரீரப்பிரகாரம் மரணம் இன்னும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அது வருங்காலங்களிலே அதையும் அவனுடைய பாதத்து கீழ்ப்படுத்துவார். சரீரப்பிரகாரமான மரணம் மரணத்தை அவன் மேற்கொள்வான் இல்லையா. அதையெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு 9 இயேசுவை பற்றி பேசுகிறார். மனிதனை பற்றியே பேசிட்டு வந்து திடீர்னு இயேசுவை பற்றி பேசுகிறார். என்றாலும் தேவனுடைய கிருபியினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் எல்லாம் இன்னும் மரணத்தை மேற்கொள்ளுகிற அந்த நிலைக்கு வரவில்லை. இன்னும் அது நம்முடைய பாதத்து கீழ்படுத்தப்படவில்லை. ஆனால் இயேசுவோ, அதுதான் இங்க சொல்றார், ஆனால் இயேசுவோ எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். எல்லாருக்காகவும் ருசி பார்த்திருக்காரா? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்காகவும் ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஜெயித்து விட்டதுனால மூட போறாங்க. ஹலோ, ஆகையால் தான் அப்போஸ்தலனாய் பங்கே பாதாளமே மரணமே இருக்கிற மேலாத்து வாழ்விட ஆரம்பிச்சிட்டார். அவர் மரணத்தை ஜெயிக்கல, ஆனால் இயேசு ஜெயித்ததுனால என்னையும் இந்த மரணம் பிடித்து வைத்திருக்க முடியாது. இந்த கல்லறைக்கு அதிகாரம் கிடையாது. பாதாளத்துக்கு என் ஆவிகளை பிடித்து வைத்திருக்க அதிகாரம் கிடையாது. உன் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிறார். எங்கே உன்னுடைய ஜெயம்? ஒரு ஆள் வெளியே போயிட்டார், நாங்க எல்லாரும் வெளியே போக போகிறோம். ஒரு ஆள் மரணத்தை தப்பி வெளியே வந்தார், ஒரு ஆள் உயிரோடு எழுந்தார், நாங்கள் எல்லாரும் உயிரோடு எழும்பப்பட போகிறோம். நித்திய நித்தியமாக தேவனோடு கூட வாழப்போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆகையால் தான் கிறிஸ்தவன் மரணத்தையே வேற விதமா பார்க்கறான். ஆகையால் தான் கிறிஸ்தவ சாவு ரோட்ல போனாலே எல்லாம் ஆன் பார்க்கறாங்க. ஏன் பாட்டு பாடிட்டு போறோம், நாம் அங்கே இருப்போம்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போறோம். பெரிய நம்பிக்கையை பாடுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே மாறாத சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் இருந்து நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்குரிய கவலை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை போல நாம் துக்கிக்கிறது கிடையாது. நம்முடைய துக்கமே வேற மாதிரி இருக்கு. நாம் பெரிய நம்பிக்கையோட போகிறோம், அந்த நம்பிக்கையை பிரசங்கிக்கிறோம், மரணத்தை சவால் விடுகிறோம். மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு வெளியே வந்துட்டார், நாங்களும் வெளியே வர போகிறோம். அவர் நமக்கு முன் சென்று விட்டார். ஹல்லேலூயா! முன் சென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். 2 எபிரேயர் 1:3 3-8 அந்த இயேசுவை குறித்து இன்னும் விவரமாய் சொல்லியிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தாரா இல்லையா? எல்லாச்சும் இயேசு உன்னதத்திலே வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இயேசு பெற்ற மேன்மையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இனி நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இன்னும் கேட்டா என்ன சொல்றாரு, தூதரை விட இப்ப இயேசு பெரியவரா மாறிட்டார். தூதரை விட இயேசு பெரியவரா மாறிட்டார். ஏன்? தூதரை பார்த்து இன்றைக்கு நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று யாருக்காவது தேவன் சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. மேலும் தமது முதற்பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி தூதர்கள் எப்படி காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரனை செய்கிறாராம், குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. தேவதூதனை பார்த்து என்ன சொல்றார், நீ காற்றாக என்றார். ஊழியக்காரில் பார்த்து அக்னி ஜுவாலையாய் அவர்களை மாற்றுகிறார் தேவதூதர்களை. ஆனால் குமாரனை பார்த்து என்ன சொல்கிறார், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்றார். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? உன்னதமான
உன்னதமான இடத்திலே வலது பாரசத்திலே பிதாவுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனம் அரசாட்சி அவருடைய ஜெயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஜெயித்தார். அவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் உள்ளது. அதை என்றைக்கும் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் இயேசுவே தீர்க்க தரிசனமா சொன்னார். லூக்கா 10 அதிகாரத்தில் அவர் மரிப்பதற்கு முன்பதாக, இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக, சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இங்கேயும் பாருங்க, வர்ணனையான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துகிற, நேரடியாக பிசாசன் சொல்லல. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்த மாட்டாது? ஏன் நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம்? ஏன் பிசாசை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது? ஏனென்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நாமும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக இவைகள் எல்லாம் எப்படி கீழ்பட்டிருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய பாதத்து கீழாக எல்லாம் கீழ்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 போவோம். மறுபடியும் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வருங்காலத்தில் வரப்போகிற காரியத்தை அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கு அது நடந்து விட்டது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்றைக்கு அது நடந்து விட்டது. மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்கிற விதத்தில் சொல்லப்பட்டதும் அல்லாமல் மிதித்து போடு என்கிற கட்டளை போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது வருங்காலத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. மிதித்து போடு வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும், சிங்கத்தையும் விரியன் பாம்பையும், விசுவாசியாக நீ மிதித்து போடு, அவனை பாதத்தை கீழ்ப்படுத்து, மிதித்து போடு என்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் பிசாசை குறித்து என்கிறதை அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலசிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? ஆங்கிலத்திலே அழகாக யங் லயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் சிங்கம். ஏன் இளம் சிங்கம் சொன்னது எனக்கு ரொம்ப நாளாக சரியா அது விளங்கலையே. இளம் சிங்கம்னா சிங்கம்னா என்ன? இளம் சிங்கம்னா என்ன? சிங்கத்தையும் மீத்து போடுவா, இளம் சிங்கத்தையும் மீத்து போடுவான்னா அது இன்னொரு ஃபர்தர் டிஸ்கிரிப்ஷன், இன்னும் கொஞ்சம் வர்ணனை அதிகமாக. இளம் சிங்கம்னா என்ன? பிசாஸ் இளம் சிங்கம் மாதிரி இருக்கான். இளம் சிங்கம் தான் சொல்கிறாங்க, நிறைய கத்துமா, ரோரிங், ரொம்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வயசான சிங்கம் அவ்வளோ கர்ச்சிக்காது. இந்த இளம் சிங்கம் தான் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்து கொண்டே இருக்கும். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இளம் சிங்கம் போல் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் கர்ச்சிக்கிற, ஏன் இளம் சிங்கம் அதிகமாக கர்ச்சிக்கிறது? மனுஷர் மத்தியில் கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லுடலுடன் வாயை திறந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் சைன் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சியற்ற நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகிறது. முதிர்ச்சி பெறாத நிலையில், சரியான வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கிறால் தான் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்து லோட லோட லோட லோடன் எதையாவது அளந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய், பெரிய வாயை திறந்து பிக் மவுத், இதை திறந்து லொட லொட லோடன் ஆடிட்டு இருக்கிறது என்னத்தை காண்பிக்குது? சரியான வளர்ச்சி இல்லைன்னு காண்பிக்குது. ஆவிக்குரிய விதத்தில் பிசாசு தான் ரொம்ப குறைவு வளர்ச்சி உள்ளவன். ஆகியால் தான் அவனும் எப்போ பார்த்தாலும் கெரிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஓ ஓ ஓ ஓன்னு எப்போ எல்லா நேரத்திலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. ஒன்று பேதுரு 5 திருப்போம். 1 Peter 5:8-9 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்க முடிஞ்சா விழுங்கிடுவான், விழுங்க முடியாது ஆகையால் தான் தேடிட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். லேசில் முழுங்க முடியாது, அப்படி ஒன்றும் யாரும் கொடுத்துடல அவனுக்கு தட்டில் வச்சு. ஆகையால் தான் வகை தேடி சுற்றி திரிந்திருக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான். அவர் அப்பேற்பட்ட சிங்கமாக இருந்தால், உடனடியாக விழுங்கக்கூடியவனாக இருந்தால் சுற்றி திரிய வேண்டிய அவசியமே கிடையாது, நேராக வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? யாராவது மாட்டுவாங்களான்னு பார்த்துட்ருக்கான். மாற்றால் தான் அவன் விழுங்க முடியும். எல்லா ஆளையும் விழுங்க முடியாது. மாற்ற விசுவாசியை தான் அவன் விழுங்க முடியும். அவனுடைய பொய்களை விசுவாசிக்கிற, பொய்களை நம்புகிற விசுவாசிகள், அவனுடைய ஏமாற்றுதலுக்கு இணங்குகிற விசுவாசிகள், தங்களுடைய அதிகாரத்தை அறியாத விசுவாசிகள், அவனை தேவன் நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள், அவன் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை
அறியாதவர்கள் அவர்களை தான் அவன் விழுங்குவான். இன்றைக்கு எந்த விசுவாசிக்காவது பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது என்று தெரியாமல் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்களோ அவர்களை பிசாசு விழுங்கத்தான் செய்கிறான், அவர்களை பிசாசு சோதிக்கிறான், அவர்களை பிசாசு விழச் செய்கிறான், அவர்களை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரம் பெற்றவர்கள், தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்கள், பிசாசின் அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவர்கள் அவனை கீழ்ப்படுத்துவார்கள், அவனை மேற்கொள்வார்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? இயேசு சொன்னால் பின்னால போ சாத்தான் என்ன, ஆனால் அன்னைக்கு இன்னும் கீழே போடல, அதனால தான் அப்படி சொன்னார், பின்னால் போன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டார்? பாதத்துக்கு கீழாக்கி விட்டார். இன்றைக்கு அவன் கீழே கிடக்கிறவன், அன்றைக்கே கீழாக்கிட்டார், மண்ணை தின்னு கீழே கிடன்ட்டார். அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்கிறான். கல்வாரி சிலுவையில் மனு வர்க்கத்துக்காக அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார் இயேசுவின் மூலமாக. அன்றையிலிருந்து இன்றை வரை பிசாசு கீழே தான் போயிட்டு இருக்கிறான். முதல்ல இருந்தே கீழே தான் போக ஆரம்பிச்சான், இன்னைக்கு வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் இதில் நிற்க வேண்டும், இந்த சத்தியத்தில் நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தை தங்களுக்கு என்று உரிமை பாராட்ட வேண்டும். பிசாசை குறித்து பயப்படுகிறவர்களாக, பிசாசின் கிரியைகளை பெரிதாக நினைச்சு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில விசுவாசிகளை பார்த்தா பிசாசை தேவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, பிசாசை கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எது வேணா செய்யலாம், அவனுக்கு செல்ல அதிகாரம் இருக்குது, அவன் எப்படி வேணா பண்ணலாம், அவன் என்ன பண்ணுவானோ, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பெரியவன். யோசித்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ விசுவாசிகள் நான் அப்படி பார்த்துருக்குறேன். பிசாசை கர்த்தரை போல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிசாசு எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், இவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது. பிசாசுக்கு சர்வ ஞானம் கிடையாது, எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது. பிசாசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பிசாசுக்கு எப்படி தெரியும்? நம்ம வாயை திறந்து சொல்றதன் மூலமா தான் தெரியும். வாயை மூடிட்டு இருந்தா பிசாசுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய அவநம்பிக்கையும் நம்முடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் நம்ம பேசும்போது பிசாசுக்கு அப்புறம் பிடிச்சிக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இவ்வளவு பயம் உள்ள இருக்கிறான். பிசாசை கர்த்தர்னு நினைக்காதீங்க. பிசாசு எல்லாம் நினைச்ச நேரத்தில் எதையும் செய்துற முடியாது. எல்லாம் செய்ய முடியும்னா ஏன் யோபுவை பற்றி கர்த்தர் இடத்துல போய் நிற்கிறான்? ஆண்டவரே, வேலி போட்டு அடைச்சிருக்கிறீரு, எங்களெல்லாம் வெளியே வச்சுட்டு அவனை உள்ளே வச்சு ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்கிறீரு, நான் ஒன்றுமே செய்ய முடியலன்னு எதுக்கு தேவனிடத்தில் போய் அவன் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறான்? பிசாசு எல்லாவற்றையும் எப்பவும் செய்துவிட முடியாது. அவன் செய்கிறதற்கு சில எல்லைகள் உண்டு. ஆகியால் பிசாசை குறித்து பயந்து கொண்டு தயங்கி கொண்டு அவனை பெரிதாக நினைத்து கொண்டிருப்பது பதிலாக பிசாசு எங்கே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு சங்கீதம் 91:13 சொல்லியிருக்கிறபடி சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாதத்து கீழ்ப்படுத்துகிறவர்களாக, அதிகாரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். எந்த பிசாசுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. நல்ல விசுவாசி ஆயிட்டு, நல்ல கத்திர பின்பற்றிக்கிட்டு, கோயிலுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஐயோ எனக்கு பில்லி சுனியை வைக்க போகிறாங்க, எனக்கு அதை பண்ண போகிறாங்க, இந்த பேச்சே கூடாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? ஒன்றும் முடியாது. இதுக்கு 4 பேர்கிட்ட போகிற தகடு எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது இதில் அவசியமோ தப்பானே கிடையாது. உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து சொல்ல எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் சொல்லியிருக்கேன்னு. சங்கீதக்காரன் சொன்ன நாட்களில் அவர்களுக்கு மிதித்து போடக்கூடிய அதிகாரம் கிடையாது, யாரும் மிதித்து போட முடியாது. பிசாசு தான் தலைமையில் உட்காந்துட்டு இருந்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது. இன்றைக்கோ இயேசுவின் மூலமாக பிசாசு பாதத்து கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்துங்கள், எல்லாரும் இன்றைக்கு சொல்லுவோம், பிசாசின் சேனைகள் பார்த்து கொண்டிருக்குது. பிசாசுக்கு நம்ம வாயில சொல்றதா நான் சொன்னேன் இல்லையா?

மகன்மாரை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தால் சூழ்ந்து கொள்கிறேன். அதலால் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷமாய் பாடுவார்களாக என்று விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தாவீது. சங்கீதம் 5:12.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன்ட் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவை நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தரலச் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தரலச் செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தரலப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த

0: பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ, அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருளச் செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலிநாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல வைத்த 7வது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 ஸ்தோத்திரம் 41 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 41 வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்குனேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இருந்து நம்ம ஒரு 6 யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு 7வது நாளிலே இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஹைலைட்டான வசனங்கள் வந்து இப்ப நம்ம வாசித்த வசனம்தான். அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அடிமையாக வந்தான். எகிப்து தேசத்திற்குள்ளே அவன் உள்ளே வரும் போது அவனுடைய எல்லாமே அவனை விட்டு எடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. தன்னுடைய தகப்பனார் அவனுடைய வீட்டிலே அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அன்பு அவனை விட்டு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக யோசேப்பு எதெல்லாம் வச்சிருந்தானோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில அவனை மட்டும் நிர்வாணியாய் ஒன்றும் இல்லாத ஒருவனாய் எகிப்து தேசத்திற்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய சோதனை காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணினார். அவனுடைய சோதனை காலம் முடிஞ்சதற்கு பிறகு இப்ப ஆண்டவர் அவனை ஒன்றொன்றாய் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். அவனுக்கு கொடுத்த அலங்காரத்தை குறித்து தான் வாசித்தோம். இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 7வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். அவனுடைய தகப்பனார் கொடுத்ததை பிடுங்கினார்கள். அவனுடைய வீட்டிலே இருந்த அதிகாரத்தை எல்லாமே எடுத்து போட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து திரும்பவும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். இன்றைக்கு இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் உங்களுடைய கரங்களிலிருந்து ஒருவேளை பிடுங்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்றைக்கு யோசேப்பை போல, நிர்வாணியை போல, ஒன்றுமில்லாதவர்களை போல, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், ஒரு காலத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என் கையில எல்லாமே பிடுங்கப்பட்டு போயிருச்சு. என்னுடைய கார் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய பைக் என்னை விட்டு பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய வீடு என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டுச்சு, எதுவுமே இல்லாம இப்பொழுது ஒன்றுமே இல்லாத இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஏழாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் பிடுங்கினாங்க, ஆண்டவர் திரும்ப எல்லாவற்றினாலும் அவனை அலங்கரித்தார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திரும்பவும் ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதனால் ஆண்டவர் அலங்கரிப்பார். எந்த காரியமெல்லாம் உங்களுக்கு மனிதர்கள் தராமல் இருந்தார்களோ அதனால ஆண்டவர் மிகவும் மீண்டும் உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தியானித்த போது கர்த்தர் யோசேப்புக்கு 10 விதமான அலங்காரத்தை அவனுக்கு கொடுத்தார். நாம் வேகமாய் சொல்லிவிட்டு இந்த 10 விதமான அலங்காரத்தையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் உனக்கு உங்களுக்கு இந்த அலங்காரம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் கடந்து வந்த 3 பாதைகளை குறித்து உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் 41வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை முழு தேசத்திற்கும் அதிகாரியாக்கினான். நம்பர் 1, யோசேப்புக்கு கொடுத்த முதல் அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை முதல்ல எதில் அலங்கரிச்சார் தெரியுமா? அவனை ஆண்டவர் அதிகாரியாய் அலங்கரித்தார். அந்த பட்டணத்திலே அநேகம் பேர் அவனிடத்திலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபாருடைய மனைவி அவன் பேரிலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபார் அவன் மேரிலே அதிகாரம் செலுத்தினார். நிறைய பேர் அவனை அதிகாரம் செலுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அவனை அதிகாரி ஆக்கி கர்த்தரவனை அலங்காரம் பண்றாரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை அலங்காரம் பண்ணுவாரு. எப்படி தெரியுமா? எந்த காரியத்தை நீங்கள் உங்களை அவர்கள் செய்தார்களோ அந்த பதவியில உங்களை வைத்து அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் 42வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முத்திரை மோதிரத்தை கலட்டி. அப்போ ரெண்டாவது அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, முத்திரை மோதிரம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. இது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது அல்ல. அப்பொழுது ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த முத்திரை மோதிரம் இருக்கும். சோ இந்த முத்திரை மோதிரம் இருக்கிற ஒரு நபர் ஒரு சீட்ல அவர் எதை எழுதுகிறாரோ எழுதி இந்த முத்திரைய வச்சுட்டார் அப்படின்னா யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது. நான் நம்புறேன் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். என்ன முத்திரை குத்துறாங்க தெரியுமா? உன் சொப்பனம் நிறைவேறுமா பாத்துக்கலாம்ப்பா, உன் சொப்பனை நிறைவேறதான் போகுதா அப்படின்னு நீ எங்க போனாலும் நல்லா வரமாட்ட, நீ எங்க போனாலும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் முத்திரை மோதிரத்தை அவன் கையில கொடுத்து, எப்பா நீ எந்த காரியத்துல முத்திரை போடுறியோ அந்த முத்திரையை மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிறதெல்லாம் எனக்காக தான் இருக்கிறது, அவங்க அப்படிதான் பண்ணினாங்க, என் பேர்ல ஒரு முத்திரை குத்துனாங்க, நீ இனி திரும்பி வரமாட்டேன்னு முத்திரை குத்துனாங்க, அவ்வளவுதான் உன் தரிசனம் நிறைவேறாதுன்னு முத்திரை குத்துனாங்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உனக்கு அப்படிப்பட்டதா இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில வைப்பாரு. அப்போ உங்க கையில ஆண்டவர் முத்திரை கொடுப்பாரு. அந்த முத்திரையை நீங்க குத்துவீங்க. அதை உடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக அவனுக்கு கொடுத்த 3வது ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் 42வது வசனத்திலே வாசிப்பீர்களானால், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி. என்ன வஸ்திரத்தை உடுத்துறாங்களாமா? மெல்லிய வஸ்திரம். இதற்கு முன்பாக வஸ்திரம்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், யோசேப்பு போட்டது. யோசேப்பு சின்ன வயசுல போட்டது மாதிரி வஸ்திரத்தை யாருமே போடல, அவனுடைய சகோதரர்கள் யாருமே போடல. அவனுடைய தகப்பனார் அவனை விசேஷமாய் நேசிக்கிறதுனால வேதம் சொல்லுது பலவர்ண அங்கிய கொண்டு போய் போட்டாராம். பலவர்ண அங்கிய போட்டு தம் பிள்ளைய அழகு பார்த்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவனுடைய பலவர்ண அங்கியை அவனை விட்டு கழட்டி அதை ஒரு ஆட்டனுடைய ரத்தத்துல தோய்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு காமிச்சாங்க. இந்த வஸ்திரம் உங்களுடைய, இந்த வஸ்திரத்தை பாருங்க, இது உங்க பிள்ளையினுடைய வஸ்திரமா? அப்ப நான் நம்புறேன் ஏற்கனவே அவர்களுக்கு எது மேல கண், அப்படின்னா வஸ்திரத்தின் மேலதான் கண். உனக்கு மட்டும் நல்ல வஸ்திரமா? உனக்கு மட்டும் பலவர்ண அங்கியா? அதற்காக அந்த பலவர்ண அங்கியை பொறாமை கொண்டு உரிந்தார்கள். ஆனா ஆண்டவர் திரும்பவும் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? அவங்க அப்பா போட்டது பலவர்ண அங்கி. நீங்க அதை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காசு கம்மியானதுதான், ஆனா மெல்லிய வஸ்திரம் என்கிறது விலை உயர்ந்த வஸ்திரம், ராஜாக்கள் போடுகிற வஸ்திரம். இந்த ராஜாக்கள் போடுகிற, அதான் அவங்க அப்பா நினைச்சிருந்தா கூட அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியாது. அவங்க அப்பா நினைச்சாருன்னா பலவர்ண அங்கேயே தான் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் மெல்லிய வஸ்திரத்தினால், காஸ்ட்லியான வஸ்திரத்தினால ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சீக்கிரமா அலங்கரிப்பாரு. எப்படி தெரியுமா? உங்கள் மேல் பொறாமைப்பட்டு ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் கொடுத்திருந்த சின்ன சின்ன ஆசீர்வாதத்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா மனுஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிருக்கலாம். மனுஷன் கொடுத்தா பலவர்ண அங்கியே தான் கொடுப்பான், ஆனா இயேசு ராஜா உங்களுக்கு கொடுக்கும் போது நான் நம்புறேன் ஆண்டவர் மெல்லிய வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம். நம்பர் 4, நான்காவது இந்த யோசேப்புக்கு கிடைச்ச நான்காவது அலங்காரம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த 42வது வசனத்தை வாசிக்கும் போது, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. அடுத்து அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுடைய கழுத்துல செயின். நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்தானோ இல்லையோ தெரியல, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரோ என்னமோ தெரியல, ஆனா அவங்க அப்பா வாங்கி கொடுக்காத, அவன் இதுவரையிலும் போற்றாத அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க இழந்தது மட்டும் இல்ல, உங்க கைவிட்டு போனது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரையானால் நம்ம நினைக்காதது, நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காததை கொண்டு ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 43வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அவனுடைய பார்வோனுடைய இரண்டாவது ரதத்தின் மேல. யோசேப்புக்கு கிடைச்ச அஞ்சாவது அலங்காரம் என்ன அப்படின்னா, பார்வோன் அவனை ரதத்தின் மேல ஏறி உட்கார வைக்கிறாரு. கவனிங்க, அவங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது அவன் எங்க போனான் தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கும் போது நடந்தே போனான், ஓடி போனான். அவனுக்கு வாகனம் கொடுக்கப்படல. நான் நம்புறேன் அவன் வாகனத்தை ஓட்டுகிற அளவுக்கு, வாகனத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்க அப்பா அன்னைக்கு பெரிய ஆளா இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா ஆண்டவர் அவனை அலங்கரிக்கும் போது அவனுக்கு சாதாரணமான வாகனம் அல்ல, ராஜா ஏறி போகிற வாகனத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார், ஆண்டவர் அவனுக்கு தந்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை திரும்பவும் அலங்கரிப்பார். நீங்க ஒரு காலத்துல நடந்து போனீங்க, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு போனீங்க, ஆண்டவர் ஆனா திரும்ப உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்காத உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு எட்டாததை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 6, ஆறாவதாக இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆறாவது அலங்காரத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 43வது வசனம், தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து, தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவருக்கு முன்பாய் கூறிட்டு. கவனிங்க, இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். இவன் என்ன சொப்பனம் பார்த்தான் தெரியுமா? இவன் தன்னுடைய சகோதரர்களிடத்துல இருக்கும் போது அந்த ஒரே ஒரு சொப்பனத்தை பார்த்ததுக்கு தான் அவங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இவன் பார்த்த சொப்பனம் என்ன சொப்பனம்? தன்னை எல்லாரும் வணங்குறது போல சொப்பனம் பார்த்தான். அவங்க அப்பாவே பிடிச்சி சத்தம் போட்டாரு, டேய் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் வணங்குவேனப்பா, உங்க அம்மா அவனை வணங்குவாங்களா, நாங்கெல்லாம் அவனை வணங்கணுமா? அதான் எல்லாருடைய அரிக்கட்டும் சாய்வா இருந்துச்சு, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிந்துருந்துச்சு. அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு அலங்காரமா கொடுத்தாரு பாத்தீங்களா. அன்னைக்கு பார்வோனே சொல்றாரு, எல்லாரும் தென்றலிட்டு பணிய சொல்லுப்பா, எல்லாரும் கீழே விழுந்து வணங்க சொல்லுப்பா, என் பையன் வரான். பார்வோன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையை பிறப்பிக்க பண்ணினார், கட்டளை பிறப்பிக்க பண்ணினார். நான் நம்புறேன் உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம், உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் நக்கல் பண்ணி இருக்கலாம். 15 வருஷத்திற்கு முன்பாக உங்களுடைய தரிசனத்தை பாக்குறவங்க, ஆமா ஆமா இவன் பெரிய கலெக்டராக போறான், இவன் பெரிய டாக்டராக போறான், இவன் பெரிய இன்ஜினியராக போறான், இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யார் சொல்லி இருந்தாலும், 15 வருஷம் தாண்டி கத்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தினால கத்தர் அவனை அலங்கரிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். இந்த 7வது நாள் ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பாதத்துல நின்னு சொல்றேன், இன்னைக்கு காலையில முழுக்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டுட்டு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு, உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும். யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளையிடுவாரே ஆனால் உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 7வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது 43வது அதிகாரம் பின்னணியிலே வாசிங்கள், தெண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹலோ, ஒரு பட்டணத்திற்கு அல்ல, ஒரு பகுதிக்கு அல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை 7வதாக எப்படி அலங்கரிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுது அவன் நினைச்சிட்டு போனது, நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டா போதும்ப்பா. அந்த பான பாத்திர கர தலைவனிடத்துல சொல்றான், எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம், நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றதற்கு ஒரு தவறு கூட பண்ணலப்பா, ஒரு தப்பு கூட பண்ணல, அதனால எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அலங்காரம் ஒண்ணுக்கு இல்ல, முழு தேசத்திற்கும். இந்த ஜபத்துல இருக்கிற அநேகரையும் அநேகருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர், நீங்க நினைக்கிறீங்க என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கத்தரை நான் ஆசீர்வதிச்சா போதும், என் எதிரிக்கு முன்னாடி மட்டும் என்ன கத்தரை ஆசீர்வதிச்சா போதும், என் ஆப்போசிட் வீட்டுக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கத்தர் என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் பிள்ளைய ஆசீர்வதிச்சா போதும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி மட்டும் ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? அங்க மட்டும் அல்ல, நீ நினைக்காத, உனக்கு எட்டாத, ஓ ஹல்லேலூயா, நீ கிரகித்து பார்க்காத, ஓ நீ நினைத்திருக்காத அந்த எல்லா இடங்களிலேயும், நீ நினைக்கிற ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல, பல இடங்களிலே உன்னை அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி யோசேப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அலங்காரத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹாலேலூயா. சோ ஆண்டவர் அவனுக்கு ஏழாவது கொடுத்த ஒரு மிகப்பெரிய அலங்காரம், எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை ஒன்றல்ல ரெண்டல்ல முழுமைக்கும் உங்களை ஆண்டவர், அதான் கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி அடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களை ஒரு இடத்துல இல்ல பிரதர் சிஸ்டர், உங்களை ஒரு இடத்துல இல்ல மக, உங்களை ஒரு இடத்துல இல்ல, நீங்க போகிற எல்லா இடங்களையும் கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தந்து உங்களை அங்கே தலை நிமிர பண்ணி உங்களை அங்கே வெற்றி பெற செய்து உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம், ஆமென். சோ நம்பர் 8, எட்டாவதாக ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த எட்டாவது ஆசீர்வாதத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்க 44வது வசனத்தை பின்னணிய வாசிக்கும் போது, ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். அவனுக்கு கிடைக்கிற எட்டாவது அலங்காரம் என்னன்னா, எப்பா உன் உத்தரவு இல்லாம யாருமே எதையும் செய்ய முடியாதுப்பா, யாருமே செய்ய முடியாது. நீங்க அப்படியே பிளாஷ்பேக் வாங்க, ஒரு காலத்துல யார்கிட்டயுமே கேட்காம யோசேப்ப பந்தாடுனாங்க. யோசேப்ப கேக்குறதுக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல. அவனை அடிச்சா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை வித்து போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை குழியில தூக்கி போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை சிறைச்சாலையில போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல. அவன் தப்பு பண்ணல, பண்ணாத தப்புக்காக அவனை தூக்கி அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ஆனா அவனுக்குன்னு கேக்குறதுக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல. நினைச்சவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, போறவங்க எல்லாம் திட்டுறாங்க, கூட பிறந்த சகோதரெல்லாம் அப்படி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அலங்கரிச்சார் தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளையே. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அவனை முழுமைக்கு அதிகாரி ஆக்குனது மட்டும் இல்ல, எப்பா உன்னை யாருடைய பெர்மிஷன் இல்லாம உன்னை தூக்கி போட்டாங்க, ஆனா நான் இன்னைக்கு உன எப்படி அலங்கரிப்பேன் தெரியுமா, உன் பெர்மிஷன் இல்லாம ஒருவனும் கைய கால கூட அசைக்க முடியாது, கைய கால கூட அசைக்க முடியாது. நம்புறீங்களா, நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பனுடைய தலையின் மேல கர்த்தர் கொடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, உன்னை கேட்கறதுக்கு எந்த மனுஷன் இருக்கிறான், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை செயல போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை துரத்துனா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய மனசை உடச்சிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்க மாட்டீங்க, ஃபஸ்ட்டு யார் எனக்காக, எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை தட்டி கேட்கறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளைய தட்டி கோக்குறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளை சித்திரவதப்படுது, என் பையன் சித்திரவதப்படுறான், கேட்கறதுக்கு யாருமே இல்லை, மனம் போன போக்கில் என் பிள்ளைய உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் சீக்கிரமா வரும், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரு. உங்க பர்மிஷன் இல்லாம எதையுமே எடுத்துட்டு போகவே முடியாது, உங்க பர்மிஷன் இல்லாம ஒருவரும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு நீ இருந்ததுக்கு அப்புறம், நீங்க இருந்ததுக்கு அப்புறம் கூட உங்களை மதிக்கல இல்ல, உங்களை ஒரு பொருட்டாவே எடுக்கல இல்ல, அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க வர்றாங்க, நீங்க யாரும் கனம் இருந்தும் கனமற்றவர்களாய், மரியாதை இருந்தும் மரியாதையற்றவர்களாய், தகுதி இருந்தும் தகுதியற்றவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பனுடைய அடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அவனை அவனுடைய உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்ற அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. 9வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 9வது அலங்காரம் நீங்க வந்து 45வது வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். ஹலோ, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வெட்கப்பட்ட தேசம், அவன் துரத்தப்பட்ட தேசத்துல அவனுக்கு ஒரு முடிசூட்டுதல் விழா நடைபெறுகிறது. அவன் அப்படி நினைச்சு பார்க்கல, எனக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரந்தா போதும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நல்ல திருமணத்தை பார்வோன் மூலமாய் பார்த்தான். அவனுக்கு முடி சுட்டுதல் நடந்துச்சு, அவனை ஆண்டவர் முடி சுட்டினான். மேலதாள சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, சந்தோஷ சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல. ஆனா அவனுடைய அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றத கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாரோ ஒருத்தர், எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை பாஸ்டர், எனக்கு நீ எதிர்காலமே இல்லை பாஸ்டர், எனக்கு எங்க எதிர்காலம், எனக்கு என்ன திருமணம் ஆக போகுது, எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எந்த எதிர்காலமுமே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, யோசேப்புக்கு எதிர்காலம்ன்ற ஒரு அலங்காரத்தை, மேலதாளம்னு சொல்ற ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பது உண்மையானால் உங்களையும் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 10, பத்தாவது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த பத்தாவது அலங்காரத்தை நீங்க வந்து அதே 45வது வசனத்தை வாசிக்கலாம். போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சிருச்சு, யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். டூர் கிளம்பிட்டார், எகிப்து தேசம் முழுமையும் பார்க்கறதுக்கு டூர் போயிட்டார். அப்படின்னா ஃப்ரீ பேடு, இனி அவரை கேட்கறதற்கு யாருமே இல்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்ச குருவி, அடைச்சு போட்டப்பட்ட ஒரு குருவி, விலங்கு, வேதம் சொல்லுகிறது அவனுடைய கைகளிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, ஜெயில விலங்கு போட்டு உள்ள உட்காண்டாங்க, எங்கேயுமே அவன் ஃப்ரீயா போக முடியாது, அவன் அடிமை, அவன் அடிமை, நீ எங்கேயும் போக முடியாதுப்பா, அந்த வீட்டில் வேலைக்காரனா தான் இருக்கணும், நீ சிறைச்சாலையில் தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 10வது அலங்காரத்தை கொடுத்தாரு, அவனை கத்தர் ஃப்ரீ பண்ணாரு. இப்ப சுதந்திரமாய் நீ எங்க வேணாலும் போலாம்ப்பா, எங்க வேணாலும் வரலாம். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனையினால, இன்னும் பலவிதமான சூழ்நிலையினால, பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு எனக்கு தான் பாஸ்டர், நான் தான் ஒரு அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவியை போல, என்னை யாருமே அடைக்கல, ஆனா நானே போய் ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டேன், எனக்கு வெளியே வர்றதற்கு விருப்பம் இல்லை, என் முகத்தை யார் முன்னாடியும் காண்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவு அவமானப்பட்டுட்டேன், நான் யாருக்கு போய் என் முகத்தை காண்பிப்பேன், நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவி, நான் கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு பாஸ்டர், நான் வெளியே வர வேண்டாம், இனி நான் வெளியே வரமாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பனுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்திலே 10வது அவனுக்கு கொடுத்த அலங்காரம், அவன் ஆண்டவர் ஃப்ரீயா ஃப்ரீயா, இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லப்பா, இனி உன்னை கட்டி போடுவார் இல்லப்பா, இனி உன்னை க்வெஸ்சன் பண்ற ஆள் இல்லப்பா, இனி உன் தலைய கொட்டுறதற்கு யாருமே இல்லப்பா, இனி வெங்கலம் போட்டு அப்படியே சங்கிலி போட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு யாருமே இல்லப்பா, இனி உன்னை பூட்டு போடுறதுக்கு யாருமே இல்லப்பா. இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பூட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையில நீ இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உன்னை ஃப்ரீ பாடா மாட்டுவார், வெகு சீக்கிரத்துல உன்னுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும், உன்னுடைய கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும், இன்னைக்கு உன்னை கட்டி போட்டிருக்கிற கடன், உன்னை கட்டி போட்டிருக்கிற பண நெருக்கடிகள், கட்டி போட்டிருக்கிற வியாதி, ஓ கட்டி போட்டிருக்கிற மன குழப்பங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேடை கொடுத்து உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியம் இப்பதான் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே எங்க அப்பா என்ன அலங்கரிக்கலப்பா, எங்க அம்மா என்ன அலங்கரிச்சு என்ன அழகு பார்க்க முடியாதுப்பா, எனக்கு அலங்காரம் எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன், படிப்புன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, அழகுன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, பண அலங்காரம் எனக்கு இல்லப்பா, வரங்கள் அலங்காரம் எனக்கு இல்ல, கிருப அலங்காரம் எனக்கு இல்ல, எனக்கு எந்த அலங்காரமுமே இல்லப்பா, நான் ஒரு நிர்வாணமாக்கப்பட்டவன், என்னிடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு காலத்துல ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்ல, ஒரு அலங்காரம். படிப்பை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், அழக கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், பேக்ரவுண்ட கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதாவது உனக்கு இருக்காப்பா, உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னப்பா, உன்னை வேலைக்கு வச்சுக்கணும்னா ஏதாவது உனக்கு குவாலிட்டி இருக்காப்பா, எதுவுமே இல்லை. எங்க பாஸ்டர் கூட வேலை ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் போது சொன்னாரு, அவனுக்கு ஒன்னும் தெரியாது, அவனுக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும்னா கத்து கொடுங்க, எதுவும் கத்து கொடு, அவன்கிட்ட குவாலிட்டி எதுவும் இல்லை, சும்மா வச்சுக்குங்க, எப்படியாவது நான் முன்னேறணும் தான். அந்த ஏதோ டீ வாங்குறதுக்கு பேப்பரை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பிரஸ்ல ஜாயின் பண்ணி விடும்போது அப்படிதான் சொன்னார் பாஸ்டர், ஏதோ சும்மா அவனை ஒத்தாசைய வச்சுக்கோங்க, மற்றபடி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், சும்மா ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்ன நீங்க அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஆனா இன்று ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையோடு சொல்வேன், நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன அலங்கரிச்ச தெய்வம், என்ன அலங்கரிச்ச தெய்வம், ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சிட்டாரு, வார்த்தைகளை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, கொஞ்சம் பாடுற தாளந்தை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, இன்னும் பொருட்களை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, சாப்பாடை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, துணிமணிகளை கொடுத்து அலங்கரிச்சாரு. இப்படியே சொல்ல போனா எத்தனையோ அலங்காரத்தை என் தலைமையில கத்தர் வச்சுட்டாரு. இப்ப இந்த ஜபத்துல இருக்கிற எத்தனை பேரு உங்க கையை உயர்த்தி கேக்குறீங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும், சத்தமா கேளுங்க பார்க்கலாம், எங்க அப்பா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, எங்க அம்மா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எந்த அலங்காரத்தையும் வச்சுட்டு போல, என்ன உங்களை தவிர வேற யாருப்பா அலங்கரிக்க முடியும், யாருப்பா அலங்கரிக்க முடியும், சொல்லுங்க கையை உயர்த்தி, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, வீட்டுல இருந்துட்டே கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும். ஹல்லேலூயா. அது சோகமான நினைவா இருக்கலாம், பிறர் செய்த தீமைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர்.

0: சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல் வைத்த ஏழாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு வீடு, ஒரு வாகனம், எனக்குன்னு ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பனுடைய அலங்காரம் உங்க தலை மேல. திரும்பவும் நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீங்க இந்த ஜபத்துல நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 1000 டைமாவது உங்க கை வலிக்கிற வரைக்கும் கையை உயர்த்தி, அப்பா என்ன வேற யாரும் அலங்கரிக்க முடியாதுப்பா, உங்களுக்கு யாராவது ஒரு பைக் உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களுக்கு அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணி வச்சு உங்களை அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து யாராவது ஒருத்தர் உங்களை அலங்கரிப்பாங்களா? யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க, உங்கள்ட்ட இருக்கிற அலங்காரத்தை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் எப்படி அவனை குறைவு பண்ணலாம், இன்னும் எப்படி அவனுடைய கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை மகா, நான் உன்னை அலங்கரிப்பேன். நீங்க ஜெபிச்சிட்டே இருங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை தாழ்மையோடு சொல்லுறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் ஜெபிக்கிற ஜபத்துல, என் தனி ஜபத்துல ஒரு முக்கியமான ஜபம், ஆண்டவரை பார்த்து 2 கையை உயர்த்தி என்னை அலங்கரிச்சு அழகு பார்க்கிறவர் நீங்க மட்டும்தான்ப்பா. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய அவ்வளோ அழகு அலங்கரிச்சு, அதான் பூவை வச்சு, இன்னும் அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி நிற்க வச்சு நிறைய பேர் அழகு பார்ப்பாங்க, அலங்கரிச்சு அழகு பார்ப்பாங்க. நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், என்ன அலங்கரிக்கிறது, அலங்கரிச்சு பார்க்கறதுக்கு யாருப்பா இருக்கா, இவன்கிட்ட இருக்கிறது போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன அலங்கரிங்கப்பான்னு நிறைய கெஞ்சி, எனக்கு நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் தந்தது உண்மையானால் இன்று உங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்புறீங்களா? என் அலங்கரியமப்பா, என் பிள்ளை அலங்கரியமப்பா, என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கப்பா, அலங்கரிங்கப்பா. நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறப்பா, என்ன அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஒரு காரியத்தையாவது நம்ம தியானிப்போம். இந்த ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கென்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில 14 வருடங்களை தாண்டி ஆண்டவர் அவனை அலங்கரிச்சாரு. ஆனா இந்த 14-15 வருஷத்துலயும் இந்த யோசேப்பு ஒன்ன மட்டும் அவன் செஞ்சிட்டே இருந்தான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வந்து ஆதியாகமம் 40:14 வாசிக்கும் போது, 40:14, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். கவனிங்க, பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு இவன் வந்து சொப்பனத்திற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான். அதே போல பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து இப்ப ராஜாவுக்கு முன்னாடி போக போறான். போகும்போது அந்த பானபாத்திரக்கார தலைவனிடத்துல யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீ என்ன, ஒருவேளை இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நீ என்ன தப்பா நினைச்சிருக்கலாம், ஆனா நீ தப்பா நினைக்கிற ஆள் கிடையாது, நான் ஒரு எபிரேயன், இந்த இடத்துல களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த காவல் கிடங்களை நான் வர்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்தங்களை அவன் மறக்கவே இல்லை. மறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்? இனி வெளியே வரவா போறேன்? இனி என்ன நீதிமான்னு சொல்லி காமிச்சு என்ன பிரயோஜனம்? 15 வருஷம் கடையில் கடந்துட்டோம், 15 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம், அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சு, சிறைச்சாலையில் நல்ல சொகுசான வாழ்க்கை, சாப்பாடு கிடைக்குது, அங்கே இருக்கிற கைதிகளை விசாரிக்கிறதுக்கு இவன் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, சோ போஸ்டிங் கிடைச்சிருச்சு, போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், இப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கல. அவனுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ள ஒரு வாக்கு தத்துவம் துணிச்சுட்டே இருந்துச்சு. இல்ல இல்ல யோசேப்பே, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ இந்த இடத்துல படுத்து கிடக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா. அவனுக்குள்ளே ஒரு வாக்கு தத்துவம், அவனுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அவனுக்கு கொடுத்த சொப்பனம் திரும்ப திரும்ப அவன் விசுவாசித்துக் கொண்டே இருந்தான். சோ உங்களை ஆண்டவர் மறுபடியும் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் இதற்கு முன்பாய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடக்காமலே போயிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் பொய் சொல்றாரு பாஸ்டர், போன வாரம் இப்படி சொன்னாரு நடக்கல, போன வருஷம் இப்படி சொன்னாரு நடக்கல, ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு நல்ல நல்ல வாக்கு தத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது, ஆண்டவர் வாக்கு தத்தத்தினால பேசிட்டே இருக்கிறாரு, ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கூட நடக்கல, ஒரு வாக்கு தத்தம் கூட எனக்கு நிறைவேறல, எல்லா வாக்கு தத்தங்களும் பொய்யாயிருச்சோ, பொய் சொல்லுதோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல நினைத்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஒருவேளை நடக்கக்கூடிய சாத்திய கூறுகள் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் யாரெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புற ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தம் எனக்காய் நீ சொன்னது, என் பிள்ளைக்காய் சொன்னது, இதை ஒரு காலத்துல நான் சுதந்திரிப்பேன், இதை ஒரு நாள்ல நான் சுதந்திரிப்பேன்னு வாக்கு தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார், அவங்களை ஆண்டவர் அலங்கரிப்பார். சோ இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவனை அலங்கரிக்கிறதுக்கு காரணம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவாசித்தான். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறார்ல. நீங்க ஒரு ஜபத்துக்கு போனா அங்க ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வருது, நீங்க யூடியூப்பை ஓபன் பண்ணா அங்க ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வருது, அது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, உங்க பிரச்சனைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, ஆனா வாக்கு தத்தம் மட்டும்தான் கிடைக்குதே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாக்கு தத்தம் வருது பாஸ்டர், ஒரு வாக்கு தத்தமா? 1000 வாக்கு தத்தம் வருது. நான் சூழ்நிலையில போகும் போதெல்லாம் கர்த்தர் சர்ச்சில் எனக்காகவே பேசுறாரு, பாஸ்டர் எனக்காகவே பேசுறாரு, வாக்கு தத்தம் மட்டும் வருதும் ஆனா நிறைவேறலையே. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரே, ஆனால் அந்த வாக்கு தத்தம் அப்படியே பேங்க்ல போட்டது மாதிரி ஒன்னொன்னாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நாட்கள் வரும், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்தி அந்த வாக்கு தத்தத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி உங்களை அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது, வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது, வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறாமலே போகணும் அவிசுவாசிக்க கூடாது, எனக்கு வாக்கு தத்துவம் வேணாம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, நீங்க பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அந்த சின்ன காடு உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் பேசின அத்தனை வாக்கு தத்தங்களையும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருங்க. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? இந்த 14 வருஷத்துல யோசேப்பு வாக்கு தத்தத்தை ஒன்னு கூட மறக்கவே இல்லை, அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல வாக்கு தத்தத்தை நம்பிட்டே இருந்தான், ஆண்டவர் அவன் அலங்கரிச்சாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில இவனை அலங்கரிக்கிறதுக்கு இரண்டாவது காரணம், நீங்கள் 39 அதிகாரத்துல 20 வசனத்தை வாசிக்கும் போது, 39:20 வாசிங்க, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அப்படின்னா இவனுக்கு நிறைய பாடுகள், சிறைச்சாலையிலே பாடுகள் மேல் பாடுகள், 15 ஆண்டுகளும் பாடுகள். ஆனா இவன் ஆண்டவர் அலங்கரிக்கிறதற்கு பாடுகளை சகித்து கொண்டான். தேவ பிள்ளையே, உங்களை ஆண்டவர் ஒரு காலம் அலங்கரிக்கிற காலம் வரும். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை அலங்கரிப்பாரு. உன்னை சுற்றி பலவிதமான அலங்காரத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆனா அந்த அலங்காரமான நாட்கள் உங்களுக்கு வர்றதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பாடுகளை நீங்க சகிக்கணும். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும், பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிச்சுட்டே இருங்க. பாடுகளுக்கு உங்களை அர்ப்பணிச்சுட்டே இருங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, 3வது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒண்ணு, இவனுடைய ஆண்டவர் இவன் அலங்கரிக்கிறதுக்கு 3வது காரணம், நீங்கள் 39 9வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், அந்த இடத்துல, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னா இவன் அலங்கரிக்கப்படுவதற்கு 3வது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்புற, இவன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நேசத்தை மட்டும் அவன் எடுத்து போடவே இல்லை. அவனுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ என்னென்னமோ வந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரை நேசிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வரல, பாவத்துல இன்ட்ரெஸ்ட் வரல, அங்க இருக்கிற வேற ஒன்றுலையும் இன்ட்ரெஸ்ட் வரல. அப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன், உங்களோடையே நான் வாழுவேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிற காலம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்களே ஆனால், யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணு முன்னு தெரியாம நீங்க நேசிக்கணும். சும்மா நேசிக்க கூடாது. ஆண்டவரை அவர்தான் உங்களுடைய எல்லாத்திற்கும் எல்லாமா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய ரசனையா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பேச்சா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பாடலா இருக்கணும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய நடக்க எல்லாமே அவராய் மாறும்போது சீக்கிரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை அலங்கரிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்க அலங்கரிக்கப்படணும்னு நினைச்சா 3 காரியம். 1, வாக்கு தத்தங்களை விசுவாசிச்சுட்டே இருங்க. 2வது, பாடுகளை சகிச்சிருங்க. 3வது, ஆண்டவரே நினைச்சிட்டு இருங்க. கத்தர் மேலேயே அன்பு வச்சிட்டு இருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த 7வது நாள் ஜபத்தை நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிக்க போறேன். முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று கொள்ளுங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் திருச்சபையில் ஆராதிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த நீங்க இந்த கண்டினியூவா இந்த 21 நாளும் தவறிடவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள்னா, இன்னைக்கு அவங்க கவனிக்கலன்னா கூட திரும்பவும் அவங்கள்ட்ட சொல்லி 21 நாளை அவங்க அட்டன் பண்ண செஞ்சிருங்க. முழங்கால் படிக்கிறீங்களா? எழும்பி நின்று கொள்றீங்களா? அப்பாவை பார்த்து கையை உயர்த்தி இப்போ எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, யோசேப்பை அலங்கரித்த தெய்வம் என்னை அலங்கரிக்க வல்லவர் என்று சொல்லுங்க. ஹாலேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை அலங்கரியும், என் பிள்ளைகளை அலங்கரியும். இதோ உன்னை பலத்தினால் ஆண்டவர் அலங்கரிப்பு. கர்த்தர் உன்னை தைரியத்தினால் அலங்கரிப்பு. ஓ, கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். கர்த்தர் அலங்கரிக்கிற காலம் வந்தது.
1: யோசேப்பினுடைய தலையின் மேல் இருக்கிற அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். நம்புறவங்க கையை உயர்த்தி இயேசுவே நீர் என்னை அலங்கரியோ.

கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை அலங்கரிப்பேன். இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒன்னும் இல்ல பாஸ்டர், நான் நிர்வாணமாக்கப்பட்ட ஒரு பிள்ளை, எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு சம்பாதிச்சேன், ஆனா என் கையில ஒன்னும் இல்ல. என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வீடு வாங்கிட்டாங்க, என் கூட இருந்த நிறைய பேர் கார்ல போறாங்க, என் கூட இருந்தவங்க பெரிய பெரிய அலங்காரத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர், ஆனா எனக்கு ஒரு அலங்காரம் கூட இல்ல, ஒரு அலங்காரம் கூட இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, யோசேப்பு 14 வருஷம் ஒரு அலங்காரமும் இல்லாம இருந்தவனுக்கு கர்த்தர் 10 விதமான அலங்காரத்தை கொடுப்பாரே, ஆனால் இன்று இந்த ஜெபத்துல இருக்கிற உன்னை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். குடியிருக்கிற அந்த வீட்டுல கர்த்தருடைய மகிமை, கேட்கிற இடத்துல அந்த மகிமை, கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த 7வது ஆசீர்வாதத்தை தலைமேல வையோ, தலையின் மேல வையும் ஆண்டவரே, வையோ உங்க மகிமை தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்தட்டும் சுவாமி. திரும்பவும் அவங்கள நாளைக்கு காலையில 6 மணிக்கு சந்திக்கும் போது புது பலத்தோட உங்க பிள்ளைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே.

0: கொடுத்த கட்டளை இடும்,
1: கட்டளை இடும். உங்க திரு சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் கூட இருப்பீராக. என் பிள்ளைகள் அனுப்பின ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்கும் பதிலை கர்த்தர் தருவீராக ராஜா. கரங்களில் தாழ்த்துறோம், இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்,

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சாட்சியாக இந்த இடத்துல என்னை வைத்ததுக்காக, முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் யார்? இயேசு, ஜீசஸ். என்னுடைய பேர் அப்துல் சலீம். சம்மந்தமே இல்லைல்ல, என்னடா கிறிஸ்மஸ்ஸு, அப்துல் கலாம், அப்துல் சலீம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாலுமே இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறது இயேசப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபனால் மட்டும்தான். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்ன கோபாலகிருஷ்ணன் சார், பாஸ்டர் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ வந்திருக்கிற எல்லா தேவனோட பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுமே, அந்தமாரி நம்ம வந்து கொஞ்சம் உண்மையாலுமே நீங்கள் வந்து உணர்ந்து கேட்கணும்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து திரும்பியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகணும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு நேரத்தில் ஷார்ட்டாக நான் வந்து என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். என்னென்னா என்னுடைய சாட்சி மட்டுமே முழுசாக சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய இப்போது லவ் பண்ண ஆரம்பித்தேன், சரிங்களா? லவ் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா பேச கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ரொம்ப கவனமாக இதுக்கப்புறம் தான் கேட்கணும். என்னுடைய முழு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சலீம் ஃபிலிப்புன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 2006 கல்யாணம் ஆச்சு. 2007 எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஸோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்தது. 2008 வந்து திரும்பியும் நான் வந்து குடிக்க போனேன் ஒரு வேலைக்கு, ஒரு தனியார் கம்பெனியில் போய் அங்கே போய் வேலைக்கு போனேன். அந்த வேலையில் போய் குடிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து. அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம வந்து போதையில் போனால் எப்படி யார் தான் என்ன ஒத்துக்குவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருக்க நேரத்தில் என்னால் சரியான வீட்டை பார்த்துக்க முடியல, பையனை பார்த்துக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாகுது, கடன் ஆகுது. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு கடனாக தொடர்ந்து ஆக ஆக ஆக ஆக இதை விட்டுறணும்னு சொல்லிட்டு 2008 வரைக்குமே தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். 11 ஒரு முடிவு எடுத்தேன், நீ நம்ம குடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டி அடிக்ஷன் சென்டர் போனேன். டி அடிக்ஷன் சென்டரில் போய் அங்கே உடனடியாக வந்து ரெக்கவர் ஆகி ஒரு 10 இருந்து எனக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து அங்கே வந்து ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 நல்லா இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டியில் ஒரு வீடு வாங்கி தனியாக நாங்கள் இருந்தோம். ஒரு கார் வச்சுருந்தேன், நல்லா வந்து ஜம்முன்னு இருக்கிற மாதிரி வந்து வெளி உள்ளதுக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக கடன், ஏகப்பட்ட இடத்துல கடன். இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது. ஏன்னா நம்ம வெளி உலகத்துக்கு நம்மளை வந்து பந்தாவாக காட்டிக்கணும். நம்ம இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வர என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் நான் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கண்டினியூஸாக 3 நான் குடிக்க ஆரம்பித்தேன். 3 குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன தான் பண்ணுவாங்க? 99 வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ். ஏன்னா எனக்கு பிறந்த பையன் பேரை வச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து காசு வாங்குறது, அம்மா அப்பா கிட்டேருந்து காசு வாங்குறது, காசு வாங்கி போய் குடிக்க தான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ளே என்னன்னே தெரியல, திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்குள்ளேயே பிரச்சனை போகுது. என்னென்னா எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை. இந்த இடத்துல கடன் வாங்கினது நாளைக்கு கடன் கொடுக்கணும், அங்கே வாங்கினது இங்கே கொடுக்கணும், இப்படியே தொடர்ந்து இருக்கனால இந்த குடிக்கும் வந்து எனக்கு அடிமையானனால இதுலேருந்து வெளியே வர முடியல. 2 முறையாக போயிட்டேன். 3 முறை சிங்கநல்லூரில் டி அடிக்ஷன் சென்டர், காந்தி ட்ரஸ்ட்டுன்ட்டு, அப்புறம் நீலாம்பூரில் ஒரு சாரல் சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து 3 போய் என்னால் அதில் ரெக்கவர் ஆகி வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், சரி எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதிலும் லாஸு. இதுக்கப்புறம் அம்மா வந்து மலேசியாவில் இருக்காங்க.
இப்போ இங்கே வந்திருக்காங்க அம்மா சித்தியும் மலேசியாவில் இருந்தாங்க. சின்னம்மா அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி இந்த கடனெல்லாம் கட்டிடலான்னு போய் அங்கே போனால் அங்கேயும் எனக்கு சரியாகலை. இப்படியே தொடர்ந்து போக போக போக போக 2016 ஆயிடுச்சு. சரியாக எல்லாமே வந்து கைவிட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இடைப்பட்டு கேப்பில் இப்படி போயிட்டு வரும்போது முக்கியமாக வந்து நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தெய்வம் நமக்கு வந்து உள்ளதே உள்ளதென்றும் ஆமாம். ஏன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது. அதனால் நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்னென்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய மனைவிக்கும் என் கூட இருந்த என்னுடைய நண்பருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கடைசியில் அவனுடைய தம்பி ஓடி வந்து ஒயின் ஷாப்பில் நான் தண்ணி அடிச்சுட்டுக்கேன் வந்து என் காலில் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒன்றுமே பண்ண முடியல, ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே இழந்து போயாச்சு. இந்த மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடை விற்றாத்தான் எல்லா கடனையும் கட்ட முடியும்னு சொல்லி வீடை விற்றாச்சு, காரை கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன ஆச்சு, என்னுடைய அந்த இருந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சனால அவங்க வந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நீ சாகிற மாதிரி இருக்க. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, கை கால் நடுங்கும், தலை நடுங்கும், என்னால் பேச முடியாது யார்கிட்டையும், வெக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் எடுத்து கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு கடைசியில் கீழே போயாச்சு. ஆனால் இருந்த கடனெல்லாம் அந்த வீடை கட்டி வீடை விற்று எல்லாத்தையும் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வாடகை வீட்டுக்கு போனோம், அங்கேயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, வாடகை கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு கேட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், வரும், வந்த உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் நான் மலேசியா போகிறது வர்றது இப்படியே இருந்துச்சு. அப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 0, கோயம்புத்தூரில் ஒன்றுமே இல்லை. இப்போ அம்மாவை நம்பி நான் அங்கே போகிறேன், அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்னா வாழ்ந்தால் அங்கே வாழலாம், சாவுறதுனாலும் அங்கே சாவலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். இங்கே போன கொஞ்சம் நாட்கள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வந்து பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அதை பார்க்க பார்க்க வந்து எனக்கு இன்னும் அதிகமாக வந்து குடிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் கிடையாது, யார் நமக்கு கூட இருக்கிறா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்றுமே வழி தெரியல. இப்போது திரும்பியும் நான் குடிக்க தான் போகிறேன். கடைசி என்னாச்சு, சின்னதாக இந்த நெஞ்சுக்கிட்ட இந்த கணையம் இருக்கும், அந்த கணையத்தில் லைட்டாக வழி எடுக்க ஆரம்பிச்சுது. வழி எடுத்தது நான் வந்து கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். தொடர்ந்து நான் வந்து குடிக்க என்னாச்சுன்னா வயிறு வழி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி இங்கே டிவி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய எல்லா ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். மஞ்சக்காமலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தமாரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி. இன்றைக்கி நான் வந்து சலீம் எனக்கு இப்படி ஆண்டவர் சோங் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க, இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தானே அப்படின்பீங்க. ஆனால் தேவன் பாருங்கள், நம்ம கூடையே இருந்து ஒவ்வொரு விஷயமாகவும் வந்து கூட இருந்து என்னை வந்து நான் படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுப்பேன். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கன்னு சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறேன்னு, யாருக்கு தெரியும் இன்றைக்கி அது சாட்சியாக இருக்குதுன்னு? யார் அந்த கூடையே இருந்து எனக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தா? தேவன் நம்ம கூட எப்பொழுதுமே கூடையே இருப்பார். ஆமென். ஸோ நமக்கு அது தெரியாது, அது உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வு வரணும் நம்ம எல்லாத்துக்குமே, தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஏதோ, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நம்மளும் ஏதோ ஜீசஸ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வர்றோம். நான் உண்மையாக இருக்கிறவங்க சொல்ல, பட் அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஹீஸ் ஹியர், இங்கே இருக்கிறார் அவர். 6 மாதமாக படாத பாடு. சிஸ்டர் கேட்டாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை கேட்டாங்க, எல்லோரும் பிரச்சனையில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களான்னு, யாருமே கை தூக்கலை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா யாருமே கை தூக்கலை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. நானும் தூக்கலை. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒரு பாரம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா,
அழிந்து போகிற ஆத்மா மேலே பாரம் இருக்குது எனக்கு. ஆமேன். அழிந்து போகிற ஆத்மா யார்? புரியுதா? நான் புதுசாக வந்திருக்கிறீங்க நிறைய பேர். அந்த ஒரு பாடு, கஷ்டம், எத்தனை வலி, வேதனை தாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு மலேசியாவில். முடியாத வயிறு வலி, தாங்க முடியாத வலி. நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். என்னுடைய வயிறு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ் நான் இருக்கிறேன். இன்னொன்று கூட காட்டிடுறேன் நான், ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் உங்களோட விசுவாசத்துக்காக. இதனுடைய கால் இப்படி இருந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வயிறு பாருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வயிறு இப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் யாரும் நின்னா யாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வயிறு உப்பி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே இன்புட் தான், அவுட்புட் போகாது. ரொம்ப வலி வேதனை, ரொம்ப ஸ்ட்ரகிள், மூச்சு விட முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப கடினமான பிரச்சனை. இந்த சைடு இவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. என்னடா வாழ்க்கை இது நம்ம வாழ்கிறோம், சம் சாகலாமா, செத்து தொலையலாமா, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்லி 22வது மாடியில் நாங்கள் இருக்கிறோம், அங்கே நின்றுட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் எது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து இதிலெல்லாம் பலப்படணுன்றக்காக. ஏதோ ஒரு விஷயத்துலனால் நம்ம பாதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 22வது மாடியில் நின்றுட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்கேன், சிகரெட் இந்த கையில், எதுக்கு இந்த வாழ்க்கையை வந்துட்டு செத்துடலாமான்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு யோசிச்சுட்டு நின்றுருக்கிறேன். பட் அந்த டைம் வந்து லிஃப்ட் வந்து பெல் அடித்து அந்த நேரத்தில் என்னை வந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார் அந்த இடத்துல. நான் வந்து அந்த பெல் அடிக்கும் போது இப்படி திரும்புவேன், போகலான்ட்டு திரும்பும் போது என்னுடைய கையே என்னோடய காலும் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதுக்கு போயிட்டுருக்கும். புரியுதா? ஆவியில் கனெக்டில் இருக்கிறவங்க இதில் தெரியும் பிசாஸ் நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு, மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சாகடிக்கலான்னு சொல்லி தான் அதோடய பிளான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது ரொம்ப முடியல அங்கே இருக்க சிச்சுவேஷன் என்னென்னா, நான் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் விசாவில் தான் போயிருந்தேன். நான் ஓவர் ஸ்டேயிங் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இது இன்னொரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஒரு வருஷமாக நான் வந்து மலேசியாவில் நான் இருந்திருக்கிறேன், எந்த போலீஸ்காரண்டையும் மாட்டல. மாட்டியிருந்தானா என்னை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு வருஷமாக இருந்து அந்த வலி வேதனைலாம் பட்டு இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்னை வந்து பிடிச்சிருவாங்க, போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம். ப்ரைவேட்டில் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் வந்துருச்சு, உடனடியாக நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம், நீங்கள் இங்கேயே இறந்துற வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போக முடியும், விசா இல்லை எப்படி போக முடியும், ஆண்டவரை பற்றி தெரியாது, அல்லா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. வந்து படுத்த படுக்கையில் வலி வேதனையில் உட்காந்துருக்கும் போது சரியாக 3வது நாள், நான் அந்த சீனங் டாக்டர் எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. 3வது நாள் கரெக்டாக அந்த நியூஸில் போடுறாங்க, அந்த லோக்கல் நியூஸில் மலேசியன் கவர்மெண்ட் அறிக்கை பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வந்து ஓவர் ஸ்டேயிங் விசா இல்லாமல் இருக்கிறீங்க எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு இந்த ஃபைன் கட்டிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் அங்கேயே இறந்து போயிடுவேன்னு நினச்சேன். ஏன்னா டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுன்ட்டாங்க. அப்பவும் வந்து பிழைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அங்கே வந்து 1200 ரிங்கட்ஸ் கட்டி உடனடியாக இங்கே வந்து ராமகிருஷ்ணாவில் ஒரே ஒன்று தான் சொன்னாங்க. அவ்வளோ நேரம் பார்த்துட்டு பாலைவனத்தில் போட்ட ஒரு நெல், இது வந்து முளைக்காது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்திட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. கொண்டு வந்து நேராக வீட்டில் போட்டாங்க. வயிறெல்லாம் வீங்கி காலெல்லாம் வீங்கி அப்படியே நான் கிடக்கிறேன். இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டலில். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேர் வந்து கான். அப்போது அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 99 கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி 50,000 sorry 50,000 1,00,000 இப்படி கட்ட ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா கட்ட கட்ட கட்ட சரியாக 3வது நாள், அதே 3வது நாள் நான் அப்படியே படுத்துட்ருக்கிறேன். பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், தம்பி சுகமாயிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைபிள் கொடுத்தாங்க, அந்த தலைக்கடியில் வச்சுட்டேன். தேவன் 3 விதமாக நம்மக்கிட்ட இடைப்படுவாருங்க. குழந்த பருவம், வாலிப பருவம், கல்யாண பருவத்தில். ஆண்டவர் அறியாமல் ஒருத்தருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் அறிந்தே இருப்பீங்க.
நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபை, கண்டிப்பாக ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் என்னை வந்து இந்த ஜம்மு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா பார்த்து எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட ஒருத்தர் வந்து, அவர் வந்து, தம்பி இயேசுவை பிடிச்சிக்கோ, உன் சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. 50,000, 1,00,000 இப்படி கட்டி கட்டி கட்டி கடைசியில் 5,00,000 வரைக்கும் கட்டிட்டோம். இப்போது ஒரே ஒருத்தவங்க பைபிள் எடுத்து டக்குன்னு சங்கீதம் 50:15 படிங்களேன். ஹல்லேலூயா ஜீசஸ், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது. வார்த்தை உயிருள்ள வார்த்தையா? ஆமேன். அந்த அம்மா அங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட அந்த பிரதர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு நாள் நான் வந்து டேப்லெட்டை போட்டுட்டு எந்திரிக்கிறேன், ஸ்டக் ஆகிடுச்சு, அப்படியே மூச்சு விட முடியாமல் நின்றுட்டேன். 20 நிமிஷம் மூச்சு இல்லாமல் என்னை வந்து ஐசியூக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சரில் வச்சு அந்த பெல்ட்டு கட்டுறாங்க. அதெல்லாம் அந்த பெல்ட்டே பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாய், என்னுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கோணிச்சுட்டு போகுது. பக்கத்தில் எங்கள் சித்தி நின்று பார்க்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தம்பி இயேசு பிடிச்சிக்கப்பா, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் இன்னுமே எனக்கு இது கேட்கல. அந்த இடத்துல ஒரே நிமிஷம் ஐசிக்கு என்னை தள்ளிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, அவ்வளோதான். இப்போது ஐசிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வலி வேதனையில் இருக்கிறேன், மூச்சு விட முடியாமல் இருக்கிறேன். நம்ம யூரின் பண்ணுற உறுப்பிலேருந்து, எனக்கு ஆக்சுவலாக வயிறு பெருசாக இருக்கும் போது ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா என்னால் மூச்சு விட முடியாது, யூரின் வழியாகவும் போகாது, ரொம்ப கஷ்டம். அப்போ ஐசியூக்கில் என்னை கொண்டு போயிட்டு யூரின் பண்ணுற அந்த உறுப்பிலேருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி சக் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமையான வலி தெரியுங்களா? சும்மா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த அனுபவம் பட்டிருக்கிற அந்த வலியை. அது சக் பண்ணி இழுக்கும் போது வர அந்த யூரின் ஒவ்வொரு சொட்டும் அவ்வளோ வேதனையாக இருக்கும். விடிய விடிய அந்த வேதனையை தாங்கியிருக்கிறேன். வந்துட்டேன் திருப்பியும், 1 ரூபாய் இல்லை, முடிஞ்சு போச்சு. 5,00,000 செலவு பண்ணதுக்கப்புறம் எந்த காசுமே இல்லை கையில், கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. திரும்பியும் எனக்காக ப்ரேயருக்கு வராங்க. நானே வந்து ஒன்றுமே இல்லாமல், எங்கள் சித்தி அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வீட்டில் நான் இருக்கிறேன். எல்லோரும் ப்ரேயருக்கு வருவாங்க. தயவுசெய்து போயிருங்கப்பா, நானே அனாதைய ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எங்கள் சித்தி எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கத்தி ஜபம் பண்ணி அவங்களையும் சேர்த்து நடுரோட்டு குட்டுறாதீங்க, தயவுசெய்து போயிருங்கன்னு சொன்னவன் நான். வர முதல்லாம் அனுப்பிடுவேன், போங்க போங்கன்னு. ஆனால் விட மாட்டாங்க, வருவாங்க. வந்து ப்ரேயர் இல்லை தம்பி, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்புறம் கடைசியில் எனக்கு தெரியுது, நல்லா ஜீவனையே என்னை விட்டு வெளியே போகுது, நல்லா தெரியுது. அப்போ தான் நான் இந்த வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், பார்க்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் குடித்தவன், நான் வீடை விற்கும் போது 3,00,000 அட்வான்ஸை வாங்கி அந்த 3,00,000 குடித்து தீர்த்தவன் நான். என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணவன் நான். என் பிள்ளை பேரை கடனை வாங்கி குடித்தவன் நான். அப்போது கடைசியில் 3 டைம் என்னை போய் டிஎடிக்ஷன் சென்டரில் சேர்த்து திரும்பியும் வந்து திரும்பியும் அந்த பழக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க என்னை. இவ்வளோ டைம் போய் இதுலேயும் நீ சரியாக மாட்டேறான். கடைசியில் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன், என் கூட சேர்ந்து குடித்தவனுங்க அங்கே எங்கேன்னு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது நான் மரணத்தில் இருக்கிறேன். அதை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏன்டா எனக்கு இப்படி இப்படி ஒரு நிலைமை, எல்லோரும் நல்லா இருக்கீங்களே, நான் ஏன் இப்படி நான் படுத்துட்டு இருக்கிறேன், ஒருத்தம் கூட வந்து பார்க்கல, ஒருத்தம் கூட ஃபோன் பண்ணி கேட்கல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒரே நிமிஷம் யோசித்தேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, குடித்தது தானே. ஒரு உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு மதுபாண்டிலேயே போட்டிருக்குது, இது உனக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்குது. அதை பார்த்து மீறி நான் குடித்து அதனால தானே இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி நடு ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. மனம் திரும்புங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன். இனி குடிக்கக்கூடாது, இனி நம்ம உண்மையாக கடவுளுக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். மடான்னு ஃபோன் எடுத்தேன். இதெல்லாம் பயங்கரமான விஷயங்க. ஃபோன் எடுத்து அல்லா சாங்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுறேன், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. வச்சுட்டேன், தூக்கம் வந்துடுச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் மறுபடியும் இதேமாரி ப்ரேயர் வராங்க, சொல்கிறாங்க ஏசப்பா பிடிச்சிக்க தம்பி, கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கிடைக்கும்னு. நான் கேட்கவே இல்லை. கடைசியில் 3வது வாரம் வந்தாங்க,
நான் அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போனேன், தானமலைக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கேன். என்னை வந்து அப்படியே அந்த மூங்கிலில் போட்டு கயிறெல்லாம் கட்டி கொண்டு அப்படியே என்னை வந்து ஒரு சாமியார் மாதிரி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாருக்குமே நான் எப்படியாச்சும் வந்து நல்லா ஆயிடணும், எப்படியா சுகம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ, ஏன்னா நமக்கு தெரியாது. ஸோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் போய் நம்ம போய் ஏதாச்சும் எனக்கு வந்து அந்த சைவனை கட்டெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படி எல்லாம் பார்க்குறது. ஆனால் எங்கேயுமே எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் திரும்பி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நான் உணர்ந்தேன், இவங்களா தானே வந்து எல்லாமே நம்ம வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தம்பி ட்ரை ஜீசஸ், ஜீசஸை ட்ரை பண்ணு. நீ இறந்து எப்போவோ போயிருக்க வேண்டியவன், ஆனால் இன்ன வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற, கடவுளும் கூட இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னு. ரெண்டாவது முறை நான் உண்மையாலுமே என் மனசார நான் வந்து எசப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, உண்மையாலுமே நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுங்க எசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஒரு நிமிஷம் அதோடைய ப்ரெசன்ஸை நான் உடான ஆரம்பித்தேன். என்னை விட்டு போன ஒரு விஷயம் ஏதோ உள்ளே நரம்பின மாதிரி இருந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் கேட்குறீங்களா? ஸோ என்னை விட்டு போன ஒரு விஷயம் எனக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நரம்பின மாதிரி ஒரு விஷயம். எப்போவுமே ஜவம் பண்ணிட்டு கேட்பாங்க, எதோ ஃபீல் பண்ணிங்களா பிரதர், நீ இல்லை. ஆனால் அந்த நிமிஷம் நான் வந்து ஃபீல் ஆன உடனே, தம்பி உங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே நான் தொடர்ந்து நான் இருக்கேன். இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே இயேசு யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? இந்த 10 நாள் அவர் யார், அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, இப்போ யார் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவா, பிசாஸ் வந்து அட்டாக் பண்ணுவான், என்ன தெரியுமா சொல்லுது, வந்து மெதுவாக வந்து தம்பி ஏசு கீசெல்லாம் யாரும் கிடையாது, நீ மருந்து சாப்பிட்றல அதனால தான்

சாட்சி சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஊழியன்னா என்னன்னே தெரியாமல் நான் அவர்கிட்ட சொன்னால் நான் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அந்த ஊழியத்தை அவருடைய அன்பின் கயிறுனால் இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி 2 மாதம் மருந்து சாப்பிட்றது நிப்பாட்டினேன். ஒரு நேரம் நான் வந்து மருந்து சாப்பிட்லன்னா கூட நான் வந்து இறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது 2 மாதமாக மருந்து சாப்பிடாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது என்னுடைய ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அழுகி போயிருந்த லிவர் புதுசாக இருக்குது. ஆமேன். எப்படி ஒரு உறுப்பு இல்லாத உறுப்பு எப்படி அது வரும், எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருடைய மூஞ்சை நான் பார்த்தேன், அந்த டாக்டரோட மூஞ்சியில் அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். மஞ்சக்காமால் 38 இருந்தது, 0.03 நார்மலாக இருந்துச்சு. ஆமேன். அப்போது அந்த டாக்டர்கிட்ட இருக்க அந்த மூஞ்சில் பார்த்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் இன்றைக்கி என்னுடைய அந்த யூடியூப்பில் ஆச்சரியம்னு வச்சுருக்கிறேன். அந்த டாக்டர் கேட்குறாங்க, எப்படி இதை நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது. வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தார். அவ்வளோதான், சிம்பிளு. இன்றைக்கி எவ்வளோ பேர் எத்தனை 1000 கோடி காசை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ வியாதியோடு இன்னும் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ நான் போகிறேன், ஆண்டவர் எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் போது சே, உட்காந்த இடத்துல நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியுங்களா சொன்னாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணுன்ட்டாங்க. அது எப்படி தெரியுமா, 25 லட்சம் வேணும். அப்படியே 25 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் மாதம் 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்ணும். ஃபுல்லாக லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்போது. ஆனால் பாருங்கள், 1 ரூபாய் செலவு இல்லாமல் ஆண்டவர் என்னை வந்து அந்த ஜீவனை கொடுத்து திரும்பி இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார். 1 ரூபாய் வாங்கலைங்க. எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன், இவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், அவரோடு ஷேர் பண்ணோம் நிறைய விஷயங்களை. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, அங்கே ஷேர் பண்ணுறது, இங்கே ஷேர் பண்ணுறதோட தேவன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நேராக வந்தேன், நேராக வீட்டுக்கு வந்து ஒரு உறுப்பே இல்லை. ஆனால் சும்மா நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அழுகி போயிருந்த லிவரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதேன் நான். நேராக வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனேன். யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல, உண்மையாலுமே வந்து அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்குள்ளே நடக்கிறத பார்த்தேன், எனக்கு கற்றுக் கொடுத்ததை பார்த்தேன். நேரடியாக வந்து சரண்டர் ஆனேன். ஆண்டவரே, எனக்கு இனி ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை முழுசாக உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். நான் இனி என்ன ஆக போவேன் என்னன்னு தெரியாது, எதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, உங்கள் சித்தத்தின்படி என்னை செய்யுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி என்னை தாழ்த்தி அவரோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்ன அநேக இடத்துல வந்து ஆசீர்வாதமாக வச்சு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சு இன்றைக்கி இந்த சாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உறவு மட்டும் எப்படி தெரியுங்களா, யோவான் 15:15 ஆண்டவர் என்ன தெரியுங்களா, நண்பராக இருக்கணும்னு பார்க்குறார். சரியா, நான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த ஏஜில் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும், கொஞ்சம் கூட இடறி போயிடாதீங்க. அருமையான பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறார், சூப்பராக அவர் கைட் பண்ணுறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் வாய்ஸ் கவனிங்க. உங்கள் இடத்துல நான் அந்த மிஸ்டேக் பண்ணனால தான் நிறைய பாடு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி உண்மையான தேவன் நம்ம கூடயே இருக்கிறார். படிப்பு வரலையா, கையை வச்சு ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி படித்து முடி. உனக்கு எக்ஸாம் டைமில் அவர் இந்த ஸ்க்ரீன் மாதிரி கொண்டு வந்து வைப்பார், படிக்காமல் ஒன்றும் நடக்காது. ஜபம் பண்ணுங்கள் படிக்கும் போது, ஆண்டவரே அவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நீங்கள் 1 டைமு கரெக்டாக படித்தீங்கன்னா, பைபிளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புக்ஸு படிப்பு விஷயம் என்னவாக இருந்தாலும் சரி, அவரை முன்னிலை வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். இன்றைக்கி வேறு யாரோலாம் தான் மேலே இருக்கிறாங்க, ஆனால் இறைவனோட பிள்ளைங்க நடுவுலையே தான் இருக்கிறோம். ஏன் நான் சரிமா சொல்கிறேன், 33 வயசில் தான் நான் வந்து பைபிளை திறந்து
தமிழுங்கிறத நான் படிக்க தெரியும்.

0: தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்கிறேன், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். எப்படின்னா தெரியுங்களா, முதல்ல அவர் என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா, நம்மக்கிட்ட பாசம், அன்பு. நீங்கள் அன்பை அவர் மேலே நீங்கள் செலுத்தும் போது தேவன் உங்கள்கிட்ட இடைபடுவார், தேவன் உங்கள் கூட நடக்கிறத அந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கிறாரு தேவன். உங்கள் உங்கள் உங்கள் சிஸ்டர் கீழே கொண்டிருக்கீங்கள, தெரியல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை முழுசுமாக தேவன்கிட்ட ஒப்பிடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட சத்தத்தை கேளுங்க முதல்ல, அவர் கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஸோ என்ன ஒன்றுமே இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், துப்பு இல்லாத இந்த எண்ணெயே கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வேலை செய்வோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், பெற்றோருக்கு உண்மையாக இருப்போம். நம்ம தான் வந்து இந்த உலகத்தை யாருக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி யார் பிறந்திருக்கிறார், தி கிங், ராஜா, ராஜாவோட பிள்ளைங்க நம்ம. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, மத்தேயு 28. அந்த உற்சாகத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இப்போது நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாடலோட ஒரு சின்ன ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேவன் ப்ரோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷமான இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்ம இன்றைக்கி வந்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்றைக்கி கலந்துக்கிட்டோம், இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கோம். இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோடு போகாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்றைக்கி உண்டாகணும். ஸோ தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
1: எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆமென். சகோதரன் ஜெபிக்கும் போது
0: என்னை தருகிறேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவரே என்னை முழுசா எடுத்துக்க, என்ன உங்க சித்தத்தின்படி இனி ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜனே. ஆண்டவரே இந்த இடத்துல நீர் ஆண்டவரே அப்பா இடைப்பட்டு கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளும் அப்பா உம்முடைய சாட்சிகளும் ஆண்டவரே யாரார் இருதயத்தில் தொடப்பட்டதோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவர்களே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ராஜா தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் எதெல்லாம் ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கோ அந்த தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாக அகன்று போகட்டும் நிச்சயிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றையிலேருந்து ஆண்டவரே அப்பா இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் அனுப்புங்கன்னு சொன்னீங்களே உங்களுடைய ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்க இந்த ஆண்டவரே அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, அந்த ஃப்யூச்சரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த சபையை கொடுக்குறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: ஒரு நாள் காலை வேளை முந்தைய நாள் பிரச்சனையினால் மனம் குழம்பியிருந்த நேரம் திருப்பாடல் 135 வாசிக்க
1: ஆரம்பித்தேன். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரே அவரை துதியுங்கள்.
0: இவ்வாறு துதியில் ஆரம்பித்து ஸ்தோத்திரத்தில் முடிகிறது அந்த சங்கீதம். துதிக்க ஆரம்பித்தேன், ஒரு புது பாடல் பிறந்தது.
1: உங்கள் மனம் துதியால்

ஏசாயா 43 அதிகாரத்தின் 1-6 வசனங்களை பாடலாக பாடுகிறோம். எதிரியான சத்ருவை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் சங்கீதம் தான் 118.

0: நான் அடிக்கடி ஸோ இவ்வளோ நேரம் ஜபத்திலேயே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
1: ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் த மெசேஜ் இன் த வர்ஷிப்.
0: அல்லேலூயா. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான்.
1: இட்ஸ் போத் ஆர் ஈக்குவல் வென் வி
0: அல்லேலூயா
1: ஓபன் த ஐ அண்ட் ப்ரீச். உங்களுக்கு
0: கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
1: ஐ ஹவ் கிவன் த மெசேஜ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நான் ஒன்றும் கதை சொல்லலை.
1: ஐ டிட் டெல் எனி ஸ்டோரி.
0: ஜோக் அடிக்கல.
1: நோ ஜோக்.
0: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
1: இஃப் ஐ டெல் சம் ஸ்டோரி அண்ட் ஜோக் அண்ட்
0: அது மாதிரி இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது இடம் இல்லை.
1: நோ என்டர்டெயின்மெண்ட் ஹியர்.
0: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
1: திஸ் இஸ் தி சர்ச் ஆஃப் தி லிவிங் காட்.
0: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடியது.
1: இட் இஸ் தி சர்ச்.
0: மறுபடியும் சொல்லுகிறேன்.
1: ஐ ரிப்பீட் இட்.
0: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்த நாள்,
1: மேரேஜ்
0: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: சோத்ர
0: கூட்டம்,
1: பிரைசிங்,
0: இது செய்யணும், அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வந்து வருவியாய். ஆனால்
1: If you don't
0: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போக கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேறு வேறு சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: அண்ட் மெனி தே லெஃப்ட் த சர்ச்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போகலாம்.
1: அண்ட் மெனி லெஃப்ட், யூ கேன் ஆல்சோ கோ.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் போதும்.
1: ஈவன் ஃபைவ் ஆர் டென் எனஃப் தோஸ் ஓபே டு த ட்ரூத்.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில் இருக்கணும்.
1: It should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: போற ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy Spirit. பரிசுத்தாவிய
0: துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்.
1: Have the determination.
0: ஆண்டவரே, நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: Let me obey to the
0: உண்மை உத்தமான விசுவாசியா இருக்க விரும்புறேன்.
1: I want to be faithful.
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு
1: doing rebelliousness
0: கீழ்படியாம இருந்துகிட்டு
1: disobeying
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு
1: living as
0: இஷ்டப்படி நடந்துகிட்டு
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்லை, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the account to the Lord. கர்த்தர்
0: பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை.
1: To the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில் நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: அல்லேலூயா.
1: Amen.
0: Amen. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here it is the message of
0: God. வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
1: No vain words.
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றத தான் நாம சொல்றோம்.
1: We tell whatever the Lord
0: tells. எங்கஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த கால வேளையிலே.
1: In this morning.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது.
1: Luke 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவர் சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்.
1: Those who are not prepared by knowing the will and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்.
1: Knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால நின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சிட்டு போறீங்க.
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை?
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உங்களுடைய பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of holiness, அலங்காரம், the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி,
1: Luke 1:17,
0: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளை எழுத்துக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு, ஹல்லேலூயா,
1: to turn the hearts of the fathers.
0: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்,
1: that's why I say,
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்
1: maybe little people,
0: பதருங்க, எனக்கு தேவையில்லை.
1: I don't need chaff.
0: பதர்னா யாருன்னு கேட்டிங்களா?
1: Who are they?
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
1: Monthly once they come and take the Lord's communion.
0: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
1: They give the tithe.
0: ஏன்னா தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
1: When they give the tithe and take communion,
0: அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு.
1: They think that they will not face any problems.
0: Hallelujah. ஆனா தசமபாகம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையா இல்ல.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking.
0: Hallelujah. வேசி மார்க்கத்தார்,
1: and the way,
0: வேசி மார்க்கனா தெரியல உங்களுக்கு,
1: the way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையா இல்லனா அவர் பேர் வேசி.
1: If not truthful to
0: the சபைக்கு உண்மையா இல்லனா அவர் வேசி.
1: If you are not truthful to the church,
0: இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும்.
1: You have to be
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வரக்கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடிச்சாலும் போதும்னு ஓடக்கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says, and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபைய வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல,
1: not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்,
1: the very pious mother.
0: Hallelujah. ஒரு பயபக்தியுள்ள ஒரு தாய்,
1: பயஸ் மாதர்.
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது,
1: in Proverbs,
0: அங்க வாசிக்கிறோம்,
1: there we read,
0: 31 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 31,
0: நாம அங்க என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி. 28 வசனத்தில் பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி.
1: Her children rise up and call her blessed.
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து,
1: husband says,
0: அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ? அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்,
1: to the children good mother,
0: அவதான் பாக்கியவதி,
1: she is blessed.
0: Hallelujah. The சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்களா,
1: the church is like,
0: Hallelujah. ஒரு தாயை போல,
1: like mother,
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding us.
0: Hallelujah.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி, Hallelujah.
1: As the mother cherishes the children.
0: ஒரு

0: 63:13 சொல்றாரு.
1: Isaiah 66:13.
0: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்.
1: As the mother comforts you, I will comfort you.
0: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
1: You will be comforted
0: in Jerusalem. ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை தேற்றுகிறாளோ.
1: As the mother comforts
0: Hallelujah.
1: the child.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு அம்மா,
1: one mother.
0: புரியறதுக்காக சொல்றேன், கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க.
1: To for the understanding I am saying.
0: The shopping mall-ல பாத்தீங்களா?
1: The shopping mall.
0: ஒரு குழந்தையை தள்ளிக்கிட்டு போறாங்க அந்த தள்ளு வண்டியில.
1: They are taking the child on the
0: அந்த குழந்தை கத்துற கத்து இருக்கு பாருங்க.
1: The sound of that child.
0: அந்த மாலே ஒண்ணா கூட்டுற மாதிரி கத்துது.
1: It is shouting like anything in the mall.
0: ஆனா அந்த குழந்தை எவ்வளவு சொல்லி என்ன செய்யல. போறவங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தையை தான் பாக்குறாங்க.
1: Everyone is looking at the child.
0: அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லினே வருது.
1: Mother is telling a word.
0: என்ன சொல்றேன்னா,
1: what does it say?
0: Rose,
1: Rose,
0: அமைதலாரு,
1: be quiet
0: அப்படினு சொல்லி தள்ளின் போது.
1: And it is saying,
0: மணி கொஞ்சம் கத்துது அந்த குழந்தை.
1: Again it is crying.
0: Rose, அமைதலாரு,
1: Rose, keep quiet.
0: இன்னும் கொஞ்ச தூரம் போது.
1: Again for some time.
0: Rose,
1: oh Rose,
0: அமைதலாரு,
1: keep quiet.
0: அமைதலாரு Rose,
1: keep quiet Rose.
0: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
1: Man coming behind.
0: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
1: Mother, you are patient.
0: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
1: whatever rose
0: அமைதலாரு அமைதலாருன்னு சொல்லினே வரீங்களே.
1: He kept on saying keep quiet.
0: அப்பா அம்மா சொல்றா.
1: Mother said
0: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
1: My name is Rose, not
0: Rose. கோவம் அப்படி பத்திட்டு வருது.
1: The anger is coming.
0: அமைதலாரு அமைதலாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
1: I am saying about myself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படின்னு சொல்லிச்சான்.
1: It was saying so.
0: தாய் தன் பாலகனை மறப்பாளோ.
1: Will the mother forget the child?
0: சில வேளையில தாயிங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா.
1: Sometime mother
0: loses. ஆண்டவர் அப்படி இல்ல.
1: But Lord is not like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாய் உன்னை மறந்தாலும் என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல.
1: Mother may forget you, but I will never forget you.
0: கர்த்தர்னா ஒரு தாயை விட
1: more than the mother.
0: Hallelujah. மேலாக
1: more than that
0: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
1: Since
0: தாய் சபை,
1: it's a laws at the mother church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
1: taking baptism, growing.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எல்லாம் முடிச்ச பிறகு,
1: after finishing everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது,
1: going to another church.
0: தாயை இட்டு உதச்சிட்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: ஒன்னு தெசலோனிக்கேயர்
1: 1 Thessalonians
0: 2nd chapter
1: chapter 2
0: 8th verse
1: 8
0: அவர் சொல்றார், பவுல் சொல்றார், கவனிங்க.
1: பவுல் சேஸ்,
0: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம் எப்படி. 7th verse பாருங்க.
1: Verse 7
0: உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது என்னது?
1: The church means
0: தாய், பால் கொடுக்கிற தாய்
1: the mother
0: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல.
1: Cherishes her children.
0: பால் கொடுக்கிற தாய்
1: then
0: தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல.
1: And cherishes her children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
1: Mother should eat well, then only she can feed the child.
0: சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
1: the church
0: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு,
1: the revelation
0: பெற்று,
1: receiving
0: சத்தியத்தை பெற்று,
1: receiving the truth
0: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
1: It gives us.
0: Hallelujah. இதான் தாய் சபை.
1: That is the mother church.
0: இந்த தாயானவள்,
1: this mother
0: அருமையானவர்களே உங்களை வளர்த்து,
1: I'm bringing up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதற்காக?
1: For what?
0: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
1: There are lots of mother.
0: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
1: the important mother.
0: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
1: the Moses
0: mother, அதிகாரத்தில்
1: second chapter Exodus,
0: அந்த மோசே பிறந்த உடனே
1: when child
0: அது அழகுள்ள குழந்தை என்று கண்டு
1: being beautiful
0: அது மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்
1: hiding 3 months
0: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது பார்வோன் கட்டளை போட்டார் எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்லிட்டார்
1: and Pharaoh commanded to kill all
0: அதனால இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சா
1: they were hiding the child
0: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க
1: so look at that mother
0: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
1: not fearing God
0: நல்ல தைரியமான அம்மா
1: very bold mother
0: hallelujah 3 மாதம்
1: 3 மாதம் hallelujah
0: அழுத அழு சத்த கூட வெளியில கேட்காதபடிக்கு
1: she was
0: 3 மாசம் ஒளிச்சு வச்சா
1: hiding the child for 3
0: hallelujah கொஞ்சம் அழு சத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க
1: if the weeping sound comes out others will find out
0: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா 3 months
1: very carefully she brought
0: hallelujah அப்புறம் முடியல
1: she could not
0: என்ன செய்தா
1: what did she do
0: ஒரு நாணல் பெட்டி செய்தா
1: she made a box
0: அதை செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சிட்டா
1: she just left it on the
0: nile hallelujah பிறகு
1: then
0: அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்
1: the daughter of pharaoh came to take
0: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க
1: she looked at the box
0: என்ன இது ஒரு பெட்டி இருக்குதே இங்க
1: there is some box here
0: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா
1: when she opened it
0: பாருங்க அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்
1: and she really coveted
0: ஆண் குழந்தை விட்டு போட்டுறணும்
1: if it is male child
0: ஆனா மோசே பார்த்த உடனே
1: after seeing moses
0: ஆ என்ன அழகான குழந்தை
1: what a beautiful child
0: இது ஒண்ணு செய்ய கூடாது
1: we should not do anything
0: என்று இத வளக்கணுமே போ
1: we have to bring it up
0: hallelujah
1: hallelujah
0: அப்போ அங்க தங்கி அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா
1: மோசே சிஸ்டர் வாஸ் தேர்
0: ஓடி போய் கேக்குறா
1: she was asking
0: இந்த குழந்தையை வளக்குறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு
1: do you need any mother to feed
0: நான் கூட்டி வரேன் சொல்றா
1: let me bring
0: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா
1: she brought her mom
0: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கறா
1: the mother took the child
0: hallelujah அருமையானவள அந்த குழந்தை வளர்கிறது
1: the child was growing
0: ஒரு பெரிய மோசே
1: a big Moses
0: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்
1: the great man
0: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்
1: great servant of god
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்
1: the mother has taken responsibility to bring him up
0: பாருங்க
1: look at that
0: hallelujah
1: hallelujah
0: குழந்தை சாகவும் கூடாது
1: the child should not die
0: பிழைச்சுக்கணும்
1: it should live
0: அவள் விசுவாசத்தாய்
1: she believed
0: விசுவாசத்திலேயே அந்த நாண பெட்டியை செய்தா
1: she made the box by faith
0: எப்படி செய்தா
1: how did she make
0: அந்த பெட்டியை நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி
1: she made the box
0: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி
1: she applied all the gum
0: ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள
1: the water should not penetrate inside
0: hallelujah
1: the box
0: அவ்வளவு அருமையா செய்து அங்கே தண்ணியில வைக்கிறாள்
1: she made it beautiful and left it on the nile river
0: அப்ப அந்த தாயிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்திட்ட இருந்து குழந்தை வாங்கி வந்த பிறகு
1: the daughter of pharaoh she brought the child
0: அவ என்ன சொல்ற மோசே என்று பெயரிடுகிறாள்
1: she named him
0: ஏன் மோசே என்று பெயரிட்டான்னா
1: why did she do that
0: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன் எடுத்தேன்
1: i have taken him from the water
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: இந்த ஜலம்
1: this water
0: அது பாவத்திற்கு ஒப்பானது
1: it says
0: அதுல நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப
1: and you would have drowned
0: ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: hallelujah அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு
1: the water should not penetrate
0: உன்னை காத்தார்
1: the lord protected you
0: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்
1: you have taken from the water
0: ஜலத்துக்குள்ள போனே
1: ஜலத்திலிருந்து
0: வெளியே வந்த
1: you came out
0: அதுதான் ஞான ஸ்நானம்
1: that is baptism
0: ஜலத்தினாலும் ஆவியினாலும்
1: by water
0: விட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய் ஆண்டவருடைய பிள்ளைகள்
1: the children of god
0: ரட்சிக்கப்பட்டு
1: being saved
0: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்
1: the sin should not penetrate
0: அவர்கள் மனம் திரும்பி
1: they should repent
0: அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று
1: taking baptism
0: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்
1: they are coming out from baptism
0: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்
1: they have to be brought
0: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க
1: you are growing
0: அருமையான ஏன் வளர்க்கப்படுகிறோம்
1: why we are bringing up
0: அநேகருக்கு பார்த்தீங்களா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு
1: you call someone
0: தம்பி அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன
1: What is the purpose of your life?
0: அப்படினா என்ன பதில் சொல்வாங்க?
1: What answer
0: they say? வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your life?
0: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
1: Shall we ask someone?
0: லேட் ஆகும்.
1: No.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
1: We born, that's it.
0: வாழறோம்.
1: We are living.
0: அது ஒரு கூட்டம்.
1: One group like that.
0: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
1: I can live as I like.
0: எப்படியோ வாழ்கிறோம்.
1: We love.
0: அப்படி ஒரு கூட்டம்.
1: We live as we like.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன் வாழறோம்? எதுக்காக வாழறோம்? எதுக்காக பிறந்தோம்?
1: Why did we born? Why did we live?
0: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
1: My parents brought forth, that's why I have come to the world.
0: அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
1: Not because of your parents.
0: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
1: You have to understand.
0: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
1: The world may say you are.
0: ஆனா கர்த்தர் பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
1: the child of God.
0: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
1: before I was formed in the
0: mother's womb. உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே,
1: before the foundation of the
0: தேவன்
1: world.
0: என்னை தெரிந்து கொண்டார்.
1: God has chosen me.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: முன்னாலேயே,
1: before that.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
1: He only knows why he is keeping in this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பரம குயவன்.
1: And he is the potter.
0: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார்,
1: to Jeremiah.
0: நீ போப்பா அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
1: You go to the potter's house, I will say.
0: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
1: In Jeremiah 18, Jeremiah is going.
0: என்ன நடக்கிறது?
1: What is happening?
0: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
1: He took the clay, put it on the wheel and it was.
0: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
1: But it was spoiled in his hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடனே அதை எடுத்து போட்டுட்டு
1: He just
0: வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
1: He made it another vessel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடல.
1: He didn't leave it.
0: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
1: There the Lord said,
0: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: You are as the clay in the potter's hand.
0: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
1: As the clay in the
0: நீ ஒரு களிமண் தான்.
1: You are the clay.
0: யாரு?
1: Who are you?
0: வெறும் அது கேக்குறாங்க. ஆண்டவர் தானுக்கு மனுஷனை படைச்சாரு.
1: God has created the man.
0: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க.
1: Why the people have
0: become கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்ட்டா தான இருக்கணும்.
1: God should have made perfectly.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
1: God has created.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆனா
1: பட்
0: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
1: God created mankind.
0: ஆனா எதிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றத நல்லா கவனி.
1: You understand how did you
0: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
1: Not from heaven.
0: கீழ தூசி தூசி.
1: From the dust.
0: நீ யாரு?
1: You are dust.
0: தூசி.
1: You are the dust.
0: மண்டு கூட இல்ல.
1: Not even mud.
0: தூசியில இருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
1: You came out from dust.
0: அந்த தூசியினுடைய சுபாவம்,
1: the nature of that dust,
0: அந்த மண்ணுடைய சுபாவம்,
1: the nature of the mud,
0: அது கெட்டு போற சுபாவம்,
1: it is defiled,
0: அது உடைஞ்சு போற சுபாவம்,
1: it will be broken,
0: அது பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: அது பூமிக்குரிய சுபாவம்,
1: earthly nature.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
1: Jesus came down from
0: heaven. அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்,
1: and it is nature of.
0: ஆகவே மனுஷன் கெட்டு போறது காரணம் அவன் மண்ணிலிருந்து வந்ததுனால.
1: The man came from mud, that's why.
0: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
1: The purpose of God.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
1: The Lord made us as a man from
0: mud. இப்ப நான் கேட்ட ஒரு கேள்வி,
1: I asked a question.
0: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your life?
0: எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: Why do you live?
0: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: What for you are living?
0: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
1: Do you know the purpose of
0: Hallelujah.
1: Your life?
0: Amen.
1: Amen.
0: என் வாழ்வின் நோக்கம்,
1: the purpose of
0: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
1: The Lord knows.
0: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: He has a plan about me.
0: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
1: There is a purpose.
0: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his determination,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his everlasting,
0: அவர் என்னை முன்குறித்தார்,
1: he foreordained.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்,
1: he is fulfilling it.
0: அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழறான்,
1: பீப்புள் லிவ் 100 இயர்ஸ்,
0: அவனுடைய வாழ்நாள் குறுகினது தான்,
1: the days are shortened.
0: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
1: why the span of years are given,
0: டெய்லி எதுக்காகன்னா,
1: what for it daily,
0: ஆயத்தப்படு,
1: be prepared,
0: ஆயத்தப்படு,
1: be prepared,
0: பரவாயில்ல நாளைக்கு ஆயத்தப்பட்டு,
1: be prepared tomorrow,
0: எந்த நேரத்தில் எடுப்பாரோ தெரியாது,
1: we don't know at what time you will take,
0: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினே இருக்கிறார்,
1: every day is
0: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்,
1: every day is preparing,
0: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்,
1: every day is
0: preparing. Hallelujah,
1: hallelujah.
0: எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு,
1: for what,
0: hallelujah,
1: hallelujah.
0: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு,
1: he will not keep the mud in
0: the மண்ணு என்னவா மாற போகுது,
1: the mud will become
0: மகிமையா மாற போகிறது,
1: become glory,
0: hallelujah,
1: hallelujah.
0: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது,
1: the mud will become glory,
0: அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்,
1: then only will enter into
0: heaven, hallelujah,
1: hallelujah.
0: தேவன் அழைத்த அழைப்பு,
1: the calling of the Lord,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: ரோமருக்கு நிருபம்,
1: in Romans
0: 8:29
1: நம்முடைய
0: குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன செய்தார், முன் குறித்தார்.
1: God has made man upright, but they have sought out many inventions.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: முன் குறித்தார்.
1: He foreordained.
0: எதுக்காக?
1: For what?
0: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. Hallelujah.
1: According to his likeness.
0: நீ உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், தடியா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம்,
1: you may be tall or short or fat,
0: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்,
1: whatever it may be.
0: ஆனா கடைசியில் ஆண்டவருடைய திட்டம் என்ன,
1: the plan of God,
0: அவரை நாம் சந்திக்கும் பொழுது,
1: when we meet him,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்,
1: as he is, we will be.
0: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்,
1: we are going to become,
0: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றிக் கொண்டிருக்கிறார்,
1: every day how he is making us,
0: இயேசுக்கு ஒப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்,
1: like Jesus.
0: Hallelujah. இந்த சத்தியம் எல்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க,
1: no such truth in
0: Hallelujah.
1: These Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில,
1: the church of the living
0: God, கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியருக்கு நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க,
1: the favor of his will,
0: முதலாம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 1 and 6,
0: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி என்ன செய்திருக்கிறார், முன்கூறித்திருக்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பன்னெண்டாம் வசனம், தீர்மானத்தின்படி, மூணு காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கு,
1: 3 things are told here.
0: ஒன்று, 6வது வசனம், தயவுள்ள சித்தத்தின்படி,
1: according to his favorable will.
0: இரண்டாவது, 7வது வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி,
1: according to the riches of his grace.
0: 12வது வசனத்துல, அவருடைய தீர்மானத்தின்படி,
1: according to his determination. 3 things,
0: தயவுள்ள சித்தம்,
1: the will of favorable,
0: hallelujah, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்,
1: the riches of grace.
0: அடுத்து,
1: next,
0: அவருடைய தீர்மானம்,
1: the determination.
0: ஏன் இஷ்டம் இல்ல, உன் இஷ்டம் இல்ல,
1: not your will or
0: அவருடைய தீர்மானம்,
1: according to his determination.
0: அவர் தீர்மானித்தார்,
1: he determined.
0: நாம யார்,
1: who are we,
0: அவர் தீர்மானித்தார்,
1: he determined.
0: உன் வாழ்க்கை அவர் தீர்மானிக்கிறார்,
1: he determines.
0: hallelujah. அப்படி தீர்மானித்தபடியாலே,
1: since he determined like,
0: hallelujah,
1: that,
0: hallelujah,
1: hallelujah, hallelujah.
0: அந்த மோசே நைல் நதியில அழிந்து போகவில்லை,
1: Moses did not perish in Nile river.
0: அவளை அந்த மோசே தாயின் இடத்துல கொண்டு வந்துவிட்டு அந்த தாயை வளர்க்கிறார்,
1: the mother of Moses,
0: வளர்கிறார்,
1: bringing up the Moses,
0: ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்கிறார்,
1: he became the servant of
0: Moses. மோசே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்,
1: God is preparing,
0: hallelujah,
1: Moses.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
1: what it shows,
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே,
1: in our spiritual life,
0: தேவன் தம்முடைய சபையை கொண்டு, சபையின் மூலமாக,
1: through the church,
0: ஒரு மோசேயை போல,
1: like Moses,
0: ஒரு தீர்க்கதரிசிகளை, விசுவாசிகளை,
1: the prophets,
0: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்,
1: the Lord is making the believers.
0: Hallelujah. ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
1: It is the time
0: உபத்திரவம்,
1: of trouble,
0: பாடு,
1: sufferings.
0: குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்க.
1: And the babies are dying.
0: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
1: In the midst of that, Moses is coming out.
0: ஆவியானவர்,
1: the spirit of quickening.
0: அல்லேலூயா. உபத்திரவம் வரும்.
1: The trouble will come.
0: அடுத்த தாயார்,
1: who is
0: சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா
1: அன்னாள். In ஹானா,
0: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரியாட்கள் இருக்கிறாங்க.
1: There are three big people in
0: Samuel. ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
1: the prophet, the Samuel.
0: இன்னொன்று சவுல் ராஜா,
1: the king of Saul.
0: இன்னொன்று தாவீது,
1: then David.
0: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
1: great children of God.
0: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
1: how it starts.
0: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
1: It starts from Hannah.
0: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்.
1: Hannah plays a vital role because
0: பெனினால் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்.
1: She brought
0: அவள் சக்காலத்தி,
1: and Penina
0: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
1: She is mocking.
0: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
1: Hannah was weeping.
0: Hallelujah. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
1: You read
0: 1 சாமுவேல் புத்தகத்துல.
1: 1 சாமுவேல்.
0: Hallelujah. யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல?
1: Nobody could comfort.
0: ஆனால் அன்னாள் எழுந்தாள், எழுந்திருந்தாள்.
1: She stood up.
0: நேர ஆலயத்துக்கு போனாள்.
1: Went to the temple.
0: அங்கே போய் அவள் என்ன செய்தாள்? இருதயத்தை ஊற்றினாள்.
1: She poured out the heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
1: The Lord commanded Samuel.
0: அருமையானவர்களே,
1: உபத்திரவத்தின்
0: வழியாகத்தான்.
1: Through the suffering.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுது பாடுகள், உபத்திரங்கள் வருகிறதோ,
1: when the trouble,
0: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
1: The Lord raises the church.
0: அந்த அன்னாளை போல,
1: like Hannah.
0: மோசேயின் தாயை போல,
1: like mother of Moses.
0: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
1: These are all spiritual mother.
0: விசுவாச தாய்,
1: and the faithful mother.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
1: another mother.
0: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்,
1: the judges,
0: ஐந்தாவது அதிகாரத்தில்,
1: fifth verse,
0: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and seven,
0: தெபோராளை குறித்து வாசிக்க,
1: we read about Deborah.
0: தெபோராள் யார் என்றால்,
1: who is Deborah?
0: அவள் ஒரு தீர்க்கதரிசி,
1: she is prophetess.
0: அவள் ஒரு நியாயாதிபதி,
1: she was the judge.
0: கர்த்தர் அந்த அவளை எழுப்புகிறார்.
1: The Lord raises her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதி எழுப்பினார்.
1: The Lord raised a lot of
0: கடைசியில ஒரு பெண்,
1: the lastly the woman,
0: நியாயாதிபதி,
1: she is the judge.
0: அவள்தான் இந்த டெபோரா.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏழாவது, டெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், அல்லேலூயா,
1: the mother of Israel,
0: அல்லேலூயா, ஒரு தாயாக, பெண், பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக,
1: as the mother,
0: அந்த தாயின் உள்ளம்,
1: the heart of mother,
0: அந்த தாயின் சிந்தை,
1: the mind of mother,
0: அதுதான் சபை,
1: that is the church.
0: தாயாக நான் எழும்பும் அளவும்,
1: till I raise
0: அந்த தேசம் பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை ஒரு அவர்கள் அழித்தார்கள்.
1: They destroyed Sisera.
0: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: Such a power was given to her.
0: ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: Wisdom given to
0: her. புத்தி கொடுக்கப்பட்டது.
1: Knowledge given to
0: her. Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஏன்,
1: why?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
1: when Jesus Christ was born,
0: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
1: Why did the Lord choose
0: Mary? Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: yes, dear children of God.
0: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
1: the last days,
0: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
1: the Lord is using,
0: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
1: the purpose of keeping,
0: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
1: He is preparing.
0: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
1: For what?
0: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
1: through the truth of God,
0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared.
0: ஜெயமா கர்த்தரால் வரும்.
1: The victory comes from
0: God. நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon.
0: Not
1: let me to see tomorrow.
0: ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும் பொழுது ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்,
1: வல்லமை
0: அனுப்புகிறார்,
1: அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
1: God makes you to be qualified. எழும்ப வேண்டும், you have to rise up.
0: எழும்ப வேண்டும்,
1: you have to rise up.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: யாரோ என்று, யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. கர்த்தர் சொல்கிறார், எழும்பு. அல்லேலூயா. உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்.
1: I have chosen you.
0: உன்னை கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன்.
1: I do something for
0: you. நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா?
1: Are you ready?
0: ஆமாண்டவரே,
1: yes,
0: இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை அனுப்பும்,
1: Lord, send me.
0: என்னை அனுப்பும,
1: send me.
0: யார் என்னை அனுப்புவார் என்று கேட்டுக் கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன். Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார்.
1: The Lord wants to anoint you.
0: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
1: You have to be prepared.
0: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is preparing.
0: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Making you holy.
0: உன்னை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: He is renewing.
0: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Alleluia.
1: Alleluia.
0: உன்னை முன்குறித்தார்.
1: He foreordained.
0: உன்னை அழைத்தார்.
1: He called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify.
0: Alleluia. மகிமை மேல் மகிமைப்படுத்தி.
1: He will.
0: Alleluia.
1: Alleluia.
0: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும்
1: He will bring you.
0: விட மாட்டார்.
1: He will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே,
1: That's why children
0: நமக்கு இருக்க ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: We will not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல. என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பரியந்தம். தொடங்கினவர்
1: அவர்தான்.
0: எபிரேயர் 12ல்
1: விசுவாசத்தை
0: தொடங்கினவர்,
1: அல்லேலூயா,
0: அவர்தான் துவங்குவார்,
1: He will start it.
0: அவர்தான் முடிப்பார்,
1: He will finish it.
0: அவர்தான் ஆரம்பிக்கிறார்,
1: He will begin.
0: நீயா வரல இங்க?
1: Why did you come?
0: உன் இஷ்டம் இல்ல.
1: Not your wish.
0: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
1: The Lord has started.
0: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
1: He started it.
0: அவர்தான் முடிப்பார்.
1: He will finish.
0: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Okay, come on.
0: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Come on.
0: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: You commit yourself.
0: ஆரம்பித்தவர் அவர்.
1: He started it.
0: துவங்கினவர் அவர்.
1: He started it.
0: முடிக்கிறவர் அவர்.
1: He will finish.
0: அல்பா ஒமேகாவும்
1: குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று உலகத்தார்
0: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம், குடிப்போம், சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக மரிப்பேன். அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பலன் அவருடையது. என்னுடைய ஞானம் அவருடையது. என்னுடைய எல்லாம் அவருடையது. என்னுடைய குடும்பம் அவருடையது. என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசு
1: இயேசுவுக்காக.
0: அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபாரா சந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah, stotram, tudikram andavare. Hallelujah, thank you Jesus, thank you Jesus. Jo aayatha padu unnodu kuda irukkralle aayatha paduthu endru sonna devan thagappune andore naangal ummai sandikkumbadiyaga kartave neerengalai aayatha paduthi kondirukkireer adarkaal ummai stotrikkirom. Jo ulaga thotrathukku munbe neerengalai munkurithir engalai peyar solli azhaithir andavare adarkaai naangal ummai stotrikkirom. Hallelujah, stotram. Jo kartave oru thaai thetruvathu pole neerengalai thetrukkira devan andore. தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆனப்படினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாக நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அன்னாலே கொண்டு தகப்பனே, இதோ அந்த சாமுவேலை நீர் கொடுத்து அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேலுக்கு காணப்பட்டதானே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தாவே நீ சவுலை தெரிந்து கொண்டேன், தாவிதை தெரிந்து கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தேரே, அதுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்திரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே, தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்த நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில்

கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நீங்கள் குணமடையாவிட்டால் என்றுமே மன நிம்மதியோடு இருக்க முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கட்டுமான பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் கைகளை நீங்கள் பார்த்ததுண்டா? அது காய்ப்பு ஏற்பட்டு கடினமாக இருப்பதை காணலாம். இவ்விதம் கடினமாகும் தோலின் மேற்பரப்பானது தோலின் மிருதுவான திசுக்களை வெட்டுக்களிலிருந்தும் அரிப்புகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. கரத்தை பொறுத்த மட்டும் இது நல்லதுதான். ஆனால் ஒருவருக்கு மனதளவில் கடினமான தன்மை ஏற்பட்டால் அது ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. நம்மிடம் உள்ள புண்பட்ட செயல்களையும் வேதனைக்குரிய காரியங்களையும் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியில் நியாயமின்றி நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை மன்னிப்பது எப்படி என்பதை ஆழமாக அறிந்து கொள்வோம்.
0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யாரோ ஒருவர் உங்களை நேற்றோ, ஒரு வருடத்திற்கு முன்போ, அல்லது பல

0: ஆண்டுகளுக்கு முன்போ புண்படுத்தி இருக்கலாம். இங்கே நீங்கள் புண்பட்டதற்கு காரணமே இருந்திருக்காது. அதனால் நீங்கள் அதை இன்னமுமே மறக்காமல் உங்கள் மனதில் வைத்திருக்கலாம். அதனால் ஏற்பட்ட வேதனை மறையாமல் இன்றும் இருக்கிறது தானே? அந்த ஒரு சம்பவத்தின் ஞாபகம் உங்கள் மனதில் ஆழமாக கெட்டியாக பதிந்துவிட்டது. ஒரு சில காரணங்களால் அந்த எண்ணங்களிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? அந்த ஞாபகமே எனக்கு வரக்கூடாது, அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்று எண்ணும்போது திடீரென்று அந்த சம்பவத்தின் ஞாபகம் உங்கள் மனதில் வந்து தோன்றுகிறது, அப்படித்தானே? ஆகவே இந்த சம்பவம் உங்கள் மனதின் ஆழத்தில் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரிக்கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் பல ஆண்டு காலமாக உரம் போட்டு வளர்த்து வருகிறீர்கள் அல்லவா? அது உங்கள் வாழ்வின் ஒரு பங்காக மாறிவிட்டது. அந்த ஆழமான எண்ணத்தை யாருமே பார்க்க முடியாததால் அப்படிப்பட்ட எண்ணம் என்னிடத்தில் கிடையவே கிடையாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த வளர்ந்து நிற்கும் பழிவாங்கும் எண்ணம் இன்னும் உங்களிடத்தில் இருக்கத்தானே செய்கிறது. அது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிறது. இது உங்கள் சரீரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் மனதளவிலும் உணர்ச்சி அளவிலும் விஷத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலே பழிவாங்கும் எண்ணம் உங்களிடம் இருக்கத்தானே செய்கிறது. அநேக மக்கள் தங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொள்வது என்ன தெரியுமா? என் கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்கள், பழைய பழிவாங்கும் ஞாபகங்கள் அனைத்தும் காலப்போக்கில் உருண்டோடிவிட்டது, காலப்போக்கில் அதை முற்றிலும் மறந்து போய்விட்டேன் என்று எண்ணுவதுண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மன்னிக்கப்படாத தீங்கு காலப்போக்கில் குணமடையவே முடியாது. ஆழமாக உங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட ஞாபகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் தானாக சுகம் பெறும் செயலன்று. அவை இருதயத்தின் ஆழத்தில் தங்கியிருந்து வளரும். பின்பு அதனின் விஷத்தன்மை நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அனைவரும், தேவ கிருபையினால் மறுபிறப்பை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லிக் கொள்பவர்களும், கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்களுடனும் பழைய காலத்து பகைமையுடனும் இருப்பதினால் மன்னிக்க முடியாத சுபாவத்துடன் இன்னுமே இருக்கிறார்கள். அநேகர் இந்த மாதிரியான சூழ்நிலையை கையாள தெரியாதவர்களாகவும், அதை குறித்து சிந்திக்கும்போது தங்களுக்கு அதிக வேதனை உண்டாகும் என்று எண்ணுகிறவர்களாகவும், இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். அநியாயமாக நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை மன்னிப்பது எளிதான செயலல்ல என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். இந்த பிரச்சனையை நீங்கள் இரண்டு விதமாக கையாடியிருக்கலாம். ஒன்று, துஷ்டனை கண்டால் தூரப்போ என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர்களை விட்டு விலகி நிற்கிறவர்களாக காணப்படலாம். அல்லது தீங்கு ஏற்படுத்திய நபருக்கு தக்க பதிலடி கொடுக்க வாய்ப்பு ஏதும் கிடைக்குமா என்று காத்திருக்கலாம். எதுவாயினும் நீங்களும் நானும் கசப்பான அனுபவங்களை சற்று பின்னிட்டு பார்க்கும்போது அவை வேதனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இருதயத்தில் இருக்கும் வன்மத்தின் வலியை போக்க மருந்து எதுவும் கிடையாது. இது உங்கள் உள்ளத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். வேறு யாரும் அதை வந்து எடுத்து போட முடியாது. நீங்களாகவே தான் அதை செய்ய வேண்டும். கடந்த கால புண்பட்ட அனுபவங்களிலிருந்து நீங்கள் குணமடையாவிட்டால் நீங்கள் என்றுமே மெய்யான விடுதலையோடு வாழ முடியாது. ஒருவேளை நீங்கள் இவ்வாறான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பீர்களானால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். சற்று கவனித்து கேளுங்கள். ஆயத்தமான தீர்வுகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உண்மையாகவே இந்த தீர்வுகள் எனக்கு தேவை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நான் சொல்லும் வழிமுறைகளை நிச்சயம் குறிப்பெடுப்பீர்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் கேட்டவற்றை மறக்காமல் வைத்திருப்பீர்கள். நான் சொல்லும் குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்தால் அது நலமான ஒரு செயலாகும். அப்பொழுது மட்டுமே அவற்றை உங்கள் நடைமுறை வாழ்வில் அப்பியாசப்படுத்த முடியும். இந்த வார்த்தைகளோடு நியாயமின்றி நமக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்கை மன்னிப்பது எப்படி என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். அதுவே இன்றைய செய்தியின் தலைப்பாகும். எபேசியர் 4 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 2 பார்க்கப் போகிறோம். ஒரு வசனம் நாம் மன்னிக்காத பட்சத்தில் நம்மிடம் காணப்படும் நடவடிக்கைகளையும், மற்றொரு வசனம் நாம் மன்னிக்கும் தன்மையோடு இருக்கும்போது நம் வாழ்வில் இடம்பெறும் குணநலன்களையும் எடுத்துக் கூறுகிறது. எபேசியர் 4:31 32 வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே 31 வசனத்தில் வேண்டுமென்றே தெரிந்தே விருப்பத்தோட பிறரை புண்படுத்தும் செயலை குறித்து கூறுகிறது. நாம் சற்று கவனித்து பார்த்தால் நாம் எல்லாருமே புண்படுத்தப்பட்டு இருக்கிறோம், மீண்டும் புண்படத்தான் போகிறோம். என் அன்பு நண்பனே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்விலே புண்படுத்தப்படாமல் யாரையும் நேசிக்க முடியாது. நீங்கள் யாரிடமும் அன்பு செலுத்தாமல் அக்கறை காட்டாமல் இருக்கும்போது புண்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் நாம் ஒருவரை முழு இருதயத்தோடு நேசிக்கும் போதுதான் புண்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நம் வாழ்வின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நிச்சயம் மனதளவிலே காயமடைந்துதான் போகிறோம். அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆகவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி எவ்விதம் புண்படுவதை தவிர்க்கலாம் என்பதல்ல, அதை எவ்விதம் கையாளலாம் என்பதுதான். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இடம்பெற்றிருக்கும் பல காரியங்களை நிதானமாக கவனித்தால் அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாயிருக்கும். அவற்றின் மூலம் நம் வாழ்வை சற்று சோதித்து பார்ப்போம். எபேசியர் 4:31 வசனத்தை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த வசனத்தின்படி நியாயமின்றி இழைக்கப்பட்ட தவறானது ஒருவருடைய வாழ்விலே மன்னிக்காத சுபாவத்தை பிறப்பிக்கிறது. யாராவது ஒருவர் புண்படும் போது அவர்கள் கசப்புத்தன்மையோடும் கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் கூக்குரலுடனும் துர்க்குணத்துடனும் காணப்படுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வார்கள். இதுவே மன்னிக்காத சுபாவத்தை கொண்டிருக்கும் மனிதனிடம் காணப்படும் துர்ச்செயல்கள். இதற்கு எதிரடியான செயல் என்ன என்பதை 32 வசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயத்திலே கசப்பு தன்மையோடு இருக்கிறதை உணர்கிறீர்களா? யார் மேலாவது கோபம் இருக்கிறதா? எதிர்த்து நிற்கும் சுபாவம் உங்களிடம் காணப்படுகிறதா? யாரையாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்கான சமயத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் புண்பட்டது போல மற்றவர்களையும் புண்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களிடம் நிச்சயமாகவே மன்னிக்காத தன்மைதான் இருக்கிறது. நீங்கள் பகைமை உணர்வோடு இருந்தால் நான் கூறப்போகும் 3 பண்புகள் உங்களிடம் இருக்கத்தான் செய்யும். இந்த பண்புகளை முன்னிறுத்தி நீங்களே உங்களை யார் என நிதானித்து பாருங்கள். முதலாவதாக, நீங்கள் ஒருவரை வெறுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை காயப்படுத்தியதை உங்களால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. 2வதாக, நீங்கள் ஒருவரை பகைப்பீர்கள் என்றால் அவர்கள் நலமுடன் இருப்பதை விரும்பாமல் அவதூறான காரியங்களை அவர்களை குறித்து பேசுவீர்கள். அவர்கள் நல்வாழ்வை உங்களால் ஜீரணிக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்கள் நலமுடன் இருப்பதை ஏற்க செய்யாது. 3வதாக, நீங்கள் யாரையாவது அதிகமாக வெறுப்பீர்கள் என்றால் அந்த வெறுப்பு மேலும் பகையைத்தான் வளர்க்கும். உங்களின் இந்த செயல் நீங்கள் யாரை பகைக்கிறீர்களோ அவர்களிடமும் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் எவ்விதம் துன்பப்பட்டீர்களோ அவ்வண்ணமே அவர்களும் துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தலையை தொங்கவிட வேண்டும் என்று எண்ணுவீர்கள். உங்கள் வாழ்விலே மனதளவில் ஏற்பட்ட காயத்தை அது தானாக மறைந்துவிடும் என்று சொல்வதினால் மறைந்துவிடாது. அது சரியான முறையிலே சரி செய்யாவிட்டால் நிச்சயம் அது விரோதமாகவே வளரும். அதனால் காயப்பட்டவர்கள் நான் புண்பட்டதை மறக்கவே முடியாது, என்னை புண்படுத்தினவர்கள் நன்றாக இருப்பதை நான் பார்க்கவே கூடாது, என்னை போன்று அவர்களும் துன்பப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த விதமான மனப்பான்மை அழிவுக்கு ஏதுவானதாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நம் விசுவாசத்திற்கும் இது ஒவ்வாத காரியம். இந்த விதமான மனப்பான்மை உங்கள் சரீரம் முழுவதையும் விஷமாக மாற்றும். வாழ்வின் எந்த பக்கமும் விஷத்தன்மையே தெரியும். பகைக்கு மேல் பகைதான் வளர்ந்து செல்லும். விரோதம் அல்லது பகைமை 2 வகைப்படும். 1, நம்மை புண்படுத்தியவரை விட்டு ஒதுங்கிச் செல்லும் விரோதம். மற்றொன்று, துணிந்து எதிர்த்து நின்று பதிலடி கொடுக்க வகை தேடும் விரோதம். ஒதுங்கிச் செல்லும் விரோதத்தோடு இருப்பவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை பார்த்தால் அவர்கள் பக்கமே தங்கள் முகத்தை திருப்ப மாட்டார்கள். ஆனால் துணிவுடன் எதிர்த்து நின்று விரோதிக்க எண்ணுபவர்கள் தக்க நேரத்திலே பதிலடி கொடுக்க காத்திருப்பார்கள். எந்த வகையிலே பழித்தீர்க்கலாம் என்று வழி தேடி கொண்டிருப்பார்கள். மேலும் தாங்கள் புண்பட்ட மாதிரியே மிகவும் அவலட்சணமாக மற்றவர்களும் புண்பட வேண்டும் என்ற மனநிலையோடு அதற்கான சமயத்தை வாஞ்சித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களிடம் நீங்கள் யாரையாவது பகைத்ததுண்டா என்று நான் கேட்டால், உடனடியாக நீங்கள், எனக்கு யார் மேலும் பகையே கிடையாது என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் அடிமனதை தொட்டு இந்த கேள்விக்கு பதிலளிக்க சொன்னால், உலகத்தில் வாழும் எல்லாரைப் போலவும் நீங்களும் ஆம் என்றுதான் சொல்வீர்கள். காரணம், நீங்களும் மற்றவர்கள் புண்பட வேண்டும் என்றும், மற்றவர்கள் நலமுடன் வாழக்கூடாது என்றும் என்றாவது உங்கள் மனதில் நினைத்திருப்பீர்கள். அன்பானவர்களே, நாம் மன்னிக்க முடியாத தன்மையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களை நாம் சற்று பார்ப்போமா? முதலாவதாக, நாம் என்னை காயப்படுத்திய முறையில் காயப்படுத்தாமல் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களை நான் மன்னித்திருக்க முடியும் என்ற காரணத்தை கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஒருவருடைய பெருமை குணத்தை காண்பிக்கிறது. ஆனால் நன்கு கவனிங்கள், பிறர் உங்களுக்கு செய்த தீமையை காரணம் காட்டி மன்னிக்க முடியாத தன்மையை நான் பெற்றுவிட்டேன் என்று நியாயப்படுத்தி கூறவே முடியாது. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தன்னிடம் இருக்கும் மன்னிக்க முடியாத தன்மைக்கு பிறரை காரணம் காட்ட முடியாது. சிறிய அளவில் நமக்கு ஏற்படும் மனத்தாங்கல்கள் வளர்ந்து விரோதமாகவும் பகையாகவும் மாறி மன்னிக்க முடியாத நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடுகிறது. ஆகவே இந்த தன்மையை நாமவே தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அதனாலே நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னியாது இருக்கிறோம். நம்மிடத்தில் காணப்படும் மன்னிக்காத தன்மையும் விரோதமும் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல. நமக்கு எதிராக செய்யப்படும் செயல்களை சரியானபடி கையாளவிட்டால் நாமவே தான் மன்னிக்காத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மிகவும் அநியாயமாகவும் அநீதியாகவும் எந்த ஒரு உண்மை இல்லாத போதும் நமக்கு தீங்கு செய்யப்படும் போது அதை நாம் தவறாக கையாளுவோம் என்றால் நிச்சயம் நாமவே நம்மில் மன்னிக்க முடியாத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் பொதுவாக நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டி தப்பித்துக் கொள்ள நினைக்கிறோம். தேவனிடம் வந்து, தேவனே, அவர் மட்டும் என்னுடன் அவ்விதம் நடந்திருக்காவிட்டால் நிச்சயம் நான் அவர்களை விரோதித்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறோம். எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனிடம் வந்து பிறரை காரணம் காட்டி என்ன சொன்னாலும் நம்மிடமுள்ள மன்னிக்காத தன்மையை அவர் நியாயப்படுத்தவே மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று தேவனிடம் வந்து, தேவனே, என் முக்கால பாவத்தையும் அதனால் கிடைக்க வேண்டிய தண்டனையையும் சிலுவையில் ஏற்று விடுவித்தருளும் என்று கூறுகிறோம். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் இரட்சகராக மாறிவிட்டார். இனிமேல் பழிவாங்கும் குணம் உங்களிடத்தில் குடியிருப்பதற்கு நியாயமே இல்லை. ஆகவே யாரையும் விரோதிக்கவும் கூடாது, மன்னிக்காமல் இருக்கவும் கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை முற்றிலுமாக மன்னித்திருக்க நாம் மற்றவர்களை மன்னியாமல் இருப்பதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? அதற்கு வழியே இல்லை. நாம் மன்னிக்காமல் இருப்பதற்கு எந்த சாக்குப்போக்கு சொன்னாலும் அது தேவனிடத்தில் எடுபடாது. நம் பகைமைக்கான விளக்கங்களோ புண்பட்ட போது நாம் கடந்து சென்ற நிலைமைகளோ தேவனை சற்றுமே அசைக்காது. நாம் நம் வேதனைகளை சொல்லி தேவனிடம் புலம்பும் போது அவர் நம்மை நோக்கி, என் மகனே, மகளே, நீ உன்னையே பார்த்து கசந்து கொள்ளாமல் சிலுவையில் தொங்கின என் மைந்தன் இயேசுவை பார் என்றுதான் சொல்லுவார். கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட போதும், விலாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட போதும், சிரசினில் முள்மூடி சூட்டப்பட்ட போதும், அதனால் இரத்தமானது தலையிலிருந்து கண்கள் வழியாகவும் கன்னத்தின் வழியாகவும் சரீரத்தின் வழியாகவும் சிலுவை மரம் முழுவதும் வடிந்ததே, அதுவும் நமக்காகத்தானே அவர் அந்த பாடுகளை பட்டார். அப்படி இருக்க யார் தேவனிடம் வந்து, தேவனே, நான் மன்னிக்க முடியாத தன்மையோடு இருக்க எனக்கு உரிமை உண்டு என்று சொல்ல முடியும்? நான் யாரையும் மன்னிக்க முடியாது என்று நாம் சொல்லிக்கொள்ளும் உரிமையை சிலுவையானது இழக்கச் செய்கிறது. சிலுவை இருக்க நாம் எப்படி அந்த உரிமையை பெற முடியும்? தகப்பனாகிய தேவனே, நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மன்னிக்க முடியாது என்று சொல்ல முடியும்? நாம் யாரையும் மன்னிக்காமல் இருப்போம் என்றால் நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே எரித்து விடுகிறோம். மன்னிக்காத தன்மை தீயைப் போல நம்மையும் நம் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாதித்துக் கொண்டே இருக்கும். இதனால் ஏற்பட போகும் பக்க விளைவுகள் ஏராளம். அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என சிலர் கூறுவது உண்டு. இது பெருமையான வார்த்தையாகும். நம் வாழ்வில் பெருமை வருகிறதற்கான அறிகுறி தென்பட்டால் உடனே சிலுவையின் தியாக செயலை நம் கண்முன் கொண்டு வருவோம். ஆகவே ஒருவர் வாழ்வில் இருக்கும் பெருமையே மன்னிக்காத குணத்தை பெற்றிருப்பதற்கான முதல் காரணமாகும். இரண்டாவது காரணம் சுயநலம். அவர்கள்தான் தவறு செய்தார்கள், அதனால் அவர்களே தங்களை திருத்திக் கொள்ளட்டும், என்னிடத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லை என சொல்வதுதான் சுயநலம். இந்த பண்பு மற்றவர்களே சரிபார்க்குமே தவிர நம்மையே சரி செய்து பார்க்க அனுமதிக்காது. இதனால் மற்றவர்களை குறித்த எரிச்சல் எரிந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது காரணம் அறியாமை. புண்படுதலை நாம் வளரச் செய்யும் போது பகைமையும் மன்னிக்காத சுபாவத்தையும் ஏற்படுத்தும் என்பதை சில மக்கள் அறியாதிருக்கின்றனர். இப்படிப்பட்ட அறியாமையினாலே அநேக மக்கள் பகைமையை சரிப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் கஷ்டத்துக்குள் ஆளாகின்றனர். இதுவரை நாம் மன்னிக்க முடியாத சுபாவம் நம்மிடம் இருப்பதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து அதனால் ஏற்படும் பின்விளைவுகள்தான் என்ன என்பதை சற்று அறிந்து கொள்வோம். உங்களிடம் மன்னிக்காத தன்மை இருந்தால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டுத்தான் வாழ்வீர்கள். யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் தங்களையே விரோதத்திற்குள்ளும் கோபத்திற்குள்ளும் சிறைப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே மூர்க்கத்தை அடக்கி வைக்கின்றனர். அவர்களது மனது பழைய காலத்து தீமைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்து உணர்ச்சி பூர்வமான புண்பட்ட அனுபவங்கள் இன்னுமே அவர்களை சுற்றிலும் ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். மன்னிக்காத தன்மை உங்களை அதிகமாக வாட்டி வதைத்து தனிமை உணர்வை ஏற்படுத்தும். இந்த விதமான பண்பானது நீங்கள் மற்ற மக்களோடு தொடர்பு கொள்வதையும் பிறரை நேசிப்பதையும் நீங்கள் பிறரால் நேசிக்கப்படுவதையும் மட்டுப்படுத்திவிடும். ஆகவே நீங்கள் புண்படும்போது அதை மன்னிக்க முடியாத சுபாவமாக வளர்த்துவிடக்கூடாது. இதைக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்படியானால் உணர்ச்சிகளால் அடிமைப்படுத்தப்படுவதே மன்னிக்க முடியாத குணத்தினால் நேரிடும் முதல் பின்விளைவு. இரண்டாவது பின்விளைவாக நம்மிடம் மன்னிக்காத தன்மை இருக்குமானால் நாம் மற்றவர்களுடன் சரியான உறவிலே இருக்க மாட்டோம். இந்த மன்னிக்காத சுபாவத்தை நிச்சயம் உங்களுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. அது நிச்சயம் அன்றாட உறவுகளிலே வெளிப்பட்டு அநேகருடைய வாழ்விலே காயத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்விலே நீங்கள் அநேகரை சந்திக்க வேண்டுமே. அப்படி இருக்க நீங்கள் எப்படி மன்னிக்காத தன்மையுடன் வாழ்ந்து வருகிறீர்கள்? மூன்றாவதாக நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை தேவனுடன் உள்ள உறவை பாதிக்கிறது. மன்னிக்காத தன்மையையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் நம் மனதிலே வைத்துக் கொண்டு தேவனே நான் செய்த பாவங்களை எனக்கு தயவு கூர்ந்து மன்னித்தரலும் என்று தேவனிடம் எப்படி கேட்க முடியும்? பழைய விரோத செயல்கள் இன்னுமே உங்கள் மனதிலே தங்கி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்று எப்படி சொல்ல முடியும்? என்னிடம் பகை உணர்வே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆயினும் உங்கள் உள் மனதில் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி இருக்கும் பழங்காலத்து பகைகள் இயேசு கிறிஸ்துவுடன் சரியான உறவு வைக்க உங்களை நிச்சயம் அனுமதிக்காது. மற்றவர் மேல் பகை உணர்வோடு இருக்கும் நீங்கள் எவ்விதம் தேவனின் பாசத்தை அனுபவிக்க முடியும்? பகை உணர்வோடு நீங்கள் தவறாது வேதம் வாசித்தாலும் எப்படிப்பட்ட ஜபம் பண்ணினாலும் எத்தனை விதமான செய்திகளை கேட்டாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. முதலாவது பகையை உங்கள் உள்ளத்திலிருந்து பறக்கடிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் உணர்ச்சிகளும் பிறருடன் இருக்கும் உங்கள் உறவும் தேவனுடன் உள்ள அன்பும் பாதிப்படையும். நான்காவதாக நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை நம் உடல் நலத்தை முடக்கிவிடும். நம் வாழ்வில் உள்ள கசப்பான உணர்வு விரோதம் காழ்ப்புணர்ச்சி ஆகியவை நம்மை உலகிலே சரியாக நடமாட விடாது. அதனால் பலவிதமான நோய்களினால் அவதிப்பெறுவோம். நாம் பகை உணர்வை வளர்ப்பதினால் நம்முடைய நரம்பு மண்டலம் அதிகமாக பலவீனப்படும். கோபத்தையும் விரோதத்தையும் கசப்புத்தன்மையும் குற்ற உணர்வையும் சுமப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை. பகையை உங்கள் வாழ்விலே மறைத்து வைத்து வாழ்வீர்கள் என்றால் எரிமலையைப் போல ஒரு நாள் வெடித்து சிதற வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்கள் சரீரத்தில் சுகவீனத்தை ஏற்படுத்தும். உங்கள் கோபம் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். இந்த வன்மத்தினால் உங்கள் உடல்நலம் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லும். இந்த நோயை எந்த ஒரு மருத்துவராலும் கண்டறிய முடியாது. உங்கள் மனபாரம் உண்மையாகவே உங்கள் உடலின் மற்ற பகுதியின் நலத்தை சிதைத்துவிடும். நாம் பொதுவாக நம் சரீரத்தை அதிகமாக பேணி காப்பது உண்டு, ஆனால் மனதிற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்மை என்னவென்றால் நம் மனதே நம் சரீரத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது. இவ்விதமாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படியானால் நம் மனதில் வைக்கும் கோப வைராக்கியமானது நம் சரீரத்தை அதிகமாக பலவீனப்படுத்தும். தேவன் உங்கள் வாழ்வில் இடைபட நீங்கள் அனுமதித்தால் நிச்சயம் உங்கள் சரீர பலவீனம் மாறிப்போகும். அப்படி இருந்தும் தேவனை தங்கள் வாழ்வில் செயல்பட அநேகர் அனுமதிக்காமல் வேதனையோடு தான் இருக்கின்றனர்.
1: அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்கள் இன்னும் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதோ? அவை யாவும் சரி செய்யப்பட்டு தீர்வு காண முடியும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் பிறரை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது மட்டுமே. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றே நீங்கள் முதல் அடி எடுத்து வைத்து மன்னிக்கும் படலத்தை துவக்குங்கள். கிறிஸ்தவ அன்பை நம் நண்பர்களுக்கும் குடும்பத்து மக்களுக்கும் காண்பிக்க துரிதப்படும் நாம் ஏனோ பிறர் செய்த தப்பிதங்களை மன்னிக்க காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 6:32-36 வரை இயேசு கூறியதை வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும். எங்களை நீர் நடத்தி செல்லும்.

அன்று தம்முடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி பயப்படாதே என்று பலப்படுத்திய கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் ஆற்றி தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 8-16 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

வந்திருக்கு. ராஜா ராஜா அப்பான்னு உரிமையா கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய எங்களுக்கு தந்த அப்பா இளையகுமாரே, அப்பா என்ன நினைப்பாருன்னு வந்தாப்பா. என்ன நினைப்பாரோ அப்பா சொன்னார், நான் இதை தாண்டா நினைக்கிறேன் அப்படின்னு. கொட்டு வேட்டு பட்டு என்று சொல்லி மகனை அப்படியே ஏற்றுக்கொண்ட உம்முடைய நிபந்தனை அற்ற அகாப்பிய அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. உங்க அன்பிலேயே நான் மூழ்கி திளைக்கிற மக்களாக உங்களை போல ஜெபிக்க, உங்களை போல ஜெயம் எடுக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல, ராஜாவே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பில் மூழ்கி துளைத்து ஒவ்வொரு நாளும் ஜெய வாழ்க்கையை வாழ சத்ருவர் எங்களை திண்டாட வைக்கிற சத்ருவர் நாங்கள் திண்டாட வைக்கத்தக்கதாக உமக்குள் கொண்டாடுகிற வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா. உமக்குள் கொண்டாடி கொண்டாடி, உம்மை கொண்டாடி கொண்டாடி சத்ருவை திண்டாட்டத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை எங்க ஒவ்வொருவருக்கும் வருவதாக. எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளை எங்களோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். உங்களை அன்போடு கூட ஆராதனைக்கு ஜப நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சந்தோஷமாக அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம் எல்லாருடைய கருவையும் அவருடைய கண்கள் கண்டது. உங்களையும் என்னையும் தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல, அவருடைய கை. இதுவரைக்கும் தாங்கி நடத்தின அந்த கை, கொடுக்கும் கை, அரவணைத்த கை, காத்த கை, மல்குஸ் காதை ஒட்டின கை, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஒட்டும்படியாக அவருடைய கரம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. ராஜாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல, நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து நீர் தருகிற போதனையை அன்றாட வாழ்க்கையில் உரை நடையாக அல்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய அன்பில் மூழ்கி நாம் தொடர்ந்து அப்பாவை துதிக்கப் போகிறோம்.

அவர் மட்டும் இல்லாதிருந்தார், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தார் என்றோ நாம் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்போம். இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் வரை அவருடைய அன்பு உங்க மீது என் மீது உயர்ந்திருக்கிறது. அவர் மிக உயர்ந்த செல்வந்தர், அவர் மிக உயர்ந்த தெய்வம், உயர்ந்தவர். உங்களையும் என்னையும் உயர்ந்தவர் ஆக்குவதற்காக தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அடிமையின் ரூபம் எடுத்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் உழந்தார்படி என்று உங்க அன்பை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஆதா ஜீ

தானப்பன் மகனை மன்னிப்பது போ. மன்னிக்கும் தெய்வம் நீர்தானே. எங்க ஒவ்வொருவரையும் மன்னித்த

முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காலை வேளையில் அப்பா என்றைக்கோ எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்திருக்கணும், முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில் நீர் உம்முடைய அன்பை ஊற்றி எல்லாவற்றையும் தொடங்கி வச்சிங்களே, அதற்காக உங்களுக்கு ஆயிரம்

நீர் அன்பாகவே இருக்கிறீர் அப்பா. எங்க தேசம் உங்க அன்புக்குள் வந்து விடட்டும். சோரம் போல உம்முடைய மக்கள் உம்முடைய அன்புக்குள் வந்து விடுவார்களாக. எப்படி இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி வந்தார், அதே போல எங்க அன்பு மக்களும் உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வருவார்களாக அப்பா. இந்த காலை வேளையில உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிபந்தனையற்ற இந்த அகாப்பி அன்பை குறித்து எங்களோடு நீர் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இடைபட போகிறீர். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்குது. ஆமென். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அனுபவத்துக்கு பங்காளியாக முடியுது.
1: ஆமென்.
0: இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா நமக்குள்ள இப்படி ஒரு நமக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கு இப்படி ஒரு வீரியமாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக கொரோனா வந்ததுக்காக நான் சோத்திரம் சொல்லலை. அந்த தீமையிலையும் ஒரு பெரிய நன்மைன்றேன். ஸோ நம்மளால் தினசரி இந்த ஊற்றெடுக்கிற ஊற்றை வச்சு அநேகருக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடி போட்டு உடைச்ச இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: பேசியிருக்கிறதுன நிருபம் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.
1: ஆமென்.
0: பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களுக்குள்ள பொங்குகிற ஊற்றை குறித்து எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அந்த காரியங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய ஊற்று இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள பொங்கட்டும். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, இந்த வசனங்களை எந்த நோக்கத்தை மனசில் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ள விதைக்கிறீங்களோ அதற்கான பலனை எங்களுக்குள்ள நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பலன்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
1: ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: அதுக்காக ஆண்டவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே நமக்குள்ள அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
1: என்ன
0: தொட்டுட்டாரு, என்ன பண்ணிட்டாரு,
1: தொட்டுட்டாரு. என்ன
0: அவர் தொட்டாலே அது பெருகிறோம்.
1: ஆமென்.
0: தொட்டாலே ஊற்று பொங்கிறோம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: வேடிக்கையா சொல்லுவோம், முன்னாடி நாங்க யாக்கோபை குறிச்சு தியானிக்கிறப்ப மாமனார் வீட்டுக்கு போறப்ப அவருடைய ஜெபமே எப்படி இருக்கும், நான் போகிற பிரயாணத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு எந்த நாசமும் மோசமும் வராமல் என்னை மறுபடியும் சேஃப்டியாக நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் ஆண்டவரேன். என்ன செய்வேன்,
1: நிறைய
0: செய்வேன் ஆண்டவரேன். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: தவறுன்னு சொல்லலை. இந்த இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறத யாக்கோபு உள்வாங்கிக்கல, கிரகிக்கலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில், யாக்கோபு 28:12, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது,
1: அதை நுனி வானத்தை எட்டி இருந்தது,
0: அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும்
1: இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்,
0: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
1: நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
0: ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
1: நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: அவர் எதை தர்றேன்றாரு, படுத்திருக்கிற
1: பூமியை
0: தருவேன்றாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓகே, சாப்பாடு தந்துருங்க,
1: ட்ரெஸ் தந்துரு,
0: ட்ரெஸ் தந்துருங்க அப்படின்னு இவர் இவர் ஜெபம் பண்ணுறார். ஆனால் தேவன் பேசினது என்ன, நீ படுத்திருக்கிற
1: பூமியையே தந்துட்டோம்,
0: பூமியை உனக்கும் சந்ததிக்கும்
1: தரு,
0: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
1: பரம்புவாய்,
0: நாலா பக்கமும் பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
1: ஆசீர்வதிக்கப்படும்.
0: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
0: எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, இவர் அதை கிரகிக்கவே முடியல. அதனாலதான் ரிப்ளை எப்படி வருது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னாலே நம்ப முடியலப்பா, ஆச்சரியமா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் பெருக்கத்தை குறித்து பேசினா இவர் சரியாண்டவரே
1: இருக்கட்டும் ஆண்டவரே,
0: அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க ட்ரெஸ் கொடுத்துருங்க, பிரயாண பாதுகாப்பு போக்கையும் வரத்து இது முதற்கொண்டு என்றைக்கும் காக்குற கத்திரையே உமக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திராண்டவர் அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர் மேலே இருக்கிற காலிங்கையும் அவரால் அந்த நாட்களில் கிரகிக்க முடியல. ஓகே, அதனால் ஒரு தனக்கு தெரிஞ்ச அளவில் அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இவர் இவரோட இவரோட நிலையிலிருந்து ஒரு ஜெபம் பண்றார். ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது எல்லாமே தாங்க தாங்க தாங்கன்னு தான் கேட்போம். என்னது
1: தாங்க தாங்க தாங்க,
0: உணவை தாங்க, உடைய தாங்க, உடுக்க வஸ்திரத்தை தாங்க, உறைவிடத்தை தாங்க, தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: கடைசியில் இந்த மனுஷன் கோலும் தடியுமா மாமனார் வீட்டுக்கு போய் அங்க ஒன்றும் இல்லாம விரும்பின போனவர் திரும்பி வர்றார். 32:9 9 வாசிக்கலாம், ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். அவர் கேட்டது என்னது, சாப்பிட்றதுக்கு சோறு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரயாண பாதுகாப்பு, என்ன சேஃபாக என்ன செஞ்சிருங்காண்டவரே, திரும்ப ஊருக்கு கொண்டு வந்திருக்காண்டவரே, இதுதான் அவர் பண்ணின ஜெபம். நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேல யாக்கோபால சிந்திக்கவே
1: முடியல,
0: அவ்வளவுதான். நம்முடைய மன்னிக்கணும், நம்முடைய நிலையிலிருந்து இவ்வளவு தான் சிந்திக்க முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: நமக்கு இருக்கிறது குருவி மூளை
1: மூளை. ஹல்லேலூயா.
0: இப்ப அவரு யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ தகுதி இருந்ததுனால எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரல, நீங்க செஞ்ச உதவினால வந்துச்சாண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தகுதினால வரல,
1: நீங்க செஞ்ச உதவினால.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அலங்காரம்னா, அவங்களுக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்கிறதுனால வந்த அலங்காரம் இல்லை, தேவன் அவங்களுக்கு தினசரி செய்யற உதவினால வந்த அலங்காரம் இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறப்ப அவனை பார்த்து இயல்பாவே நமக்கு என்ன சொல்ல தோணும்? கத்தர் உங்களை பார்க்கிறாரு, கத்தர் உங்களிடத்துல அதை பார்க்கிறாரு, இதை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் சொல்லுவோம். அதனால உங்களை என்ன செஞ்சிட்டாரு, இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் இயல்பா. ஆனா யாக்கோப் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ நீங்க பாட்டில் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க,
1: சொல்லிடாதீங்க,
0: அந்த மாதிரியான தகுதியான பாத்திரம் நானு
1: இல்லைங்க.
0: அவரு எதோ தகுதி இருந்ததுனால அது பெரிய காரியத்தை எனக்கு செய்யலைங்க, அவர் எனக்கு செஞ்ச உதவினால தாங்க இந்த பரிவாரம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஏன் ரெண்டு பரிவாரம், தகுதி உள்ளவன்கிறதுனாலயா?
1: அவர் உதவி செய்தார்,
0: செஞ்ச உதவி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தனக்கு இருக்கிற தகுதியை நம்புறதே இல்லை.
1: ஆமென்.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு தகுதி இல்லைங்கிறது.
1: எஸ்.
0: அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னில தகுதி ஏதோ இல்லை.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்?
0: தகுதி இல்ல.
1: இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு அவருக்காக எப்படி நாங்க வாழ்ந்திருந்தோம்னா இம்புட்டு ஆசீர்வாதம். மதுரை பாஷையில இம்புட்டு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க பிரதர், சும்மா என்ன நினைக்கிறீங்க? தகுதி வேணும் பிரதர் எதுக்காக? விவரம் தெரியாதவன் தான் அப்படி
0: பேசுவான்.
1: யாரு பேசுவா?
0: விவரம் தெரியாது.
1: யோ அப்படிலாம் இல்லையா? அப்பா எவ்வளவு பெரியவங்க தந்தை அவருக்கு. அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, டே நம்ம என்ன அவ்வளவாடா உண்மையா இருந்தோம் அப்படின்வாங்க.
0: என்னடா நமக்கு தகுதி,
1: அவ்வளவா நம்ம உண்மையா இருந்தோம்? ஏதோ தெரிஞ்ச அளவு நம்ம உண்மையா இருந்தோம். அப்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா
0: அப்படின்னு.
1: அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ஒருபோதும் தன்னுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே இல்லை. தேவன் அவனுக்கு செய்யற உதவிதான் அவன் தகுதிக்கும் அதிகமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு
0: காரணமாயிருக்கு.
1: இங்க யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு, தேவன் அடியனுக்கு செய்த இந்த எல்லா தயவுக்கும், 10வது வசனம், அடியனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பத்திரன் அல்ல.
0: இவ்வளவு
1: சத்தியத்தை சொல்றாரு எப்படி தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பிரசங்கம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விசேஷித்த ஒரு ஒரு மண்டலத்திலேயே நாங்கள் சஞ்சரிக்கிறதுனால தான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் பேச. அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: முடியாது.
1: அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? காலையில்

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
2: அப்போ என்ன என்ன வருது? நாங்கள் அப்படிலாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், அதனால தான் பிரதர் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்,
1: போதிக்கிறோம்.
2: விவரம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
1: சொல்லவே மாட்டாங்க.
2: ஜபம் தேவை, உபவாசம் தேவை, வேத வாசிப்பு தேவை, தேவனுடைய தியானிக்கிற தியானம்
1: தேவை.
2: அதுக்காக நான் அந்த காரியங்கள் எதையும் நான் மட்டுப்படுத்தி நான் என்ன செய்யலை, பேசலை. அதனால ஒரு தகுதி வர்றதில்லைன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
2: ஜெபிச்சேன், எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிச்சேன், எனக்கு ஒரு உதவி வந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
1: ஆமென்.
2: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
2: அப்ப ஜெபிச்சுட்டு எப்படி வர்றோம்? ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா.
1: எஸ்.
2: பயங்கர பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி தகுதியோட வந்து நிக்கிறேன், தக்க தக்க தக்க தக்கன்னு சொல்லிட்டு காலையில் எப்படி வந்து நிக்கிறாண்டவரே,
1: தகுதியோடு தக தக தக தக நிக்கிறாண்டு,
2: முழு தகுதியோட ஃபிட்னஸா நிக்கிறாண்டவரே, வாங்க ஆண்டவரே. அப்படிலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணவே முடியாது.
2: இப்படி மனத்தாழ்மையோட உடைக்கப்பட்ட விதத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து எதையாவது காண்பிச்சா தான் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுல நான் பாத்திரனா இருக்கிறேன். ஆமா, ஏதோ முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கிறேன்
1: ஆண்டவரே,
2: வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்க ஐயா நீங்க உதவி செய்யுங்க ஐயா.
1: ஹல்லேலூயா.
2: ஐயா உதவி செய்ய வந்தாலே எல்லாம் தக தக தக தகன்னு ஆயிரும். இந்த அனுபவத்துல பழகுறப்ப இந்த யாக்கோபோட ஜெபம் நமக்கு என்ன செஞ்சிடும், தேவரீர் அடியேன் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
1: எல்லா
2: சத்தியத்துக்கும்
1: நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்.
2: ஆமென் சார்.
1: ஆமென்.
2: 12வது வசனம்
1: என்
2: சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவையும்,
1: அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்.
2: தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
1: உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான்.
2: அப்பாடா, இப்பதான் அந்த வாக்கு தத்த வசனமே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது.
1: Yes.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: அதனால அவர் பார்த்துட்டாரு, நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒழிய நான்
1: உமை போக விடேன்.
2: பிரேயரே மாறி போச்சு. என்னமாவது தாங்கன்னு கேட்டவர் இப்ப என்னைய தொடுங்கன்னு கேக்குறார்.
1: Yes.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஆசீர்வாதத்தை தாங்க தாங்க தாங்க தாங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு கையேந்திரது ஒரு அனுபவம். அனுபவத்துல தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
2: பெனியல் அனுபவத்துல தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க
1: தொடுங்க.
2: அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே அவனை தேவன் தொட்டிருக்கிறாரு. அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அவனுக்குள்ளெல்லாம் அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கு. அதனாலதான் அவன் பலுகி பெருகி பலுகி
1: பெருகி
2: பெருகி உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: ஆமென்.
2: அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய ஊற்று இருக்கு. ஆமென்.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: இந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அவங்க சிறியவர்களா இருந்தாலும் அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
1: ஆமென்.
2: சின்னவனா இருந்தோம், நீங்க ஏன் இன்னைக்கு 1000 ஆயிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சனால. சிறியவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை தொட்டதுனால, தொட்டு ஆசீர்வதிச்சதுனால, அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு இந்த ஆயிரமா இந்த பலத்த ஜாதியா இருக்கிறீங்க. ஆயிரம் ஆகிறதுக்கு ஒரு சின்னவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. பலத்த ஜாதி ஆகிறதுக்கு ஒரு சிறியவனுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: அப்ப தகுதி இல்லாத ஒரு சின்னவன் ஏன் ஆயிரமானா? அவர் தேவன் செஞ்ச உதவி.
1: ஆமென்.
2: தகுதி இல்லாத ஒரு சிறியவன் ஏன் பலத்த ஜாதி ஆனா? தேவன் அவனுக்கு செஞ்ச உதவி. நீங்க சின்னால இருந்து தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசா இருக்கும்னா பயப்படாதீங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல போனா ஒருத்தருக்குமே தகுதி இல்லை.
1: ஆமென்.
2: ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு?
1: ஒரு தகுதி இல்லை.
2: கிதியோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: தாவீதுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: சாலமோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: கலிலேய மீனவர்களுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: பவுலுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் இவங்க ஏன் சரித்திரமானாங்கன்னா, தேவன் செஞ்ச உதவி அப்படி.
1: ஆமென்.
2: இந்த காலையில தகுதி இல்லாத நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற செய்தியை தெய்வம் அழுத்தமா சொல்றார்.
1: ஆமென்.
2: அதனால உங்களால பெரிய காரியங்களை சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஆமென். ஹல்லேலூயா.
2: சிறியவங்களா இருந்தோம், எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு ஆண்டவரே, ஆனா நானே ஒரு சின்ன மனுஷனா இருக்கிறேன், குருவி தலையில போய் பனங்காய் வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் சொன்னதை செய்யுமலோ, நான் ஒன்ன
1: கைவிடுவதில்லை. 28:15
2: இந்த காத்து பறக்கு நல்லா இப்படி வாசிங்க.
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
2: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
1: உன்னை கைவிடுவது இல்லை என்றார்.
2: எப்பா நான் உன் கூட இருப்பேன்பா. எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு உதவியா நான் இருப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஆபிரகாம அழைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். சோ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பத அந்த காலிங்கோட பிரம்மாண்டத்தை ஆரம்பத்துல அதை முழுமையா ஆபிரகாமல கிரகிக்க முடியல. எப்பவுமே பெரிய அழைப்புகளை எல்லா பெரிய மனுஷங்களுமே துவக்கத்துல முழுமையா அவங்களால கிரகிக்க முடிகிறது இல்லை. நம்மளையும் சேர்த்து சொல்றேன், போக போதான் நமக்கு அதனுடைய பிரம்மாண்டம் நம்மளே மிரட்டுது. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறதுக்கா நீங்க என்ன அழைச்சி என்ன ஆசீர்வதிச்சிங்க? டேய், உனக்கு இப்போ தானே தெரியுது நான் உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என்ன செஞ்சேன்
1: அழைச்சேன்.
0: ஆபிரகாமோட காலிங்கோட பிரம்மாண்டம் அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய அந்த அந்த அது எவ்வளவு பெரிய காரியங்கிறத ஆரம்பத்தில் ஆபிரகாம் என்ன செய்யல, முழுசா கிரகிக்கல. அதனாலதான் தேசத்துல பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கடா போலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எகிப்துக்கு என்ன செய்யறாரு, போற ஆதி அம்மா 12 அவரு தேசத்துல பஞ்சம் உண்டான பின்னாடி 10 நாம வாசிக்கிறப்ப அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
1: தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார்.
0: கொடிதாயிருந்தபடியால் பஞ்சம் வந்தோடனே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சம் வர வர கொடிதான பின்னாடிதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பஞ்சம்
1: கொடிதாயிருந்தபடியால்
0: இட் வாஸ் a hard famine. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று
1: அறிவேன்.
0: எகிப்தில் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு
1: வைப்பார்கள்.
0: ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும்
1: நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார்.
0: யாரால யார் பிழைக்கிறது, யாரால யார் பிழைக்கிறது?
1: கர்த்தரால நம்ம பிழைக்கிறோம்.
0: எகிப்தியரால ஆபிரகாம் பிழைக்கணுமா அல்லது ஆபிரகாமால எகிப்தியர் பிழைக்கணுமா?
1: ஆபிரகாமால தான் எகிப்தியர் பிழைக்கணும்.
0: இங்க ஆபிரகாமோட மைண்ட் செட் என்ன, எப்படியாவது நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிரு, சகோதரின்னு சொல்லிரு, முறமப்படி பார்த்தா ரெண்டு அண்ணன் தங்கச்சி தான்,
1: எஸ், ஒரு அப்பா ரெண்டு அம்மா.
0: அதனால எப்படியாவது எகிப்தியர் கையிலிருந்து நான் தப்பிச்சு பிழைக்கணும்னா எனக்காக இதை நீ என்ன
1: செய்ய,
0: பிழைக்கிறது மட்டும் இல்லை எகிப்தியரால் எனக்கு ஏதாவது ரெண்டு நன்மை என்ன செய்யணும் கிடைக்கணும், அதையும் சேர்த்து சொல்ல இருப்பாரு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கு, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று
1: சொல்.
0: இங்க என்ன தகுதி இருக்குன்றேன் நான், இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு சொல்ற ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு தகுதி இருந்ததுனாலயா ஆசீர்வதிச்சாரு?
1: இல்லை,
0: இவர் பாட்டில் தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னோட காலிங் என்ன, தனக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரகிக்க முடியல. தற்காலிகமா அந்த கொடிதான பஞ்சம் அவரை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. அதனால ரொம்ப லோவா என்ன செஞ்சிட்டாருனா இறங்கிட்டாரு கீழே. அவருடைய விளைவு பாருங்க, 16
1: அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
0: அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும்
1: கிடைத்தது.
0: ஏ அப்பா, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மை வீட்டில் அப்படி வந்து நிரம்பிருச்சு. இந்த நன்மைக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: சம்பந்தமே இல்லை.
0: இது தேவன் ஆசீர்வதிச்சதுனால வந்த நிறைவா, தகுதி இருந்ததுனால வந்த நிறைவா?
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆடு மாடு இந்த காரியங்கள் எதுக்கும் தேவனுக்கு இப்ப என்ன இல்லை, சம்பந்தமே. ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் கண்டிப்பாக உணர்வு அடைஞ்சிருப்பார். மனைவியை போய் இப்படி பார்வனுடைய அந்த புறத்தில் அனுப்பிட்டு, நான் கிடந்து வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேனே, உனக்கு தேவையா ஆபிரகாம் இது? நீங்கள் எல்லாம் இப்படிலாம் வந்து நீ எங்கே இருக்க வேண்டியவன், ஏன் வந்து இப்படிலாம் சிக்கல் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் ஒரு ஆண்டவரே என்னை நீங்கள் என்ன செஞ்சுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு கதறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே மாறுது பாருங்க. இதுக்கு பிறகு பார்வோனால் நான் எப்படியாவது பிழைக்கணும், எகிப்தியரால் நான் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எகிப்துக்கு வந்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறதுனால இப்போ ஆபிரகாமால தான் ராஜாவே பிழைக்கிறான்.
1: எஸ்,
0: குடும்பம் பிழைக்குது.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மற்றவங்களால பிழைக்கிறவன் இல்லை, அவனால தான் மற்றவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங். ஆமென்,
1: ஆமென்.
0: ஏன்னா ஊற்று யாருக்குள்ள இருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து ஆபிரகாம் ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சிட்டாரு, இந்த தவறை செஞ்சதுக்கு ஆபிரகாம் நாரி போயிருக்கணும். செஞ்ச தவறுக்கு ஆபிரகாம்
1: நாரி போயிருந்திருக்கணும்,
0: நாரி போயிருக்கணும். நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாத செயலை செஞ்சிடறோம், அது நிமித்தம் நம்ம என்ன ஆயிருந்திருக்கணும், நாரி போயிருந்திருக்கணும். ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, தேவன் எனக்கு செஞ்ச உதவினால நான் இன்னும் நாரல.
1: ஆமென்.
0: அது போல
1: மாறிட்டேன்.
0: நாரி போயிருக்க வேண்டிய ஒருத்தன் அடியோடு மாறி போயிட்டான்னா அதுக்கு காரணம் தெய்வம் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கான்.
1: ஆமென்.
0: அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ங்கிறதுனால தான் அவன் நாரி போகல. தவறே செஞ்சிருந்தாலும், தகுதி இல்லாத ஒரு செயலை செஞ்சிருந்தாலும், நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நாரி போக இந்த தேவன் விடமாட்டார். அதுக்கு போல அடியோட நீங்களும் நானும் அவருக்குள்ள மாறி போக தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென்.
0: ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது அந்த செயலை செஞ்சதுனால ஒரு ஒரு அதோட எல்லாமே நாற்றமாகல. அதுக்கு பிறகு அடியோட ஆபிரகாம் மாற்றத்துக்குள்ள வந்து.
1: நல்ல
0: கவனிங்க, நாம நமக்குள்ள அவருடைய ஊற்று பொங்குறதுனாலதான் புதிய புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் சம்பவிக்குது. ஊற்றுனாலே எல்லாமே புதுசு புதுசா தான் இருப்பாங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பழசுக்கு அங்க வேலையே
1: இல்லை.
0: நம்முடைய ஊற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே கத கத கத கதன்னு பொங்குற அவருடைய நிறைவு தான் அந்த நாள் முழுசு நம்மளை அப்படி தக தக தக தகன்னு வச்சிருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மோட்டர் போட்டோம்னா ஊற்றுல இருந்து வர்ற தண்ணி எப்படி இருக்கேதா,
1: கத கத
0: கத கத கத கதன்னு
1: இளம் சூடு.
0: ஏன் அந்த இளம் சூடு? ஃப்ரெஷ்.
1: எஸ்,
0: இப்பதான் முத முத உள்ளிருந்து வெளியில வருது. இந்த முதல் முதல்ல உள்ளிருந்து ஊற்று எடுக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்குது, கத கத கத கத கதன்னு அந்த இளம் சூடு ரொம்ப அற்புதமானது.
1: ஆமென்.
0: அந்த இளம் சூடு தான் நாள் முழுசும் சத்ரு நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை தக தக தகன்னு ஆக்கிரு.
1: ஆமென்.
0: நாள் முழுசும் இங்க தக தக தக தகன்னு இருக்கணும்னா காலையில கத கதங்கிற அந்த ஊற்று சுரக்கணும்.
1: ஆமென்.
0: காலையில அந்த கத கதப்பு இல்லாததுனாலதான் நாள் முழுசும் அந்த அனுபவம்
1: இருக்குன்னா
0: தேவனுடைய ஊற்று சுரக்குது. பிசாசு விரும்புறதே
1: இல்லை.
0: ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையிலே இவனுக்குள்ள ஊற்று எணைஞ்சிருச்சு,
1: சுரந்துருச்சு.
0: இன்னைக்கு முழுசும் சும்மாவே ஆடுவானுங்க. இதுல நிறைய வந்துருச்சுன்னா இவனை கிட்ட நெருங்க முடியுமா?
1: முடியாது. இல்ல,
0: இன்னைக்கு முழுசும் எப்படித்தான் இருக்க போறான்? தகுதி இருக்கிறதுனாலயா நான் தகதகன் இருக்கிறேன்?
1: இல்லை,
0: தேவன் செய்யற உதவினாலதான் இந்த
1: தகதகன் இருக்கு.
0: ஆபிரகாம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சாப்டர் 12ல. ஆனா 13ல பார்த்தா பிகினிங்க சும்மா
1: தகதக
0: அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில்
1: வந்தார்கள்.
0: ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடமையும் பொண்ணுமான ஆசிகளை உடைய
1: சீமானாய் இருந்தார்.
0: அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும்
1: தான் முதன் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்.
0: அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். 12வது அதிகாரத்தில் ஃபுல் ஆஃப் கயாஸ், எல்லாத்தையும் ஒரே குழப்பமும் சஞ்சலமும் தவிப்புமா இருந்துச்சு. புதிய துவக்கமா? தேவன் நமக்கு செய்கிற உதவினால வருகிற புதிய துவக்கம். ஐயோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேனே, இனிமே நான் மோகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கில்டி கான்சியஸோட இருக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? நீங்க செஞ்ச மிஸ்டேக் கூட உங்க காலிங் பெருசு.
1: ஹல்லேலூயா.
0: தடுமாறுற ஆளுன்னு தெரிஞ்சுதான் கையில பிடிச்சாரு. ஐயோ ஐயோ, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அவனை நான் முன்னாடி நான் தெரிஞ்சு கொண்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுதான்டா
1: உன்னை
0: சூஸ் பண்ண.
1: புரிஞ்சுக்கோ,
0: உனக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. என் உதவி இருந்தா தான் இந்த காலிங்க நிறைவேற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இந்த காரியத்தை நான் அனுமதிக்கல. நீ உணர்வடையணும், இன்னும் அதிகமா என்ன சார்ந்து கொள்ளணும். என்ன சார்ந்து கொள்ளணும்னா எப்படிப்பட்ட சோறு வரும் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அர்ப்பணி, இன்னும் அதிகமா என்னோட ஒட்டிக்கோ, இன்னும் அதிகமா என்ன சார்ந்து கொள்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் இந்த புதிய துவக்கம், a series of new beginnings. பன்னெண்டாவது அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்போ 14வது அதிகாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யோ, ராஜாக்களால் பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லையா?
0: நம்மனால தான்டா ராஜாக்களை என்ன செய்யறாங்க,
1: பிழைக்கிறாங்க.
0: ராஜாக்களோட உதவி நமக்கு தேவையே
1: இல்லை.
0: இல்லை, ராஜாக்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மளை
1: ஆசீர்வதிச்சிருக்கேன். ஹல்லேலூயா.
0: ராஜா என்ன நம்மளோட பெரியால? எப்படியா ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி பயங்கர தக தக தக தகன்னு இருக்கிறாரு? 13வது அதிகாரத்துல தேவன் கொடுத்த புதிய துவக்கம்.
1: ஆமென்.
0: மனுஷனுக்கு ஊற்று பாருங்க, அப்படியே கத கத கத கதன்னு புதுசு புதுசா சுரக்குதா? அதுல கற்றுக்கொண்ட பாடம் ஆளை எப்படி மாத்திருச்சு?
1: தக தக தக.
0: விரும்பின 318 பேரை வச்சுக்கிட்டு ராஜாக்களுக்கு உதவி செய்ய போறதுன்றது லேசான விஷயமா?
1: இல்லை.
0: யாருக்காவது அந்த துணிச்சல் வருமா?
1: வராது.
0: ஆனா கொஞ்ச பேரை, நான் வீட்டில இருந்தே தன் கை படிந்தவர்களாகிய கொஞ்ச பேரை அழைச்சிட்டு போய் எத்தனை ராஜாக்களை முறியெடுக்கிறாரு?
1: 5
0: 5 ராஜாக்களை முறியடிச்சு. திரும்பி வர்றார். சோ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள்?
1: ஆபிரகாம்.
0: 318 பேருக்கு உள்ள ஒரு டீம் லீடரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். அவர்கள்லாம் படைத்தலைவர்கள், இவர்கள்லாம் டீம் லீடர். யாரு? ஆபிரகாம் யாரு? டீம் லீடர். ஆனா அவங்கெல்லாம் யாரு? அவங்க வந்து ஒரு படைக்கே
1: அரசர்,
0: படைத்தலைவர்கள், படைய வச்சிருக்கிற அரசர்களுக்கு ஒரு டீம் லீடர் பிளஸிங்கா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: ரீசன் என்னன்னா, அந்த மனுஷன் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஹல்லேலூயா.
0: சோ நம்முடைய வீட்டிலிருந்து பொங்குற கர்த்தருடைய நிறைவுகளுக்கு ராஜாக்களை வாழ வைக்கிற வலிமை உண்டு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆரம்பத்துல அந்த காலிங்க கொஞ்சம் சரியான விதத்துல கிரகிக்க முடியாத ஆபிரகாம் எகிப்துக்கு போனா என்ன மாதிரி, நமக்கு இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சில நன்மைகளும் கிடைக்கும், நம்மளும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆரம்பத்துல இருந்துச்சு. அதனால நாரி போக வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செஞ்சு காப்பாத்திட்டார். அதனால கம்ப்ளீட்டா இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். இப்ப இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு என்ன செய்யறாங்க?
1: வர்றாங்க,
0: வர்றாங்க. அப்ப 20
1: சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார்.
0: அதற்கு ஆபிரகாம்
1: சோதோமின் ராஜாவை பார்த்து,
0: ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
1: நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
1: என் கையை உயர்த்துகிறேன்.
0: ஆமென் சொன்ன.
1: ஆமென்.
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது இருக்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றால தான் முடியும்.
1: ஆமென்.
0: சாதாரண காரியம் இல்லை. ஆபிரகாம் மூலமா அவங்களுக்கு உண்டான நன்மை பெரிய நன்மை. இவ்வளவு பெரிய அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அந்த ராஜாக்களிடமிருந்து எதையுமே வாங்க விருப்பம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஐயா ஏன் இவ்வளவு தகதகன்னு இருக்கிறாரு? உள்ள சுரந்த அந்த கதகதங்கிற ஊற்று. அவ்வளவு பெரிய தவறு செஞ்ச பிறகும் தேவன் தந்த ஒரு புதிய துவக்கம் மனுஷன் இப்படி மாத்திருச்சு. இந்த ராஜாக்களை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்னதான் தோணும்? ஏதாவது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்களா?
1: ஒரு பொற்காசை தரமாட்டாங்களா?
0: அந்த காலத்துல ராஜாக்களை சந்திக்கிற யாரும் வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது, திரும்ப
1: வர முடியாது, பொற்கிழியோடு தான் வருவார்.
0: ராஜா வந்து 5 கொடுத்து அனுப்புவாரு. ராஜாட்ட 10 நிக்க முடியுமா?
1: இல்லை.
0: அப்படியே 10 கொடுத்தாலும் ராஜாவுக்கு அழகாது?
1: இல்லை.
0: அது மரியாதையா இருக்குமா?
1: இருக்காது.
0: வாங்குறவன் எனக்கு 100 போகுது ராஜா அப்படின்னு கேட்டா ராஜா என்ன சொல்ல, அடே உனக்கு போதும், எனக்கு அது தகுதி இல்லை.
1: எஸ்,
0: அதனால என் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு
1: கொடுப்பேன்.
0: இப்படிதான் ராஜா பேசுவான்.
1: எஸ்,
0: என்னடா வேணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யறேன்
1: தருகிறேன்.
0: இதுதான் ராஜாவோட சுபாவம்.
1: ஆமென்.
0: அங்கேயும் பாருங்க, அந்த ராஜாவோட சுபாவம் பாருங்க, ஜனங்களை கொடுத்துரு எல்லாத்தையும் வச்சுக்க.
1: எஸ்
0: இந்த ராஜாக்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. இது ராஜாக்களுக்கே உரிய மனசு. அந்த மாதிரி பெரிய மனசோட ராஜா பேசுறாரு. சாதாரண ஆள் தான் மயங்கியிருப்பான். இப்ப ஆபிரகாம் தான் ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அதனால இவ்வளவு தாராளமா ஏராளமா ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு ராஜாக்கள் சொல்லியும் அது மேல ஒரு கடுகளவு கூட ஆபிரகாமுக்கு ஒரு நாட்டம்
1: வரவே இல்லை. ஹல்லேலூயா.
0: நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ராஜா நமக்கு அள்ளி கொடுக்கிற ராஜாவை பார்த்தோம். ராஜாட்ட கையேந்த ஒருத்தனுக்கு மனசு வரலன்னா அவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
1: எஸ். ஹல்லேலூயா.
0: தனக்கு அள்ளி இறைக்க விரும்புகிற ஒரு ராஜாவை பார்த்த உடனே அப்படியே கை ஒரு மாதிரி துருதுருன்னு வந்து ஐயா போடுங்க அப்படின்னு கைய அப்படி ஏந்தனுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வராம இருக்குன்னா அவன் கை வேற ஆங்கிள் வேலை
1: செய்யுது.
0: எந்த ஆங்கிள் வேலை செய்யுது? ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும்
1: உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: தர்றேன்னு சொன்னவன கையை இப்படி போல.
1: ஹல்லேலூயா.
0: தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க நல்லாவே தாங்க அப்படின்னு
1: கேட்கல. ஹல்லேலூயா.
0: கை இப்படி மேல உயர்த்திட்டு
1: தொடும்
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத இருக்கணும்னா அது ஊற்றுனாலதான் முடியும்.
1: ஆமென்.
0: பழைய எகிப்தின் ராஜா முன்னாடி நின்ன ஆபிரகாம் எங்க? இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆபிரகாம் பாடம் பாருங்க. ஆபிரகாம் அடியோட மாத்திட்டு இனிமே எங்கும் கையேந்த மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு போச்சு கையேந்துறது இல்லை கையை உயர்த்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு.
1: ஆமென்.
0: இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆதியாகமம் 12 கையேந்தினாரு, ஆதியாகமம் 14 கைய
1: உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.
0: தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கையேந்தாது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஏதாவது தாங்கன்னு சொல்ல என்ன செய்யாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தும் கையேந்துவீங்க அப்படின்னா உங்க காலிங்கோட பிரம்மாண்டத்தை இன்னும் நீங்க சரியான விதத்துல கிரகிக்கலன்னு அர்த்தம்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும் எனக்கு யாரு எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யார்ட்டையாவது யாசிக்கிறதுக்கு ஓடுவீங்க அப்படின்னா இன்னும் காலிங்கோட பிரம்மாண்டத்தை நீங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கல. கொரோனா ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை பார்க்காத, ஊழியத்தை கொடுத்தவரை பாரு அப்படின்னு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஊழியத்துக்கு யாரா கொடுப்பா? அப்படி இல்ல, நாம அள்ளி இறக்க வேண்டியது. இன்னைக்கு காலையில என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்ட ஆண்டவரே. I am here to bless my people.
1: ஆமென்.
0: ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள ஊற்றெடுக்கிற ஆண்டவருடைய நிறைவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஜனங்களை பிளஸ் பண்றப்போ
1: நான்
0: யார பாக்குறேன்?
1: கொடுத்தவரை,
0: ஊழியத்தை கொடுத்தவரை பாக்குறேன்.
1: ஆமே.
0: ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை நான் என்ன செய்யல,
1: பார்க்கல.
0: ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, கொடுக்கிற ராஜாவை பார்க்கல. தனக்கு ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான வெற்றியை கொடுத்த தேவனை பார்க்கிறாரு.
1: எஸ்.
0: தன்னை அழைச்ச தேவனை பார்க்கிறாரு, தன்னை ஆசீர்வதிச்ச தேவனை பார்க்கிறாரு. அவருக்கு நேரா தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கலங்கவே கலங்காதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறாரு.
1: எஸ்.
0: எவ்வளவு அதிகமா அவருக்கு நேர கையை உயர்த்துறோமோ அவ்வளவு அதிகமா யாராவது நமக்கு தருவாங்கன்னு இல்ல.
1: எஸ்.
0: அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்குள்ள பொங்கும்.
1: ஆமென்.
0: நான் எதுக்கு கையை உயர்த்துறேன்னா, ஏதாவது எனக்கு தாங்கன்றதுக்காக நான் கையை உயர்த்தல. பிறருக்கு கொடுக்க தேவையான, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவையான உங்களுடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே.
1: அதான் ஒரு ராஜா அறிக்கையிட்டாரா, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம், என்னுடைய தங்க காசெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நான் யானை மேல வருவேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே எல்லா மக்களும் கூடி இருக்கிறப்ப, ராஜா தனக்குள்ள இருக்கிற எல்லா காசுகளையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, எல்லாத்தையும் தனக்கு சேர்த்துக்கிட்டு சிலர் வீட்டில் போய் வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப, இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இந்த யானை பதறி அப்படியே குலுங்குச்சு பாருங்களேன். இந்த ராஜா அப்படியே கீழே விழறப்ப, யாராவது ஒருத்தர் ராஜாவை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறாரு, ஒருத்தம் கூட காப்பாத்தல. எல்லாருடைய நோக்கமும் அவர் போட்ட காசு, ஆனா ஒருத்தம் மட்டும் பார்த்துட்டான் போய் ராஜாவை அப்படியே கீழே விழாம அப்படியே பிடிச்ச உடனே மெச்சுக்கிட்டு ராஜா கேட்டாராண்டே, எல்லாரும் என் காசு மேலேயும் நோக்கமா இருந்தாங்க, ஆனா என்னை காப்பாத்து நீ வந்து உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா, ராஜாவே என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அதுவே போதும், நீங்களே போதும், உங்க காசு வேணாம், நான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதும் அப்படின்ட்டார்.

0: ஸோ கையேந்திரப்ப கையேந்திரப்ப நமக்குள்ள எதுவும் ஊற்றெடுக்காது,
1: ஊற்றெடுக்காது.
0: ஆனால் தேவனுக்கு நேரம் கையை உயர்த்துறப்ப தான் உள்ள இருக்கிற ஊற்று பொங்குது. நம்ம எல்லாம் பொங்கு உள்ள, அதாவது மனுஷங்க செய்கிற மனுஷரை சார்ந்து நாம பிழைக்கிறவங்க இல்ல, தேவனை சார்ந்து வாழ்றவன். சமயத்துல சொன்னார் அந்த வார்த்தை ஆண்டவர்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப கையை உயர்த்துறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: உங்களே சார்ந்து,
0: நான் உங்களே சார்ந்து இருக்கிறேன்ப்பா. அப்ப சொல்லுவாங்க கையை உயர்த்திட்டேன்ப்பா அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா ஆண்டவரே கையை உயர்த்திட்டோம்ப்பா, கையை உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லி கையை உயர்த்திடுவாங்க. கையை உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.

கையேந்திரமே இல்லப்பா உண்மை நோக்கி.

0: அப்படி தலையில அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏண்டா இப்படிலாம் அல்பத்தனமா நீ யோசிச்ச, உனக்கெல்லாம் இது அழகாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படிலாம் நீ வந்துட்டு
1: கேட்க
0: விரும்புறது கேட்கலாமா அப்படி போய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி பேர்டனை வந்து நான் ஷேர் பண்றது குறிச்சு நான் அதை நான் தவற நான் போதிக்கல, தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, தரிசனத்தை சொல்றதுல வந்து எந்த விதமான தவறும்
1: இல்லை
0: இல்லை. ஆனால் நீ எனக்கு இதை செய்யணும்னு நிர்பந்திக்கிறது கூடாது. விஷனை சொல்றப்ப யாருடைய உள்ளத்துல ஏவணுமோ அவங்க உள்ளத்துல ஏவி தேவன் எல்லா தேவைகளும் என்ன செய்வார்,
1: சந்திப்பார்
0: சந்திப்பார். மோசே ஆசிரியப்பு கூடாரத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறப்போ அதுக்கு செய்யணுங்கிற ஏவுதலை யார் யாருக்குள்ள தேவன் தந்தாரோ அவங்க எல்லாம் வந்து தாராளமாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஸோ விஷனை ஷேர் பண்ணி அதனால ஜனங்களை கொடுக்கும்படி தேவன் ஏவுற காரியம் வேற, நம்மளா போய் தூண்டக்கூடாது, நம்மளுடைய இயலாமைகளை சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
1: தூண்டக்கூடாது.
0: ஒரு பஞ்ச பாட்டு பாடி ஒரு பரிதாபத்தை சம்பாதிச்சு ஒரு இரக்கத்தை சம்பாதிச்சு தராதவனையும் தர வச்சிடக்கூடாது. தேவன் ஏவுவாராக, தேவன் யாருடைய உள்ளத்துல பேசுறாரோ அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே வந்து என்ன செய்வார்களாக, செய்வார்களாக. ஆமென்,
1: ஆமென்.
0: அதனால ஒரு ஒரு ஒரு ஊற்று அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து கையெழுந்து கூடாதுன்றத தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: நம்ம பலவீனமான நேரங்களில் ஒரு முறை ஒரு டாக் ஷோல அப்பாட்ட நான் கேட்டேன், இந்த இந்த பாயிண்ட்டே வச்சு கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர், எங்கள் லெவலுக்கு எத்தனை பேர் தெரியுது, உங்கள் லெவலுக்கு எவ்வளோ அதிகமான பேர் இருக்கிறாங்கப்பா. ஏதாவது ஒரு நீடு வர்றப்போ அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற சோதனை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப வேடிக்கையா அவங்க வழக்கமான பாணியில் அந்த தலையை தடவிட்டு வரத்தான் செஞ்சிருக்கு அப்பப்ப நல்ல நான் கேட்கல அப்படின்னா அண்டவரே இந்த ஆபிரகாமோட மைண்ட் செட் எங்களுக்கு உண்டாவதாக. ராஜாவே பார்த்து நல்லா இருக்கு கத்தரால போஷிக்கப்படுகிற ஊற்றுகள் யாரிடத்துல எதையும் யாசிப்பது
1: இல்லை.
0: அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது நிறைவு உள்ளுக்குள்ள ஊற்று பொங்குறப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த மண்டலத்துல போய் சஞ்சரிக்கிறது சாதாரண விஷயமே
1: அல்ல.
0: மனுஷனா இருக்கிற நமக்கு அது முடியாது, நம்ம எல்லாம் சபல புத்திக்காரங்க.
1: ஆமென்.
0: ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை என்ன செஞ்சிடும், போய் நீன்ற நமக்கு ஏதாவது ஏதாவது ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ஆண்டவருடைய ஊற்று நமக்குள்ள பொங்குறப்பதான் இந்த மாதிரி ராயலான ரயல்முக்குள்ள நாம சஞ்சரிக்க முடியுது. நாகமான் எவ்வளவு பெரிய படைத்தலைவன், அவ்வளவு பெரிய நன்மையை தீர்க்கதரிசி எலிசா மூலமா பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்கிறான், வருந்துதல் பண்ணியும்
1: தட்டுதல் பண்ணி
0: எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம், யாருக்கு செஞ்சிருக்கிறோம், ஒரு ஒரு தேசத்தினுடைய ஆர்மி சீஃபுக்கு செஞ்சிருக்கிறோம், ஒரு பெரிய ஆளை முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்கிறான், இவன் அவரோட பெரிய ஆளா இருந்து பிளஸ் பண்ணி போயிட்டு வாங்கப்பா. நல்லா இரு சாமி, யாசிக்கல. ஏன்னா தீர்க்க தரிசி எலிசா தேவனால போஷிக்கப்பட்டவன், தேவனால போஷிக்கப்படுகிற அனுபவத்துல வளர்றவன் யாற்றையும் போய் எதையும் யாசிக்கிறது
1: இல்லை.
0: இல்லை, தேவனால போஷிக்கப்படுகிற பாத்திரம் யாரிடத்துல எதையும் போய் யாசிக்கிறங்கிற அவசியம் அவனுக்கு
1: இல்லை.
0: இல்ல, கைய உயர்த்திட்டு அமைதியா இருப்பான். காகத்தை கொண்டு போஷிச்சா போஷிப்பார், சாரி பார்த்து விதவையை கொண்டு போஷிப்பார், யார கொண்டு போஷிக்கணுமோ அவர் போஷிக்கட்டும், ஆனா நான் யாற்றையும் போய் என்ன செய்ய மாட்டேன், யாசிக்க மாட்டேன். அப்ப ஊற்றுகள் யாரால போஷிக்கப்படுது, தேவனால் போஷிக்கப்படும்.
1: ஊற்றுகள்
0: கையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறது.
1: ஹல்லேலூயா.
0: என்ன செய்யறது? கைய
1: உயர்த்தி
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான

0: கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்,
1: உயர்த்துகிறேன்,
2: உயர்த்துகிறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா கேயாசி என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் யோசிச்சான் பாருங்க, என்ன செஞ்ச, கொஞ்சம் யோசிச்சான், யாசிச்சுட்டான் போய். அந்த சின்ன யோசனை தான் என்ன பண்ணுது, எல்லாரும்
1: யாசிக்க வைத்து விடுகிறது.
0: சிலர்ட்டு போய் நாம ஏன் யாசிச்சோம் அப்படின்னா,
1: கொஞ்சம்
0: யோசிச்சு பார்த்தோம்,
1: ஐயோ என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு யாசிச்சுட்டேன்,
0: ஐயோ எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, பஞ்சத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாம யோசிச்சோம், ஆட்டோமேட்டிக்கா கையை போய் என்ன செஞ்சிடும்,
1: யாசிச்சிடும்.
0: அதுக்கு பதிலா சொல்லணும், தேசமெங்கும்

இந்த காலையில கைய உயர்த்தி யாற்ற கையெந்தனுங்கிற ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு மனசுல, அவங்கள்ட்ட போலாமா, அவங்கள்ட்ட போய் இந்த உதவி என்ன செய்யலாமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை மைண்ட்ல ஓடுதுல காலையில. அந்த அந்த யோசிக்கிறதுனால தான் அவங்கள்ட்ட போய் யாசிக்கணுங்கிற அந்த அந்த மனோபாவம் நம்முடைய பலவீனம். ஓகே, அன்று சொல்றாரு கொஞ்சம் உன் கையை எனக்கு நேரம் என்ன செய்வியா உயர்த்துவியா. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மை போஷிப்பார். நான் யார்ட்டையும் போய் யாசிக்க மாட்டேன், யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவங்கள கொண்டு இந்த நாளில் எங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் போஷிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திராண்டவர். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களை போஷிக்கிறவர். ஊழியத்துக்கு கொடுக்குறவங்கள இல்லை, ஊழியத்தை கொடுத்த உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறப்ப எங்கேயும் போய் எங்களை கையேந்த விட மாட்டீங்க. உங்களுடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கட்டும். ராஜாக்களை போஷிக்கிற, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காலிங் எங்களுக்கு தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் கூட மிஸ்டேக் பண்ணவர் தான், நாங்களும் கூட மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆண்டவர் எங்கள் மேலே இருக்கிற அழைப்பினுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் போதுமான அளவு கிரகிக்காமல் சில நேரங்களில் தடுமாறிடுறோம், தவறிடுறோம். ஆனாலும் நாங்கள் நாரி போகாமல் எங்களுக்கு புதிய துவக்கங்களை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நன்றி. எகிப்தின் ராஜாவுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற, அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற. எவ்வளோ பெரிய மாற்றம் ஆண்டவர், ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சா தான் இந்த மாற்றமே எங்களுக்கு வர. ஆண்டவர் இந்த காரியத்தன்னைக்கு எங்களோட பேசினதுக்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து இடைபெடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: பவுல் விசுவாச அறிக்கையிட்டு வெற்றி வாழ்வை சுதந்திரிக்கிறார். ரோமையர் 8:30 முதல் 39 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்கிறோம். சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் தான் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிறது ஏதோ சபையினுடைய சட்டத்திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கிறது அல்ல. பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறி வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திர மண்டலத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நாம் மனிதனுடைய உள்ள இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். மனிதனால் மாற்ற முடியாது, மனிதனுடைய அறிவினால் மாற்ற முடியாது, மனித ஞானத்தினால் மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியத்தை அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வருவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவசியம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அவசியம், அதை தியானிப்பது அவசியம், அதில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அப்படியே செய்வது அவசியம். ஏனென்றால் அதை செய்யும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது, அது நம்மை மாற்றுகிறது. அதை சொல்லுகிறதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் கொஞ்ச நாள்ல நமக்குள்ளேயே பார்ப்போம் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாமே காண்போம். 91 சங்கீதம் முதல்ல இருந்து வாசிக்கப் போகிறேன். இன்றைக்கு 8, 9, 10 வசனங்களை நாம் கவனிக்கப் போகிறோம். போன வாரம் 7 வசனத்தை படித்தோம். எல்லாவற்றையுமே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் ராமன் சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. போன வாரம் அதை பார்த்தோம். அநேகர் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஊரெல்லாம் நாசமோசங்கள் நடக்கிறது, ஊரெல்லாம் பொல்லாத கொடிய நோய்களும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளும் நடைபெறுகின்றது பலருக்கு, ஆனால் எனக்கு அது நடைபெறாது என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுனால அங்கே ஊர் உலகத்தில் நடக்கிறது பலவிதமான தீமைகள், நாசமோசங்கள், அழிவுகள், நோய்கள், இவைகள் எல்லாம் அங்கே நடக்குது, நமக்கு அது வராது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆகையால் தான் இதை இராணுவ வீரர்களின் சங்கீதம் என்று அழைப்பது கூட உண்டு. ஏனென்றால் ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? இராணுவ வீரன் ஒருவன் இருந்தான், யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மீது ஒரு குண்டு படுகிறது. குண்டு பட்டவுடன் அந்த குண்டினால் தாக்கப்பட்டு அவன் விழுந்து எழுந்து பார்க்கும் போது அவனுடைய பாக்கெட்ல வைத்திருந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த குண்டு பாஞ்சிருக்குது, அதனால நெஞ்சுக்குள்ள பாயல. எடுத்து பார்த்தா நாம் வேதத்தை திறந்து பார்த்தா புதிய ஏற்பாடு திறந்து பார்த்தா அதுல சங்கீதமும் இருக்குது. அந்த சங்கீதத்துல 91 சங்கீதத்துல 7 வசனத்துக்குள்ள அந்த குண்டு இருந்துச்சான். இதை ரொம்ப நாளா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உண்மையா இருக்க கூடாது? கர்த்தர் அற்புதவிதமாய் காக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நம்புகிறேன். எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், அற்புதவிதமாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த வசனம் 7 வசனம், ஏதோ ஊர் உலகத்தில் எல்லாம் நாசமோசங்கள், அழிவு, வியாதி, நோய்கள் நடக்குது, ஆனா உனக்கு அதை அணுகாது என்று அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? உன்னை எதிர்த்து வரும் சக்திகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டு உன்னை எதிர்க்க அனுப்பப்பட்ட சக்திகள், அது மனிதர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருமாய் விழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது ஏதோ ஊர் உலகத்தில் நடக்கிற அழிவையும் நாசமோசத்தையும்
1: சொல்லி அது உனக்கு வராதுன்னு சொல்லல. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்று சொல்லுகிறது. உங்களை எதிர்த்து வருகிற சக்திகள், உங்களை நாசமாக்க வேண்டும் என்று, அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுவார்களாம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? மோசே இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதம் எல்லாம் தாவீதால் எழுதப்படவில்லை. 90 சங்கீதம் மோசே எழுதினது தான். 91 சங்கீதம் மோசே எழுதினது. நான் அநேக வருஷங்களாக இந்த சங்கீதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்டுகொண்டது என்ன, இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கண்டுகொண்டது என்ன, இதை படிக்க படிக்க மோசேயும் அவருடைய அனுபவத்தையும் படித்து விட்டு இதை படித்தால் இன்னும் நன்றாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஏன்னா அவர் தானே எழுதினார். அவருடைய அனுபவங்கள், அவர் அனுபவித்த காரியங்கள், அவைகளை பின்னணியாக கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நடந்த அற்புதங்களையும் கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படியாக செய்கிறார். ஆகையால் மோசேயினுடைய அனுபவத்தை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், கணக்கில் எடுக்காமல் இந்த சங்கீதத்தை விவரமாக வியாக்கியானம் சரியாக பண்ண முடியாது. மோசேயினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது அவருடைய சங்கீதம், அவருடைய வார்த்தை. நான் போன வாரத்தில் வாசித்தேன் உபாகமத்திலே, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10000 பேரையும், இதே பாஷை இதே மாதிரி சொல்றார். 1000 பேர் உன் பக்கத்தில், 10000 பேர் உன் வலதுபுறத்தில் சொன்னது போல. போன வாரத்தில் வாசித்தோம், ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் ஓட்டுவது எப்படி? எப்படி நம்முடைய மக்கள் ஒருவன் 1000 பேரை தீர்த்து கட்டுறான், இன்னொருத்தன் 10000 பேரை தீர்த்து கட்டுறான், எப்படி இவ்வளவு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி கிடைக்கிறதாம்? அவர்களுடைய கண்மலை, அவர்களுடைய அவர்களை ஏவி விடுகிற அந்த பிசாசு, அவர்களுடைய அவர்கள் நம்பி இருக்கிற தெய்வங்கள் அவர்களை கைவிடுகிறது. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவரோ, நம்முடைய கண்மலையோ வித்தியாசமானவர் என்று சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது 1000 10000 பேர் என்கிற அந்த மொழியை உபயோகப்படுத்துகிற வேளையிலே விரோதிகளை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பல விரோதிகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. பல ஜாதிகள், தேசங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களை நசுக்கி விடலாம், அழித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று எண்ணினார்கள். பார்வோனே எண்ணினான், ஒரு ஆண் குழந்தையும் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நசுக்க நினைத்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் 1000 பேராகவும், அவர்கள் வலதுபுறத்தில் 10000 பேராகவும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியம் இவர்களை அணுகவில்லை. அதைத்தான் சொல்கிறார் மோசே, அதை தான் சொல்றார். இன்றைக்கும் இந்த பூலோகத்திலே நாம் ஒரு கொடூரமான பூலோகத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்த உலகம், எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. பிசாசு பகையையும் விரோதத்தையும் பலவிதமான பொறாமைகளையும் உண்டு பண்ணி ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய மக்களாகிய நீங்கள் வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிர்த்து வருகிறவர்கள் விழுவார்கள், எதிர்த்து வருகிற சக்திகள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் அந்த அவர்கள் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காது, அந்த அழிவு நமக்கு நேரிடாது என்கிற அர்த்தத்திலே தான் அது சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே அர்த்தமாகிறது. எப்படி அவர்கள் அழிந்து போவார்கள்? 4 விதத்தில் அழிந்து போவார்கள் என்று சொல்கிறார். மோசேயினுடைய அனுபவத்தை வாசிக்கும் போதும் நாம் பார்க்கலாம், அநேக நேரம் தேவன் வந்து நேராக வந்து ஒன்றும் பெரிய அவரே ஒரு கோலை வந்து எடுத்துட்டு வந்து அடிச்சு ஒழிக்கல. அவங்கள எப்படி அழிந்து போனார்கள்? இவர்களை எதிர்த்து வந்தவர்கள் அநேக நேரத்திலே சாதாரண காரியங்களால் அழிந்து போனார்கள். என்ன காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகள் மத்தியில் தாக்கி பிடிக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அழிந்து போவார்கள். இவைகளின் மத்தியில் நிற்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஆனால் அது உன்னை அணுகாது. எது? அந்த தீமைகள், அந்த நாசமோசங்கள், அவர்கள் எண்ணின அழிவு, அவர்கள் திட்டமிட்ட அந்த தீமை உங்களுக்கு நேரிடாது என்று அவர் சொல்லுகிறார். சாதாரண காரியங்கள் அவர்களை வந்து அழித்து போடுகிறது. ஆனால் நாமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் அழித்தார் என்று. அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னால பொறுத்து பார்க்கிறார், அவர்கள் திருந்துவார்களா என்று பார்க்கிறார். ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல, அழிக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்களா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கிறார். நினைவே சொன்னேன், எப்படி அந்த பட்டணத்தில் போய் யோனா பிரசங்கித்த போது அழிவு வரப்போறது வரப்போறதுன்னு பிரசங்கம் பண்ணான். ஏன்னா ஆண்டவரே தான் சொன்னார், போய் பிரசங்கம் பண்ணேன் அழிவு கொண்டு வர போறேன். கடைசியில் அழிவே வரல, ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் சீர்பொருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அழிக்கவில்லை, ஆண்டவர் அழிக்க பார்த்து கொண்டில்லை ஜனங்களை. ஆனால் ஜனங்கள் சில நேரத்தில் அழிந்து போகிறார்கள். ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசினுடைய டீம்ல சேர்றதுனால, பிசாசினுடைய கிரியைகளை செய்கிறதுனால, பிசாசோட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறபடியினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தவர்களை ஏன் ஆண்டவர் அழித்து போட்டார்? அவன் ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? ஏன் அவர்களை அழித்து போட்டார்? ஏன் அழித்து போட்டார் என்றார், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக. அவர்கள் மூலமாக மேசியா வர வேண்டும், அவர்கள் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று வைத்திருந்தபடினாலே அவர்களை எதிர்த்தவர்கள் ஆண்டவரையே எதிர்த்தவர்களாகிறார்கள். ஆகையால் தான் அவர்களை அழித்து போடுகிறார். பொறுத்து பார்க்கிறார், கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்து போடுகிறார். கடைசி காலத்திலேயும் நியாய தீர்ப்பு நாளில் அப்படிதான் நடக்கப் போகிறது. நான் சொன்னேன், நரகத்தை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படியா நல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை மக்களை பிடிச்சி தள்ளுறதுக்குன்னு வைத்திருக்கலாமா? நான் சொன்னேன், நரகம் நமக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அக்கினிக்கடல் மக்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. வேதமே சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார், இயேசுவுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை என்ன, அந்த அக்கினிக்கடல் நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் ராமன் சொல்லுவோம், உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, வெளியில் இருக்கிற பாவிக்காக அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம், அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம், ஒருவராவது அக்னிக் கடல்ல தள்ளப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். மக்களுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா பிசாசின் பக்கத்துல தான் நிற்பேன், பிசாசை தான் நான் பின்பற்றுவேன்றவங்க பிசாசு போற இடத்துக்கு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. கடைசியில தொடர்ந்து பார்ப்போம், எட்டாம் வசனம், ஏழாம் வசனத்திலிருந்து வாசி, உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மை எதிர்த்து சக்திகள் கிரியை செய்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், நம்ம எதிர்க்கும் சக்திகள் அநேகம் இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை சரியா செய்ய வேணும். அது என்ன? நாம் கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்க வேண்டும். அவருடைய அடைக்கலத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக நாம் தங்க வேண்டும். அவருடைய மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும். உன்னதமான அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய் என்றால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், பெர்மனன்ட் பிளேஸ் டு டுவெல். எதோ போய் அப்பப்ப தேவையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு வர்றதில்லை. உனக்கு தாபரமாக கொண்டாய் என்றால் எப்போதுமே நீ தங்கி இருக்கிற இடமாக கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இதனாலதான் இந்த சங்கீதம் சிலருக்கு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அவர்கள் தேவை வரும்போது ஜனங்கள் அநேகர் ஆண்டவரத்தில் ஓடி வருவார்கள். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரத்தில் ஓடி வாருங்க, ஐயோன்னுவாங்க. ஆண்டவரே என்ன காப்பாத்தும், ஆண்டவரே என்ன சுகமாக்கும், ஆண்டவரே என்ன இப்படி பண்ணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியம் என்று ஆபத்து நேரத்தில் ஓடி வருவார்கள். மற்ற நேரத்தில் அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்க மாட்டார்கள், அந்த மறைவிடத்திலே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள், அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆவிக்குரிய காரியமே ஞாபகம் வருது, கோயில் தான் ஞாபகம் வருது. சில ஆட்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு, சிலரை பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு. ஏன்னா அப்போதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு, கோயிலை பார்க்கறது பிரச்சனைனா தான் ஆண்டவரை தேடுறது. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த 91வது சங்கீதம் வேலை செய்யாது. யாருக்கு இது வேலை செய்ய போகிறது? எப்போதுமே அவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். மறைவிடம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட நாம் தேவனுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலை. மறைவிடம் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய புது வாழ்க்கை, நம்முடைய மறுபிறப்பு, அந்த அனுபவம், அதன் வாழ்க்கை, அதை குறிக்கிறது. அந்த மறைவிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நிழலை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகிறது? அப்பொழுதுதான் உஷ்ணம் படுது, அப்பதான் மழை நம்ம மேல அடிக்குது. அந்த நிழல் அந்த கொடைக்கு கீழாக எப்போதும் இருக்க வேண்டும், அந்த பாதுகாப்பின் கீழாக எப்போதும் தங்க வேண்டும். அவருடைய சிறகு கீழாக, அவருடைய சட்டையின் கீழாக எப்போதும் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும். எப்போதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை, அவருடைய மறைவிடத்தையும் அவருடைய நிழலையும் சட்டையையும் அவருடைய சிறகையும் எப்போதாவது வந்து நேரம் இருக்கும் போறதுல வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிற வாழ்க்கை. எந்த நாளும் எந்த நேரமும் நாம் அந்த நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு வேலை செய்கிறது. 9வது வசனம் ஒரு நிபந்தனை, எல்லாரும் அதை புரிந்து கொள்வோம். நான் சொன்ன மூணு இடத்துல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை சரிசமமா பிரிச்சு, முதல்ல நிபந்தனை, நடுவில் ஒரு நிபந்தனை, அப்புறம் கடைசியில நிபந்தனை, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் சும்மா அப்படியே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யும் என்று யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிரியை செய்யும். யாருக்கு இது கிரியை செய்கிற போறது? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். மோசே அதை அனுபவித்திருக்கிறார். எதை அனுபவித்திருக்கிறார்? அவருடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தின் கீழே தங்குகிற வேளையில, அங்கே நாம் ஜீவிக்கிற நேரத்திலே, அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற நேரத்திலே, அதை விட்டு விலகாமல் இருக்கிற நேரத்திலே, அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அவரே பின்பற்றி செல்கிற நேரத்திலே, எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதை மோசே அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் கஷ்ட நேரத்தில், எதிர்ப்புகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்தில் தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த கொடைக்கு கீழேந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மறைவிடத்திலேருந்து அந்த நேரம் தான் வெளியே போவாங்க. ஏன்னா, ஐயோ எனக்கு நல்ல ஒண்ணுமே சரியா இல்லைங்க, என்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன தாள முடியல, எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், அநேக வருத்தத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகையால் நான் கொஞ்ச நாள் கோயிலுக்கு கூட போகல, கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கல, கொஞ்ச நாள் ஜெபிக்கல, கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வாழவில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஏன்? பிரச்சனை வரும்போது அவர்கள் அந்த விட்டு போய்விடுகிறார்கள், அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரச்சனை வரும்போது எங்க இருக்கணும்? இன்னும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த மறைவிடத்தில், அந்த நிழல்ல நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த விதமான சோதனைகள் நேரிட்டாலும், அந்த நேரத்தில், அந்த சோதனையின் நேரத்தில் தான் இன்னும் ஜாக்கிரதையா நாம் அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறோமா, அந்த பாதுகாப்பின் மறைவிடத்தில் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையின் நேரத்தில், ஐயோ எனக்கு சோதனை ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி அந்த மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தா சோதனை இன்னும் அதிகமாகிறது ஒழிய அது குறைகிறது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை கரெக்டா செய்வோம். பிரச்சனை வர்ற நேரத்தில் தான் இன்னும் நடுவில், அந்த கொடைக்கு நடுவில் போய் நின்னுக்கிறோம். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிற வேளையிலே, நாம் அதிகமாக தாக்கப்படுகிற வேளையிலே தான் நாம் என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாய் அந்த நிழலிலே, அந்த மறைவிடத்தில் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுவாங்க ஜனங்க, பிரச்சனை ரொம்ப அதிகம் தாங்க, இதெல்லாம் முடிட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு வர்றேன், இதெல்லாம் முடிஞ்ச ஆளே, இந்த பிரச்சனை ஆளையே முடிச்சிடும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் அதிகமா வசனத்தை தேடணும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் வசனத்தினிடத்துல வரணும். நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம் என்ன? நம்முடைய கோட்டை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பது தான் நம்முடைய கோட்டை. அதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், நம்முடைய பலத்தினிடம் அதுதான் கோட்டைன்னு சொன்னா. எது அந்த அந்த அரண், அதற்கு பின்னாலே நின்று கொண்டு, பாதுகாப்பான அந்த அரணுக்கு பின்னாலே நின்று கொண்டு எதிரியை தாக்குவதுதான் கோட்டை. எங்கிருந்து நீங்க எதிரியை தாக்க முடியும்? சும்மா போய் வெளியில நின்றுட்டு தாக்க முடியாது, அந்த அரணுக்கு பின்னாலே வந்து நிற்க வேணும். அந்த அரண் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அந்த அரண். அந்த அடைக்கலம் என்ன? அடைக்கலம் புகுவா என்று சொல்லியிருக்குது. எங்க அடைக்கலம் புகுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் அடைக்கலம் புக முடியும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் நேரிடும் போது வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது. ஒன்றும் புது பிரச்சனை இல்லை, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறார். எங்க தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது? வசனத்துல தான் இருக்குது. அப்ப தப்பித்துக் கொள்ளுற வழிக்குள்ள ஓடி வரணும், அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும். வசனத்துக்கு, வசனத்தை நோக்கி, வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை வச்சு, அதிகம் விசுவாசம் வைத்து வசனத்தை நோக்கி வர வேண்டுமே தவிர, வசனத்தை விட்டு ஓடக்கூடாது. தேவனை விட்டு விலக கூடாது. எங்க ஓடி வரணும்? பிரச்சனை அதிக அதிகமாக ஆக இன்னும் வசனத்துக்குள்ளாக நம்பிக்கை வைத்து, இன்னும் வசனத்துக்குள்ளாக வந்து நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த பலத்தின் இடத்தில், அந்த கோட்டைக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் கிரியை செய்கிறது. சில நேரத்தில் நியாயம் 91 சங்கீதத்தை வாசித்து விட்டு அநேகருக்கு பெரிய அதைரியம் தான் ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லியிருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, பாட்டு தான் பாட முடியுது, ஒழிய இதெல்லாம் நடக்குதான்? கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா நடக்காதா? ஆனால் நாமும் என்ன பண்ண வேணும்? அவருடைய அடைக்கலத்திலே அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டு அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். தாபரம் என்று சொன்னால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்குமிடம். அவரை என்னவாய் தெரிந்து கொள்ள வேண்டும்? தங்குமிடமாக. கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இடத்துல? இனிமேல் நான் இங்கேயே தான் தங்கிட போறேன், ஆண்டவருக்குள்ளேயே தான் நான் ஜீவிக்க போறேன், இனிமே என்னுடைய வாழ்க்கை இதிலேதான், இனிமே இயேசுக்குள்ளாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்குள்ளாக தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது, நான் இனி அவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ளாகவே ஜீவிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தங்குமிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தங்குமிடம், வந்து விசிட் பண்ணிட்டு போற இடம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன இடம்? தங்குமிடம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை, நான் தங்குமிடம். எத்தனை பேர் தங்க போறீங்க இதுலயே? ஹல்லேலூயா! இதுலயே தங்கிடணும். இதுக்கு வெளியே போனாதான் வம்பு, இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வம்பே கிடையாது. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அற்புதவிதமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆகையால் பிரச்சனைகள், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம் எங்க இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கே தங்குகிற போது அது உன்னை அணுகாது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க, சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது. கிடையாது, எல்லாரும் சொல்லுவோம், அது உன்னை அணுகாது. வேத வசனம் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதுதான். அப்புறம் அணுகிச்சுனா ஏன் அணுகிச்சுன்னு பார்க்கணும் ஒழிய, சில நேரத்தில் அது அணுகும், சில நேரத்தில் அணுகாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க அது என்னை அணுகாதுன்னு? எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகுது? பின்ன பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்குது. ஆனா ஏன் நேரிடுகிறது? நான் சொல்லுகிறேன் காரியத்தை, நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம். கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா? வேலி அடைச்சிருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா பிசாசை தான் கேட்கணும், அவனுக்கு நல்லா தெரியும் வேலி அடைச்சிருக்கிறான். விசுவாசிகள் நிறைய இடத்துல தெரியறது இல்லை, விசுவாசிகள் நிறைய நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நம்ம சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார், பாதுகாக்கிறார்ன்றது விசுவாசிகள் சில நேரத்தில் நம்புறது இல்ல, பிசாசே நம்புறான். பிசாசு உங்களை பார்த்து, ஐயோ வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் ஒண்ணும் செய்ய முடியலையே, வெளியே தானே நிக்க வேண்டியது பாத்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வந்து விடுறோம் பாருங்க, அப்ப நம்ம சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறார். He draws a circle around us. நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை போட்டு விட்டு பிசாசுக்கு என்ன சொல்றாரு? இந்த வட்டத்துக்குள்ள நீ எந்த காரணத்தை கொண்டும் நுழைய கூடாதுன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றார்? இந்த வட்டத்துல வந்து தங்குன்றாரு, இங்க இருன்றாரு, நீ என்ன அடைக்கலமா ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார், இங்கேயே தங்கிட்டதை விட்டு வெளியே போகாதன்னு சொல்றார். ஆனா கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க, ஹலோ இருக்கிறீங்களா? கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க போறது இல்ல, வட்டம் போட்டுட்டு இங்கேயே தான் இரு, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இன்றைக்கு நீங்க எனக்கு ஆண்டவர் வேணாம், இயேசுவே எனக்கு வேணாம், நான் போறேன்னா ஆண்டவர் பேசாம இருக்கதான் போறார். உங்களை கழுத்தை பிடிச்சி உள்ள உட்கார வைக்க முடியாது. பிசாசை உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை இடலாம், அவனை தடை செய்யலாம். ஆனால் விசுவாசி இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாம தடை செய்யறது இல்லை. ஆண்டவர் வெளியே போகாதன்னு அறிவுரை சொல்றார், வெளியே போகாதன்னு போதிக்கிறார், அவருடைய வழியை காண்பிக்கிறார், இதுதான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறார், இதுல தங்கிடுன்றார். இந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத, இதுலயே இருன்றார். உங்களோட கெஞ்சதான் முடியும், சொல்லதான் முடியும், போதிக்கதான் முடியும், எடுத்து உரைக்கதான் முடியுமோ ஒழிய கழுத்தை பிடிச்சி உள்ள வச்சிருக்க முடியாது. எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். கத்தர் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, உள்ள வந்தாச்சு. வேலியை பற்றி பேசினப்ப சொன்னேன், அந்த வேலியில தொலை போடுறது என்ன? பயம். பயத்தை அனுபவித்தா அந்த வேலையில் என்ன ஆயிடுது? வழி உண்டாயிடுது. பிசாசுக்கு வழி உண்டாயிடு. யோபு எல்லாத்து குறித்தும் பயந்தான், ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் பயப்படல. எல்லாத்து குறித்தும் பயந்தான், செத்துடுமோன்னு. சாவை குறித்து மட்டும்தான் நம்ம பயப்படவில்லை, அதனால தான் சாகல. மீதி எல்லாம் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் வந்தது. சாவை குறித்து பயப்படல, சாவு வரல, மீதி எல்லாம் வந்தது. எதை குறித்தெல்லாம் பயப்படுறோமோ அது நம்ம வந்து பிடிக்குதுன்னு சொன்னேன். பிசாசுக்கு வழி உண்டாகி விடுகிறது, அந்த வட்டத்துக்குள்ள வருகிறதுக்கு நாமே கதவை திறந்து விடுகிறோம் பயத்தின் மூலமாக என்று சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு விதத்துல சொல்லுகிறேன், நாம் உள்ள இருக்கிறோம், அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாமே அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நாம என்ன பண்ணிடுறோம், அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருகிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிறோம். நமக்கு இந்த வட்டத்தின் மேன்மை புரியறதில்லை. இந்த தேவனுடைய நிழல், அவருடைய மறைவிடம், அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் போகிறது என்பது இந்த ஆவிக்குரிய அருமையான சத்தியம் உண்மை. நமக்கு அநேக நேரத்தில் அது மேன்மையா விளங்குகிறது கிடையாது. நாம் எங்க இருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்தானம் நமக்கே விளங்குகிறது இல்லை. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார், வட்டம் போட்டிருக்கிறார், பிசாசுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார், நம்மை தொடக்கூடாது என்று. பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நின்று வாயை பொழுது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு எப்படி இருக்கிறான்? யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு உரு உரு உருட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கம் தான் அவனு, யாரையும் விழுங்குற மாதிரி தெரியல. யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாரையும் விழுங்கிட முடியாது, எல்லாம் வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவன் சுத்தி சுத்தி வர்றான், கெச்சித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் யாரையும் ஒண்ணு திடீர்னு வந்து விழுங்கிட முடியாது. ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆக முடியும்? நிச்சயமாக விழுங்க முடியும். நல்லா சொல்றேன் கவனிங்க. வேலியை குறித்து சொல்லும் போது சொன்ன அந்த வேலி எப்படி பலம் உள்ளதாக நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன். அந்த வேலியினுடைய பலன் என்ன? எப்படி அந்த வேலி ஸ்ட்ராங்கா நமக்காக நிக்குது, எல்லா சக்தியும் தடுத்து நிறுத்துகிறது? விசுவாசம் தான். விசுவாசம் தான் அந்த வேலியை என்ன பண்ணுது? நிக்க வைக்குது. பயம் என்ன பண்ணுது? அந்த வேலிய விழ வைக்குது. விசுவாசத்துல நாம் நிற்கிற வரைக்கும் அந்த வேலி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது, யாரையும் உள்ள விடாது. பயம் பண்ணும்போது, பயம் வரும்போது வேலி விழுந்து விடுகிறது. அதே போலதான் இந்த வட்டமும். இந்த வட்டத்துக்குள்ளே நாம் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்பி அங்கே தங்குகிற வேளையிலே இந்த வட்டத்தை தாண்டி எப்பேற்பட்ட பெரிய பிசாசா இருந்தாலும் சரி உள்ள வரவே முடியாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றோம். பாருங்க, எப்படி வெளியே வர்றோம் நாம இந்த வட்டத்தை விட்டு? உண்மையாகவே ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு வச்சு ஆண்டவர். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா? நம்ம கோடு போட்டு இந்த கோடை தாண்டாதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், சத்தியம். அதனால நல்லா விளக்கணும் இதை. எப்படி அந்த வட்டம் வேலை செய்யுது? எப்படி அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம்? எப்படி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம் நாம்? எப்படின்னு சொல்றேன், ஆண்டவரை நம்பாமல், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியாமல், சந்தேகம், பயம், சோதனை, இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த வட்டத்தை விட்டு நாம வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகிக்கிற வேளையிலே, பயப்படுகிற வேளையிலே, சோதனைக்கு நாம் விழுந்து விடுகிற வேளை. நல்ல கவனிங்க, பிசாசு மூன்று காரியங்களால் ஜனங்களை தொட பார்க்கிறான். மூன்று காரியம் என்ன? ஒன்று சோதனை, இன்னொன்று பயம். சோதனையில் என்ன சொல்றான் சாத்தான்? எல்லாரும் செய்யறாங்களே, நீயும் செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? அதை கேட்டாலே பிசாசு தான் தெரிஞ்சுங்க. அது பிசாசு தான் அப்படி பேசுவான். எப்படி சொல்றான்? அது செய்யறது தப்புன்னு தெரியும், வேதம் நமக்கு தெரியும், வேத வசனம் தெரியும், மனசாட்சி நமக்கு

வந்து காலை எடுத்து வெளியே வச்சிடறோம். அப்புறம் இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் அங்க உலாத்திட்டு இருக்கிறான் காலை கவர்றதுக்காக. என்றைக்கு நாம் அந்த சோதனைக்கு விழுந்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போறோமோ அன்றைக்கே அந்த வட்டத்திலிருந்து வெளியே கால் எடுத்து வைத்து விடுகிறோம். ரெண்டாவது பெரிய காரியம் பிசாசு பண்றது சந்தேகம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சோதனை, ரெண்டாவது சந்தேகம். சந்தேகத்தை எப்படி பிசாசு உண்டாக்குறான், அவர் பார் அவருக்கு அது வேலை செய்யலை, இதெல்லாம் நம்பினார், அதெல்லாம் பொண்ணும் நடக்கல. அந்த பிரசங்கியார பாரு, இந்த விசுவாசிய பாரு, அந்த அம்மாவை பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கு எல்லாம் இது வேலை செய்யல. உனக்கு இது வேலை செய்ய போதா? எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேருக்கு இது வேலை செய்யல, நீ ஆறாவது ஆள், உனக்கும் அப்படியேதான் ஆக போகுது. அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கும் அப்படியேதான் ஆக போகுதுன்னு பிசாசு சொல்லுவான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கான் கண்டிப்பா சொல்லுவான். பிசாசுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வேலை. என்ன சொல்றான், அவங்கள பாரு, இவங்கள பாரு, எல்லாருக்கும் இது நடந்ததா, இதெல்லாம் நம்பி போனாங்க, இதுல இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது நடந்ததா, உனக்கும் அது நடக்காதுங்கிற சங்கீத அந்த அந்த அந்த சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகத்தை உண்டாக்கும் போது சங்கீதத்துக்கு தான் வரணும், சொல்லணும், பிசாசு அது என்னை அணுகாது. அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, நான் ஒன்னும் கர்த்தர் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது எப்படி, நம்ம கர்த்தர் இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு இல்லை, எல்லா வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. எனக்கு ஒன்றுதான் தெரியும், இந்த வசனம் சொல்லுது, அவரை எனக்கு தாவரமாக நான் கொண்டிருந்தேன் என்றால், அந்த வட்டத்துக்குள்ளே நான் தங்கினேன் என்றால், அந்த மறைவிடத்தில் அந்த நிழலிலே அவருடைய சட்டையின் கீழாக சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்தேன் என்றால், அங்கே தங்கினேன் என்றால், அது என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாத என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே இருக்கிறீங்க, என்னமோ நடந்துட்டு போகுது, உங்களுக்கு விளங்கலன்னா விட்டுருங்க, விளங்குற வேத வசனத்தை பார்ப்போம், என்ன நடந்ததுன்னு பரலோகம் போன பிறகு கண்டுபிடிச்சுக்குவோம். இருக்கிற வேத வசனத்தை பிடிக்காம இதை செய்யாம விளங்காத காரியத்தையே போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க சிலர். வேத வசனம் என்ன சொல்லுது, நீ அங்கே தங்கினால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகாது. நடக்குமா நடக்காதா? சந்தேகம், இவங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்க போதா? அமெரிக்காவில் சில பிரசங்கியார்கள் செய்த தவறுகள் சமீபத்தில் பெரிய விளம்பரமெல்லாம் ஆகி இப்படி சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்த போது சொன்னாங்க, பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதனால தான் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லை. ஏங்க என்ன, பாருங்கள் இந்த பிரசங்கியார் அப்படி அந்த நான் சொன்னேன், ஒரு கெட்ட பிரசங்கியார் நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஒரு பிரசங்கியாருக்கும் நூறு நல்ல பிரசங்கியாரை நல்லா காமிக்க முடியும், அதை பிசாசு காமிக்க மாட்டான். ஹலோ, ஒரு கெட்டு போன ஆளை காமிப்பான ஒளிய நூறு பேர் நல்லவர் காமிக்கவே மாட்டான் பிசாசு. பிசாசனுடைய வேலையே என்ன, யார் தோல்விட்டார்கள், யாருக்கு எது நடக்கலன்னு பார்த்தா அவங்களை காமிப்பான், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கல, உனக்கும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்று. சந்தேகம், சந்தேகத்தை கொண்டு பிசாசு நம்மை சோதிக்கிறான் இல்லையா. மூன்றாவது பயம். பயம்னா என்ன, இரவில் நடக்கும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருள் நடமாடும் கொள்ள நோய், இதெல்லாம் பார்க்குறோம். வெளியில் நடக்கிற நாச மோசங்கள், அநியாயங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். எல்லா விதமான அழிவுகளையும் பார்க்குறோம். பலருக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்குறோம். பிசாஸ் என்ன சொல்கிறான், உனக்கு மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறியா, உனக்கு நடந்தா எப்படி இருக்கும் எண்ணிப்பார்ன்ற ஒரு பயத்தை உள்ள உண்டாக்குகிறான். யோபு எப்படி பயந்தான்னு நினைக்கிறீங்க, அவன் பார்த்துருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஊரில் இருந்தவன், மற்ற தன்னை போல பெரிய பணக்காரன் யாராக இருந்தால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்து பார்த்துருப்பான். அவனை மாதிரி எனக்கு ஆச்சுடா, நான் என்ன ஆகிறது, எனக்கு மட்டும் நடக்காமல் இருக்குமா, எனக்கும் அதே மாதிரி ஆகுமே என்று அப்படிதான் பயமே வர்றது. அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடந்தா என்ன ஆகிறது, இப்படி தான் எண்ணுகிறது. பயத்தை கொண்டு வருகிறான் சோதனை. எல்லாம் செய்யறாங்க, நீயும் செய்யலாம்னு சொல்லி எப்படியாவது உங்களை விளை வைக்கிறது, சோதனைக்குள்ளாக்குகிறது. ரெண்டாவது, இது யாருக்குமே வேலை செய்யலை, இன்னாருக்கெல்லாம் வேலை செய்யலை, உனக்கு மட்டும் வேலை செய்ய போதா, உனக்கு இது வேலை செய்யாதுன்னு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது பாரு, அதே மாதிரி உனக்கும் நடக்க போது, ஏன் உனக்கு நடக்க கூடாதுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம், எல்லாம் சொல்லுவோம், சோதனை சந்தேகம் பயம். இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனதை என்ன பண்றான், சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம், அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம், அவருடைய சட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம், அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம், அந்த கோட்டை அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடைக்கலன்னா என்ன, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது, அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால தானே சந்தேகப்படுறோம், ஆகையால் தானே சோதனையில் விழுகிறோம்.

தானே பயப்படுகிறோம். அதுலேருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே அந்த வட்டத்திலேருந்து வெளியே வந்த உடனே சாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? தாக்க ஆரம்பிக்கிறான். இதனால தான் அநேகருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்கிறது. இந்த சங்கீதம் 91 சங்கீதம் பலிக்கிறது இல்லை அநேக நேரங்களில். ஏனென்றால் சோதனை, சந்தேகம், பயம் என்கிற காரியங்கள் நம்மை அந்த வட்டத்துக்கு வெளியாக கொண்டு வந்து விடுகிறது. வேலியை பற்றி பார்க்கும் போது என்ன சொன்னோம்? பயம் வந்து பிசாசை எப்படி உள்ள கொண்டு வர்றதுன்னு பார்த்தோம். வேலியை உடைச்சிட்டு அவன் எப்படி உள்ள வர்றான்னு. அவன் வேலியை உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாலே அநேக நாம் என்ன பண்ணிடுறோம்? நாம் இருக்கிற வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். எப்படி வெளியே போனோம்? சோதனைக்கு உட்பட்டு சோதனையில விழுந்து பாவம் செய்து போய் வட்டத்துக்கு வெளியே போயிடுறோம். பாவம் செய்த வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்று பாவங்களை கழுவப்பட்டு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும்? நுழைய வேண்டும். அப்பொழுது மறுபடியும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் பாவத்தில் விழுந்து பாவத்தில் ஜீவிக்கிற வேளையில அதுலேயும் ஜீவித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பும் வேணும்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல சந்தேகத்துல ஜீவித்துக் கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, எனக்கும் அது வேலை செய்யாது, இது கிரியை செய்யாது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகத்துல வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. பயப்படுகிறவர் வாழ்க்கையிலையும் வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த சோதனைக்குள்ளாகிறவர்கள், சந்தேகிக்கிறவர்கள், பயப்படுகிற இந்த மூணு விதமான ஆட்களை என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தாலும் இந்த சோதனை, சந்தேகம், பயம் என்கிற மூன்று காரியத்தினாலே ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால பிசாசு என்ன பண்றான்? பிடிச்சிடறான். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள எப்படி தொடர்ந்து இருக்கிறது? பிசாசு ஆண்டவர் வெளியே வச்சிருவார், அதை பற்றி கவலை இல்லை. நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். ஹலோ, பிசாசை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. பிசாசு ஆண்டவர் வெளியே நிறுத்திட்டார். அவன் யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்றான், ஐயா நான் உள்ளவே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறீரே, பெரிய கோட்டை மாதிரி அவன் செவரு வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கான், யாரும் அவனை ஒன்னும் தொட முடியலையே என்று பிசாசு சொல்லுகிறான். பிசாசு உள்ள நுழைய முடியாது. நீங்க வெளியே போகாம இருந்தா சரி. சோதனை, சந்தேகம், பயத்தினால எப்படி உள்ளே தங்குவது? அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது? எப்படின்னு சொல்றேன், ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம். தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி பாடணும் இல்லையா? கார்மேகம் அவர் முகத்தை மூடும் வேளையில் எப்போதும் போல அவரை நான் நம்புவேன். அவர் முகத்தை பார்க்காத வேளையில கூட, அவர் இருக்கிறாருங்கிற பிரசனத்தை உணராத வேளையில கூட, சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் கூட, சந்தேகம் எழும்புகிற நேரத்திலும் கூட, எப்போதும் போல நான் அவரை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம், ஒபீடியன்ஸ். இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொல்லிட்டு பார். ஒபீடியன்ஸ் அதாவது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது. யீல்டிங் அண்ட் ஒபீடியன்ஸ். அதன் மூலமாக Trust, obedience and yielding. இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவர் கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க. விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார். அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான், ஒன்னும் இல்லாமல் போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்துக் கொண்டார்கள். தெரியுமா, பிசாசு அங்கே பூந்துட்டான் உள்ள, தங்களையே அழித்துக் கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவருடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, உம்மிடத்தில் மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரா, உம்ம பேச்சை கேட்டு நாங்கள்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி 40 வருஷமா வனாந்திரத்தில் காத்த தேவன், ஒரு குரவலார் காத்தவர், அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக அவர் வைத்தார்களோ, அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து போட்டார், அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டார். கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இப்படிதான், எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தெல்லாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசேயை எதிர்த்தார்கள். மோசேயும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று.
அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்து விட்டார்கள். எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக? எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறதன் மூலமாக, அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததுனாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், என்னையா அவ்வளவு தூரம் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடிப்பீரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்த பிறகும் வனாந்திரத்தின் வழியாக கூட்டிட்டு வர்றாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறார், எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களுக்கு மண்ணா வராம இருந்ததில்லை, தண்ணி கிடைக்காம இருந்ததில்லை, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்திரத்துல. அப்படி வச்சிருக்கும் போது மோசையை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீரங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசினோன்னு என்னாச்சான், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும் கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். எண்ணாகமும் 21 அதை வாசிக்கிறோம், கேளுங்க, நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம்? ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா இப்போ கடின்னு? கிடையாதுங்க. கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் அங்கே தான் இருந்தது, வனாந்திரத்தில் தான் இவ்வளோ நாளும் சுற்றிக்கிட்டு இருந்தது, இந்த வனாந்திரத்தை சுற்றி சுற்றி வந்திருந்தது. ஆனால் இத்தனை நாள் இவர்களை தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவைகள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவளை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்திரத்தில் இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் இல்லை, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் அல்ல, இவ்வளவு நாள் வனாந்தரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான். இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த வட்டம், அந்த வட்டத்துல தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல், அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு எதிராக கிளம்பி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வோம், என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் அங்க ரகசியம். அது செய்யும்போது உண்மையாகவே அணுகாது, வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க. அநேக நேரத்தை வேதம் சொல்லும்போது சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவரனுக்கு கோட்டை உனக்கு அடைக்கலம்னு சொல்லும்போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒன்றுத்தையும் பார்க்கல. நாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம். கோட்டைனா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, அதை விசுவாசி, அப்படிலாம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சிறகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தையும் எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே, நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள், நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் நீங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. நம்முடைய சிறக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டை நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம்,
அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க போறீங்க இந்த வட்டத்துக்குள்ளாக? வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள், வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிக்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியா மாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். எல்லாரும் எழுந்திருப்போம்.

அதிலுள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனதுடன் இரட்சகரை பாடி மகிழ்வோம்.

அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே.

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

அன்றைக்கு நட்சத்திரத்தை கண்டபோது ஞானிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் மெய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட சங்கீதம் 23 பாடுவோம்.

உன்னை சுற்றிலும் ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார்.

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை, ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும், யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
0: யோசுவா ஈட்டி நீட்டிக் கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
1: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
0: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயின் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலை தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாம அப்படி கல்லான் நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமா ஜெயிச்சிட்டாங்க.

0: இந்த எரிகோ பட்டணம் ஒரு, அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 அடி சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்க இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போற வழியில இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தா தான் கானானுக்குள்ள போக முடியும். இந்த பட்டணத்துல ஈட்டி இல்லாம, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாம, கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி துதித்து 7 நாள் சுற்றி பட்டணத்தை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன தலைக்கு மேல கை தட்டி. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அசால்ட் ஆயிட்டு, யோசுவாவுக்கு அசால்ட் ஆயிட்டு. எரிகோவை வீழ்த்தி பக்கத்தில் இருக்கிறது 7 கிலோமீட்டர்ல இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், எரிகோவை கீழே விழுந்து எரிகோவினுடைய எல்லாம் சுட்டரிச்சிட்டோம். இது சின்ன பட்டணம், இதை ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். சும்மா ஒரு 2000 பேர், நம்ம 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறோம், ஒரு 2000 பேர் அனுப்புங்க. 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம்.
1: யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
0: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
1: ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
0: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், 2000 பேர் நம்ம போனா போதும், அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே மகளே அசால்ட்டு மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம், இதுல ஜெயிச்சிட்டோம், மார்பு தட்டினமா யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனா. 4வது 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது, 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
2: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
0: கவுனிங்க, இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க, சின்ன பட்டணம். போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், யோசுவாவே சும்மா ஒரு 2000 பேர் எங்க பின்னால அனுப்பு. வேவுக்காரங்க பேச்சு, மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர், இதுல யோசுவா இல்ல. ஒரு 2000 பேர் போனா போதும், ஆயி பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னா, ஆயி பட்டணத்து ஜனங்கள் கொஞ்ச ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க, 36 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே,
2: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
0: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
2: பட்டண வாசலின் வெளித்து வங்கி செபாவியும் மட்டும்
0: அவர்களை துரத்தி
2: மலை இறக்கத்திலே அவர்களை
0: வெட்டினார்கள்.
2: ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
0: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்வியை பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே, 36 பேரை வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க, அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பந்தான் யோசுவாவுக்கு அறிவு வருது. கவனிக்கிறீங்களா, இப்போ யோசுவா முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6வது வசனம் வாசிங்க.
2: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
0: ஐயோ, இந்த தோல்வி எங்களால் சகிக்க முடியல. என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயின் பட்டணம் வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே. என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தீர்? ஏன் எங்களுக்கு இந்த கதி? அழுகிறான், கதறுகிறான். காணான் ஏறிப்பு எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், மற்ற ஜனங்கள் எல்லாம் எங்களை இழ்பொருளாக்கிடுவாங்களே. நாங்கள் தோத்து போனமே, ஆண்டவர் தோன்றினார். 10வது வசனம் நீங்க வாஸ்தா, யோசுவாவே ஏ முகங்குப்புற விழுந்து கிடக்க, தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவனி அப்படின்னா வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
0: எழுந்திரு,
2: நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்.
0: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க.
2: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை
0: மீறினாங்கப்பா.
2: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
0: சாபத்தீடானது அவங்க எடுத்துக்கொண்டாங்க,
2: களவு செய்ததும்,
0: காமா
2: வஞ்சித்ததும், தங்கள் பட்ட பண்ட பாடிகள் உள்ள வைத்ததும்,
0: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. சாபத்தீடான நான் சொன்னல, எரிகவோ உங்க கையில தருவேன். அந்த அங்க அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒருதரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல. நீங்க எரிகவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனாலதான் தோல்வி. நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா இப்பொழுது சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா. வாசிங்க,
2: நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க.
0: ஐயோ கவுனிங்க, விழுந்து கிடக்கிறான், தோல்வியை கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துல தான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப மூணா உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமான ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமா பிரி, பேர் பேரா சொல்லு, அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
2: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
0: அப்பொழுது பாருங்க, ஆகானை நோக்கி,
2: மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்,
0: எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, இங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், உன் ஈட்டியெல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம். துதி 7 நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும், அதை நீ எடுக்கவே கூடாது. அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகட கடகடன்னு போய் அங்கிருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளப்போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளப்போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனால் அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 வேற யுத்த வீரர்களை அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகான சும்மா உற்றாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல்லெறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் உனக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு அவனை எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா 25வது வசனம் வாசிங்க.
1: யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
0: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சி
1: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து.
0: பாருங்க, ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சொல்லி சாபத்திடாம அதை ஒழிச்சு வச்சிய. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை ஆராய்ந்து பாருங்க, தோல்வி ஏன் வந்தது, வியாதி ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்தது, இழப்பு ஏன் வந்தது, ஏன் நம்ம தோத்து போனோம், ஏன் முகங்குப்புற விழுகிற. தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்திடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா. இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அலையிலூயா, அது சாபத்தீடானது. செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, அது சாபத்தீடானது. ஒரு விக்கிரக கிரிகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகாக சொல்கிறார் அப்போஸ்தலர் நடபடியில். அலையிலூயா, சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமாம், விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க, ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்றாரு, சரி அவன் செத்துட்டான், கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணும், பிடிச்சிட்டல்ல, ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: ஆயின் ராஜாவை ஒரு மரத்தில் தூக்கி போடுவித்து,
0: வாயின் ராஜாவை, கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டினவனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனை இப்போ பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தா அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பார். ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு, தோத்து போனவனை சுட்டெறிங்கிறாரு, எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்திடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 பேர் ஆயிராஜா வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க, இப்போ ஜெயிக்கிறதற்கு அதுக்கு வழியாக இருந்த அந்த ராஜாவை நீ மரத்தில் தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு. நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலையிலேயா சொல்லுங்க, பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா, எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார், சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, அலேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முருதைக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பண்ணின தூக்குலேயே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். நீ பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டணம் இப்படி தோத்து போச்சே, ஆயிப்பட்டணத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டணத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்ய பாண்டர் சொல்கிறாரு, யோசுவாவே, நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட, யோர்தான ஜெயிச்சது போல இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல. அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன், ஆகையினால ரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்டேன். இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு பாருங்க எப்படின்னு.
1: பாருங்க,
0: விசுவாசத்துல தான் ஜெயம் வரும், விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படி போய் நெல்லுப்பா, இங்க பாருங்களேன், நாயிப்பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போன. அதுல அவர் சொல்றாரு, இங்க பாரு யோசுவாவே, நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தார். அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு உன் பட்டயத்தை, உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26வது வசனம் வாசிங்க.
2: ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீர் மட்டும்,
0: சங்கரித்து தீர் மட்டும்.
2: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
0: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
2: தன் கையை மடக்கவில்லை,
0: கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார், உன் ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை, கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள், கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்துல ஆண்டவர் ஜீவ நதியை ஓட வைக்கிறார். பயந்து நடுங்கின அதே பட்டணத்துல ஆண்டவர் ஒரு நொடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்துல அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்துல ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சு சுட்டரித்து கத்தர் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்னும் பண்ணாத தூக்கு மடையில தூக்கி போட்டுங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலைய நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க, எலும்பு உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே காரணம், ஈட்டிய அப்படி நீட்டிக்கிட்டே இருந்தார். இதுதான், ஆமாம், விசுவாசத்தின் பட்டயம். இவர் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே போய் வெட்ட சொல்லலை, என்ன ஆண்டவரே போய் சிறைச்சேதம் பண்ண சொல்லலை, இந்த பட்டணத்தினுடைய வாசலை நின்று நீட்ட மட்டும் சொல்கிறீங்களே கேட்கல. கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆயுப்பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிரான் அக்னி எஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கையில் பிடிச்சிக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாஸ்தா பதினோராவது வசனத்துல சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
1: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள்.
0: கவுனிங்க, பிசாசு நம்மளை தோத்து போக பண்றான், பிசாசு நமக்கு துக்கத்தை கண்ணீரை வெக்கத்தை கொடுக்கறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பதினேழாவது வசனம், விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
1: பொல்லாங்குகள் எய்யும்,
0: பொல்லாங்கன் எய்யும்
1: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்.
0: பக்கத்துல பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பொல்லாங்கனை வீழ்த்தணுமா, தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா, ஆமா முதுகு காட்டின இடத்துல நீங்க தலை நிமிரணுமா, உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்க வியாதி நீங்க ஆரோக்கியம் அடையணுமா, மரணம் நீங்க ஜீவன் வரணுமா, பொல்லாங்கனையும் அக்னியஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட அழிச்சு போட விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. கையை உயர்த்தி இன்னையில இருந்து கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும், விசுவாசம் தான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் மூணு விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்தது பாருங்க. ஆயிப்பட்டணம் தோற்று போச்சு, அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. கையை உயர்த்தி ஆமா, இன்னைக்கு உங்கள் தோல்வி எல்லாம் கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். யோசுவா, என்னாண்டவரே நாங்கள் தோத்து போனோம், நான் யுத்தம் பண்ணுற ஆயுன்றிய ஜனங்களை வெட்டுறதற்கு அப்போ நான் போல ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிற நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு, அதான் விசுவாச கேடகம். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவன் நீட்ட நீட்ட அங்கு ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயி பட்டணம் விழுந்து போகுது, ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சு தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்றார், ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க, உன் கைய ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாம தானே ஆண்டவரே எப்படி ஒட்டி கிடை, இதுல ரத்தம் இல்லை, இதுல உணர்வு இல்லை, இதுல உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பல, நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் முருகையை போல ஆயிருச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம்.
2: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
0: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
2: உன் கையை நீட்டு என்றார்.
0: அங்கே அந்த பட்டணத்துல சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்னை பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பட்டணத்துக்குள்ள அப்படி போறாரு, எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கை அப்படியே கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்றார், உன் கையை நீட்டுனாரு. ஒண்ணுமே சொல்லலை. அவர் சொல்றாரே, சிருஷ்டிகர் சொல்றாரே, நம்மளை படைத்தவர் சொல்றாருன்னு அப்படியே கையை நீட்டுனா அப்படி சுகமாயிட்டு. என்ன அமைதியா இருக்கீங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க. கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகமாக்குறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துக்கணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரையும் கூட பேசினார், திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசிலான்னு வரும் பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார். கையை உயர்த்தி, சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவான். ரெண்டாவது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 9:6-7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கவனிங்க கவனிங்க, திமிர்வாதக்காரன் இவனை 4 சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், மேற் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிக்கிறீங்களா, இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, சரசரன்னு சத்தம் கேட்கு, என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க. அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டார், உன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்திரம் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு வாசிங்க, வாசிங்க.
1: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி,
0: திமிர்வாதக்காரனை நோக்கி,
1: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு,
0: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
0: உடனே கவனிங்க, இத வசனம் என்ன ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவர், நானே இனி 4 சுமக்காங்க, இனி நான் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்கன்னு அப்படி கேட்கலை. அந்த வசனத்தை கப்புன்னு கொண்டு வந்தான் பாரு, அந்த வசனம் எனக்குத்தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்குத்தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனான், வீட்டுக்கு போயிட்டான். கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா, உடனே
1: உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான்,
0: தன் வீட்டுக்கு போனான். கையை தட்டுங்க பாப்போம், ஒரு கேள்வி கேட்கல, கை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே. ஆமா, நான் திமிர்வாத எதுவுமே பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க நீங்க யாரு? களிமண், செல்லா காசு, விலப்பு, ஒருத்தர் நம்மளை விலைக்கு வாங்க மாட்டான். நாம கேள்வி கேட்க நம்ம யாரு? அவர் சொல்றார், உன் படுக்கையை எழுந்து, உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ. அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க, வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். 3 ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுன புஸ்தகம் 2:7-8 வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
2: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
0: சீசர்களுக்குங்க கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுன்னா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இனிமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ள, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது. இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு, கர்ச்சாடி வெளியே வச்சிருக்கிற கர்ச்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்க, ஒரு சீசனும் கேட்கல, ஏயா ஏயா எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறீர் அப்படி கொடுக்குறாங்க. குடிச்சு பார்த்தவங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது, இந்த சீசர்களை போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி தண்ணியை ஊற்ற சொல்லி, தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்தி விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும்போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை, மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, கேட்கறத சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க.
2: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து,
0: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்,
2: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்.
0: நீரோ
2: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்.
0: நீரோ நல்ல ரசத்தை, கைகளை உயர்த்தி. ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம், கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உடைய சுபாவத்துக்குள்ளே ஒரு எழுச்சியை கொடுப்பார், இறக்கத்தை கொடுப்பார். நீங்கள் இந்த பூமியில் நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவா. மகன் குடிகாரன், கஞ்சாடிக்காரன், வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்டப்போகிறார். ஐயோ, உப்புக்கு சப்பா, வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வீழ்ச்சியடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார், தோத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தார். அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில், இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேலே ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12:3 நீங்க வாசித்தா, அங்கே வாசிமா,
2: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட
0: பாருங்க, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
2: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த, உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணி அதெல்லாம் இயேசு சகித்தாரே, உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், இவனே என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க, அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்னைக்குள்ள செய்தி, தோல்வியை கண்ட ஆயு பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயுப்பட்டணத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ, துக்கத்தை கண்ட ஆயுப்பட்டணத்தில் ஒரு சந்தோஷம் ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க. அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய, ஆமாம், தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஓ, உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்து கொண்டார். உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த சுகர் பிரஷர் இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாசத்தில் கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை ஆயின் பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கர்த்தருக்காக நீட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க. கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த, உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லை. அவன் குழந்தை பெற்றிருக்க, அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ, என்னை விட்டு தூரம் போனேன், என் மருமக என் மகா வந்தாங்க, என் பிள்ளைய பேத்திய கொண்டுட்டு வந்தாங்க, எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, ஓ நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, எழும்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசியை உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான், பாரு உனக்கு இடுப்பு வலி, பாரு உனக்கு எலும்பு வலி, பாரு உனக்கு நெஞ்சு வலி, பாரு உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவி நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாம தானே நான் படுத்து கிடக்க, ஐயோ எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது, அவன் எந்திரிச்சான், ஆண்டர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, அவன் வீட்டுக்கே போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊத்த சொல்றாரு, அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில் கை வைங்க. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவை எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1st ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
4: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 948873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் 6

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
3: நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். விசுவாசத்தின் வல்லமை ஊழியம் மகிழுடன் வழங்கும் அன்பால் கவர்ந்தவர் என்ற 5வது சீடியை வெளியிட உதவி செய்த தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பாடல்களை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

நாம் உயிர் பெறவும் நாம் மீட்கப்படவும் விலையாய் கொடுக்கப்பட்ட ஒரு நேசரின் கேள்விக்கும் அந்த அன்பு தெய்வத்தின் எதிர்பார்ப்புக்கும் நமது செவியையும் இருதயத்தையும் திறக்கிற நேரம் இதுவல்லவா?

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்கின்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் எபிரோன் திருச்சபைகளின் தலைவரும் மூத்த போதகருமான பாஸ்டர் கே பி எடிசன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் தேவதாவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த அருமையான பாடல்களை ராகத்துடன் ஏற்றிய டிஆர் கிங்ஸ்லி அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு இசை அமைத்த அருமையான தேவதாசன் சாம் சுதாகர் அவர்களையும், தயாரிப்பாளர் டி பிரான்சிஸ் அவர்களையும் தேவன் தாமே உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாடும்படியாக நாம் ஜெபிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடும் பொழுது அது அநேகருடைய உள்ளங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை ரட்சித்து அவருடைய உன்னத அனுபவத்திலே நம்மை கொண்டு போவது மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கும் பொழுது பாடும் பொழுது கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அருமையான பாடல் கேசட்டையும் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென்.

அந்த கூவை நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை விட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னு எனக்கு மனசு வரல, 30,000 ரூபா கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பலை ஊற்றி ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான். வந்தோடனே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன். அந்த ஆவிகளோட பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்னைக்கு எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வெகு தொலைவு இந்த சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறது வரவேற்றுக்
1: கொள்கிறேன்.
0: தொடர்ந்து நம்முடைய சாட்சியை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகர் உங்களை தொடர்பு கொள்வார்கள், ஜெபிப்பதற்காக ஊழியங்களை தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இந்த உலகம் முழுசும் உங்களுடைய சாட்சி என்ன செய்ய போகிறது, பரம்ப போகிறது. சரியா? முதலாவது உங்கள் பிறப்பு, உங்களுடைய அதாவது பிறந்த டைமில் உள்ள சூழ்நிலைகள், இதை குறித்து கூட பிறந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை லைட்டாக சொல்லுங்க. அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவாதி தேவன் என்னை ரட்சித்தார், என்னை ஆளுகை செய்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேசும்படியாய் எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். God bless you.
0: முதலாவது உங்கள் பெயர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள்.
1: என் பெயர் வந்து முதல்ல சுரேஷ் பாபு, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டனி சுரேஷ்.
0: உங்கள் குடும்பம்?
1: என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வெங்கடேஷ், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய தகப்பனார் என்னையும் என் தாயாரையும் என் சகோதரியும் அனாதையாக விட்டுவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறு பிரயாயத்திலே தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார், நல்ல கை நிறைய சம்பளம், நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய தாயார் சரியாக நடக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னையும் என் சகோதரியும் என் தாயாரையும் அனாதையாக நடுத்தரிலே அவர் விட்டுவிட்டார்.
0: அந்த டைமில் உங்களுக்கு படிக்க முடிந்ததா? அந்த உதவிகள் எப்படி உண்டாயிற்று? உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறிற்று?
1: அது எப்படி என்று சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய தாத்தா வீடு வந்து, அவர் பேர் கொண்டா கோவிந்தசாமி நாயுடு. அவர் அந்த மயிலாப்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் என்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மில்க் மர்ச்சன்ட், அதாவது பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாடுகள்லாம் இருக்குது. காலையில் நான், எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாடெல்லாம் நான் அதிகாலையில் எழும்பி அந்த 45-50 மாடுகளை நான் வாஷ் பண்ணும் அதை கழுவ வேண்டும். அங்கே இருக்கிற அந்த சாணியை அள்ளி அந்த சாணியை தட்டி அவங்க இந்த வேலைலாம் செய்தால் தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க.
0: உங்கள் சொந்த இடம் சென்னை தான்?
1: சென்னை தான்.
0: சென்னையில் எந்த இடம்?
1: பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் சீட் நம்பர் 40, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே.
0: உங்களுக்கு இளமை பருவத்தில் உங்கள் சொந்த வீடு அங்கே இருந்ததா? இப்படி
1: ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய, அவர் பல கோடிகளுக்கு அதிபதினு சொல்லலாம். பல வீடுகள் மயிலாப்பூரில், நிறைய வீடு இருக்குது. அங்கே மயிலாப்பூரில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் போயிட்டு கொண்டா கோவிந்தசாமி நாயுடு வீடு எதுன்னா எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் 9 பிள்ளைங்க. அதில் 6வது மகளாக தான் என்னுடைய தாயார், அவங்க பேர் சரஸ்வதி. தகப்பனார் எங்களை கைவிட்டதுனால எங்கள் தாத்தாவுடைய வீட்டில் தான் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
0: அவங்க நல்லா கவனிச்சிட்டு வந்தாங்க.
1: கவனிச்சிட்டாங்கன்னா இந்த வேலை செய்தால் தான், அதாவது ஒரு நாய்க்கு கூட நல்ல ஒரு ஸ்டீல் தட்டில் சாப்பாடு போடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. ஒரு தாத்தா அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு இதுவாக பேரன்ற ஒரு அன்பு கிடையாது. ஒரு தகப்பனுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு தாத்தாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. அன்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்.
0: படிப்பு?
1: படிப்புன்னும் போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என் ஸ்கூல் அந்த எக்ஸாம் அந்த ஃபீஸ்லாம் கட்டணுன்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பால் ஒவ்வொரு வீட்டில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த பால் வாங்குறவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிறைய அந்த பிராமின் ஃபேமிலி அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அவங்க செய்த உதவிகள்லாம், அவங்க அந்த நாட்களில் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி புது துணிகளை அவங்க வாங்கி தருவாங்க. காலுக்கு செருப்பு இருக்காது, கிழிஞ்ச டவுசரோடு எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி கிழிஞ்ச டவுசரில் நாலு பேப்பரை மடித்து என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விதங்களில் நான் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? இது எந்த இப்போ இந்த டைம் வந்து எந்த வயசு?
1: அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது ஒரு 12 or 13 அந்த ஏஜ் வந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் இருக்கிற பகுதி வந்து மயிலாப்பூர் அப்படின்னா, மயிலையே கைலை, கைலையே மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த அந்த கோவிலுக்கு, அந்த கபாலீஸ்வரர் கோவில்னுவாங்க, அந்த கோவிலுக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் நான் என்ன பண்ணுவேன், 108 மந்திரம், 108 மந்திரம், கந்தசஷ்டி கவசம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நான் அங்கே தான் போய் நான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற பகுதி மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு விக்கிரக தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க, அதை சார்ந்து தான் அந்த பகுதி இருக்கும். வாரத்தில் 7 நாளைக்கு 7 கோவிலுக்கு நான் போவேன், தொடர்ந்து போவேன். அதாவது என்னை வந்து எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோவில் மாடு அப்படின்வாங்க. கோவிலையே சுற்றி சுற்றி வருவேன். வேலை முடிஞ்சது, படிப்பு இல்லை, ஈவினிங் நேரத்தில் ஃப்ரீயானால் அங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னா அந்த கோவிலில் தான் இருப்பேன். அந்த பூஜை புனஸ்கார காரியம், அம்மனுக்கு அபிஷேகம், அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த பூஜை புனஸ்கார காரியங்கள், அந்த பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், என்னென்ன சொல்கிறான் அதெல்லாம் நான் போய் செய்யறதுக்கு அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் செய்வேன்.
0: தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்தது?
1: ஆமாம்.
0: சரி, அப்போ உண்மையான தெய்வம் எது, இந்த தெய்வத்தை எப்படி எல்லாம் பூஜை செய்கிறானால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததா?
1: என்னுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா, மெய்யான தெய்வம் இந்த பூமியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சத்திய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கத்த தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது பக்தி இருக்குது, மெய்யான தெய்வம் எங்கே அப்படின்னு சொல்லி அரியும் சுதன ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மெய் தெய்வத்தை தேடி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் நிறைய புண்ணிய நதிகளில், காசி ராமேஸ்வரம் புண்ணிய நதிகளெல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையில் கடுகு அளவு சமாதானன்றது கிடையவே கிடையாது. நல்ல வார்த்தைனா என்ன, நல்ல ஆகாரம்னா என்ன, நல்ல துணிமணி, என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் நல்ல ஆகாரத்தை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. என் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவருடைய தாயார் தகப்பனாரை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் உள்ளத்தில் எவ்வளோ வாட்டி நான் அழுதுருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அவங்களும் நடக்க முடியாது. நான் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாணி எல்லாம் தட்டுறதுனால என் பாடியெல்லாம் பயங்கரமான அந்த சாணி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்கூலில் கூட என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டே, நீ பக்கத்தில் வந்தாலே ஒரே நாற்று அடிக்குது போடா அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் படிக்கணும், படித்து முன்னேறி யார் எதிர்க்க நம்ம அவமானப்பட்டு தலை குனிகிறோமோ அவங்க முன்பாக நம்ம தாயாரை நல்லா வச்சு காப்பாற்றணும், வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தீராத ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது.
0: இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பக்தியை வழிபட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்திருக்கிறதா அல்லது நன்மைகள் வரவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்ததா?
1: நன்மன் பார்த்தா கடுகு அளவு எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிச்சு நான் தான் போய் அந்த அர்ச்சனை தட்டு வாங்குறது, தேங்காய் வாங்குறது, அந்த ஐயரு கூட அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்களுக்கு போய் தட்டில் காசை போட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய வாட்டி வீட்டில் எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, கோவிலில் போனால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கே வந்து இந்த செதற தேங்காய்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் பொறுக்கி சாப்பிட்ருக்குறேன். எவ்வளோ வாட்டி பசியிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன், பசினா என்னன்னு எனக்கு தெரியும், அந்த வேதனைனா என்னன்னு தெரியும். என் உள்ளத்தில் கடவுள் கடவுள்னு அவ்வளோ வெறித்தனமாக ஓடினேன், ஆனால் என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு அளவு சமாதானம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு கோவிலை மூடிட்டு எல்லாம் போயிடுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், செவரு ஏறி குறித்து கோவிலுக்குள்ளே போய் உக்காந்து கடவுள் அந்த இதுக்கு முன்னாடி உக்காந்து எவ்வளோ நாட்கள் தனிமையில், ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா யாருனா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை நான் தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். ஒன்று கூட என்னை ஆறுதல் படுத்தும்படி என் கண்ணீரை தொடக்கவே இல்லை.
0: சரி, அப்போ இவ்வளோலாம் ஆனப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரல. அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததா அல்ல தெய்வம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி ஏதாவது வந்ததா?
1: வெறுப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், என் நண்பன் மனோகன் சொல்லி, நான் காலேஜ் போயிட்டேன், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் NCVT 2 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த மொத்த சேவிங் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது, அதை கொண்டு போய் அந்த காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படியாவது இந்த 2 வருஷத்தை நான் முடிக்கணும், அப்ராட் போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு அதை நல்லா படிக்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன். அதில் நல்லா இது பண்ண அப்போது அதில் படிக்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. எனக்கு எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்போது எனக்கும் ஒரு நண்பனுக்கும் சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ண, ஃப்ரெண்டை எடுத்தோடனே வாயில் குத்திட்டேன். வாயில் குத்துனேன்னா வாயிலேருந்து பல பலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்போ கூட ஒரு நண்பன் மனோகர்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, கோபமாக இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு பேசுவேன். எனக்கு என்னன்னு தெரியலடா, கோயில் கோயிலாக போகிறேன், எவ்வளோ தெய்வங்களை வணங்குறேன், 108 மந்திரம், 108 மந்திரம் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இவ்வளோ செய்தும் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லைடா அப்படின்னும்போது, நீ வந்து இந்த பாதையில் போகாத, உனக்கு நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷனில் வரியா, கண்டிப்பாக வரேன், நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி, காலையில் வீட்டுக்கு வர சொல்கிறான்ட்டு இருக்கிறதுலே என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, அதை தான் எந்த கல்யாணம்னாலும் அதை தான் நான் போட்டுட்டு போவேன், வேறு எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையில், சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். போய் கதவை தட்டினோன்னா அவன் பார்த்தோன்னே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறேன், என்னடா அப்படின்னு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, சவுப்பு ஷர்ட்டு சவுப்பு வேஸ்ட் என்கிட்ட இருக்குது, நீ இதை போட்டுக்கிறியா? சரி, நாய் வேஷம் போட்டால் குழச்சி தானே ஆகணும், சரி ஓகே, ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறானேன்ட்டு போட்டுக்கிட்டேன். இது எதுக்குடா போடுற, இல்லை கம்முனுரு அப்படின்ட்டு நெத்தியில் பட்டை போட்டான், கழுத்தில் ஒரு பெரிய உத்ராட்ச மாலை, இதெல்லாம் போட்டு என்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சாமியார் சேரில் உட்காந்துருக்கார், செங்கல்பட்டு தாண்டி, எல்லாருக்கும் தெரியும் செவ்வாடன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியும் செங்கல்பட்டு தாண்டி அந்த கோவில் இருக்குது. அந்த சாமியார் உட்காந்துருந்தார், இவர் தான் உலகத்தை காக்க வந்த பரம்பொருள், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு. அந்த வாலிப நாட்களில் எது சொன்னாலும் நம்ம உடனே அதை ஒபே பண்ணுவோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இதை காசியில் போய் இறங்கி நீ குளித்தா உனக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். 1000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் உன் பாவம்லாம் போயிடும்னா உடனே நம்ம அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அதை செய்துடுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் கிடையாது. அப்போது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நேராக சாஸ்தாங்கமாக ஒரு காலில் விழுந்தேன். எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் வேதம் சொல்லுது அழகாக, 135வது சங்கீதம் 15வது வசனம், அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆகார் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதே போல் அவைகள் செவிகள் இருந்தும் அவை என்ன பண்ணாது, கேட்காது, கை கால்கள் இருந்து அவைகள் நடவாது. 135வது சங்கீதம் 15வது வசனத்தில் தெளிவாக எழுது. ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் வணங்கி ஒரு டைம் வரும்போது இது மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மனுஷன் மேலே என் நம்பிக்கை மாற ஆரம்பித்தது. அப்போ அந்த மனுஷனை எப்படி பூஜிக்க வேண்டும், அங்கே என்ன சொல்லப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு அங்கே அந்த அக்கினி குண்டகங்கள்லாம் வளர்த்து அங்கே யாகங்கள்லாம் வளர்ப்பாங்க, அந்த யாகங்களை மழைக்கு வேண்டுதல் பண்ணி யாகங்களை வளர்க்குறது. அந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, நம்ம கையினாலேயே அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு நம்ம கையினால் அபிஷேகங்களை செய்யலாம். மற்ற எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் தான் உள்ளே போக முடியும், அந்த கருவறைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு அவங்க தான் போக முடியும். நார்மல் பீப்புள், நான் இந்துவாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக எல்லாத்தையும் எல்லா மந்திரங்களையும் நான் கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அது உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், அந்த கருவறைக்குள்ளே எல்லா விதமான மக்கள் போகலாம், எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அந்த தெய்வத்தை போய் கையினால் அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பா, இவ்வளோ நாள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட போய் நம்ம கையில் இதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நான் அதிகமாய் ஒரு 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வார வழிபாடு மன்றத்தில் நான் துணை செயலாளராக நான் பணிபுரிந்திருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன். அநேக என்னோடு கூட படித்த அநேக வாலிப பிள்ளைகளெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு நான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்.
0: ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை?
1: எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நேராக போய் அந்த சாமியார்கிட்டேயே போய் கேட்டேன்.
0: இப்போ நீங்கள் சாமியார்னு சொல்கிறது உண்மையான உயிருள்ள மனுஷனா அல்லது சிலையா?
1: உயிருள்ள ஒரு மனுஷன், நம்மளை போல மனுஷன்தான், அவரும் ஆசாபாசம் உள்ள ஒரு மனுஷன்தான். எல்லாரும் அவரை தெய்வம் தெய்வம்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மான்னு அவரை சொல்லுவாங்க. அவரை அதிகமாக நான் பூஜித்த நாட்கள் உண்டு. அப்போது ஒரு நாள் நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்போது அவர்கிட்ட பேசணுன்னா கூட பெர்மிஷன் வாங்கணும், அதுவும் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் பெர்மிஷன் தருவாங்களே தவிர என்னை போல் சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட யாரும் அவள் லேஸில் கிட்ட போயிட முடியாது. அது மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணால் உன் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாத பூஜை பண்ணால் பாவம் போயிடும். என் வீட்டில் என்னுடைய தாத்தா என்னை எப்படி வளர்த்தாருனா, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததே சாபம், இவனால் தான் என் மக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபித்ததை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் போது அந்த கோவிலில் ஒரு அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க, பாத பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வளோ. அப்போ பாத பூஜைன்னு சொல்லும்போது 30,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த டைமில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் டீ வாங்கி சாப்பிட கூட எனக்கு வசதி கிடையாது. அப்போது 30,000 ரூபாய் எங்கே நான் போகிறதுன்னும் போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், ஒரு 1,000 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கலெக்ஷன் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னால், 30,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு தான் இவன் கேட்குறான், தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி என் கூட படிக்கிற நண்பர்கள் என்ன பண்ண, நீங்கள் எல்லாருமே என் கூட வாங்க அந்த கோவிலில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே WMA படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு ஸ்ரீதர்ன்னு சொல்லி எல்லோரும் என் கூட வராங்க. எல்லோரும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு பட்டெல்லாம் அடிச்சு பண்டார பசங்க மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பில் மினரல் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் காலை கழுவுறாங்க, நானும் அவர் காலை கழுவுறேன். நான் சொல்கிறேன், ஆறுமுகம் நீ 500 ரூபாய் கொடுத்தல, நீ வந்து கழுவுடா. அப்பா கூட இருக்கிற பிஏ சொல்கிறேன், இல்லை ஒருத்தர் பே பண்ணால் ஒருத்தர் தான், இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பேர் பே பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் தான் கழுவோம். அதை கழுவி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அது வந்து கூவ நதி அப்படின்னா. அந்த கூவ நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லோட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னா எனக்கு மனசு வரல, 30,000 ரூபாய் கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி எல்லோரும் சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இல்லை நான் 30,000 கொடுத்து கழுவிருக்கிறேன், இந்த தண்ணியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சொம்பில் ஊற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், என்னடா கோயில் பின்னாடி எல்லாம் வாங்க, டேய் ஸ்ரீதர் நீ 1,000 ரூபீஸ் கொடுத்தல நீ வாடா அப்படின்னு. எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான். ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம், என் வாயில் கொஞ்சம், அப்படி நாரி போன என் வாயை தான் இன்றைக்கி ஏசப்பாவை துதிக்கிற நாவா என் நாவை ஆண்டவர் மாற்றிருக்கிறார்.
0: இப்போ அந்த தண்ணி வந்து அவருடைய காலை கழுவுன இந்த தண்ணி,
1: அந்த தண்ணி,
0: அந்த தண்ணி எல்லாரும் குடிக்க வச்சிங்க,
1: எல்லாரும் குடிக்க வச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்ட எச்சை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது, இன்றைக்கும் அதை மக்கள் அறியாமையில் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது என் வாழ்க்கையில் அதை சாப்பிட்ட இலை கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையில் வச்சுருக்கிறார், 50 ரூபா அதை கொடுத்து தான் அந்த 50 ரூபா. இதை நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும்போது கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்காக தான் நான் இந்த காரியத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான்.
0: சரி, அப்புறமா எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி உணர்ந்தீங்க, எப்படி வாய்ப்பு கிடைத்தது?
1: எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற வீடு வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஷேர், அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா என்ன நினச்சா, அண்ணன் தானே ஏமாற்ற மாட்டார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேம்மா, அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாரு பாதி ஷேர் நமக்குன்னு, அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னும் போது, டே அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்க அவங்க பேசும்போது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தடை பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கம்மனு வந்துட்டேன். கொஞ்ச நாளில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு 15 நாள் கூட இருக்காது, நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நேராக எங்கள் மாமா வந்தார், என்னடா இங்கே இதுன்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா வெறும் ரசம் சாதம் ஊறுகாய் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் டெய்லி சிக்கன் மட்டன் நல்லா ஆகாரமாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆகாரம்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்பாலே அடித்தார், எட்டி மாரில் உதைச்சார், தொடப்பக்கட்டையிலேயே எங்களை அடித்தார். என்னென்ன கேவலமான வார்த்தையை பேசணுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், யாரும் எங்களுக்கு நீதியோ எங்களுக்காக வந்து எங்கள் சார்பில் நின்று நியாயம் பேசுறதுக்கோ ஒரு நாதியற்ற ஒரு நிலையில் தெருவில் நாங்கள் அனாதையை போல் நாங்கள் கிடந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் யாருமே வந்து ஒன்றும், எங்கள் அம்மா கூட பிறந்த 9 பேர் சுற்றி தெருவில் நிற்கிறாங்க, யாருமே என்னடா இப்படி நடக்குது, ஒரு கால் ஊனமான ஒரு பிள்ளை ஓ, கணவனும் இல்லை, பிள்ளை சின்ன பையன், அவன் எப்படி இவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி யோசிக்கலை. எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர, அந்த அந்த பணம் அந்த சொத்துன்னும் போது கூட பிறந்த அண்ணன் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டார்.
0: சரி, அப்போ எப்படி ட்ரெயின்னா நீங்கள்
1: அப்போது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அடையாரில் ஒரு குட்டி கிராமணி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டோடைய வீடு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பாத்திரம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கிட்டே நான் சர்வைல் பண்ணுறதுக்கு துணிமணியெல்லாம் எதுனா எடுக்கணுன்னா கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு உடஞ்ச பீரோ, எங்கள் மாமா சொத்துன்னு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்து ஒரு சொத்து வச்சுருக்கிறாரான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு உடஞ்ச பக்கெட்டு, ஒரு 4-5 துடப்பம், 4-5 செருப்பு, இது தாண்டா உன் சொத்துன்னு சொல்லி என் கையில் கொடுத்தார். அப்போது என் உள்ளம் உடஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நமக்கு இவர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிழலில் இருக்கிறோன்னு நினைக்கும் போது, கடைசியில் அந்த நிழல் இல்லை, இன்றைக்கி நம்ம நடுத்தரில் வந்துட்டோன்னும் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் நண்பனுக்கு நான் பேசும்போது அவன் சொன்னான், நீ கவலைப்படாதரா, எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிது. காலையில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் வர வருமானத்தில் தான் அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்குவேன், காய்கறி வாங்குவேன், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாடகை கட்டணும். இதெல்லாம் செய்யும்போது என் உள்ளத்தில் இதுக்கு காரணம் யார், எங்கள் மாமா தானே, எங்கள் மாமாவை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி. நான் வந்து வெல்டிங்கில் ரொம்ப ஸ்கில்டு, ஒரு இரும்பு ராடு என் கையில் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கத்தியாக செய்யணும், அது எவ்வளோ ஷார்ப்பில் வைக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து அவரை வெட்ட முடியுன்ற மாதிரி நானே அதுக்கு கைப்பிடியெல்லாம் பித்தளையில் வச்சு வெல்டிங் பண்ணி அவரை 3 முறை நான் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்றைக்கி மாத்திரம் நான் கொலை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். இயேசு என்னை ரட்சித்ததுனால அன்பின் ஊழியக்காரனாக இயேசு என்னை மாற்றினார்.
0: சரி, இப்போ நீங்கள் இந்த டேனான விதத்தை சொல்லலை, சரி இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது.
1: ஆமாம்,
0: அப்படி எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அப்படி இயேசப்பா கிட்ட உங்களுடைய லைஃப் எப்படி?
1: நல்ல சூப்பர் கேள்வி கேட்டீங்க, எப்படி யூடர்ன், ஏன்னா பயங்கரமான ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருந்தேன், ஒரு யூடர்ன் அடித்து ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது உண்மையிலே அது என் லைஃப்பில் அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான், அதை மறக்கவே முடியாது. பசுமரத்து ஆணி போல் என் உள்ளத்தில் அது புதஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சிஸ்டர்ன்ட்டு நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி, அவங்க பாஸ்டர் டி மோகன் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய கேசல் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு நான் எப்படி போவேன்னா செவ்வாடையில் தான் நான் போவேன். நான் சவப்பு ஷர்ட்டு சவப்பு வேஸ்டி பட்டெல்லாம் அடிச்சுட்டு எப்போ என்னை அவங்க பார்த்தாங்களோ எனக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பண்ணி வச்சிருந்த கத்தி பார்த்திங்கன்னா எப்போவுமே என் வீட்டில் இருக்கும். இந்த கத்தியில் தான் அவங்க எங்கள் மாமாவை வெட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, இது மாதிரி நான் ரகசியமாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டில் போந்து அவரை வெட்டணுண்டா, ஒன்றும் உங்களால் முடியலன்னா நான் எங்கள் அம்மாவை எந்த கையில் அடித்தாரோ அந்த கையை நான் வெட்டுவேன், வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பயங்கரமான ஒரு ரத்த வெறி எனக்குள்ளே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டில் நான் குளிக்கும்போது எங்கள் அம்மா என்னுடைய பீரோவை இது பண்ணும்போது உள்ளே என்னுடைய அந்த கத்தியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓன்னு அழுகுறான், டேய் என்னடா இது மாதிரி இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்கேன், என்னன்னா வந்தோன்னே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விட மாட்டேன், எப்படி உன்னை அடிப்பான், உன்னை அடித்த ஒவ்வொரு நிமிஷமாக நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகுறம்மா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதது. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஏய் அப்போ ஏற்கனவே அப்பா இல்லைடா, நீயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் எனக்கு எடுத்து சொல்கிறாங்க. என் மைண்டில் அது ஏறவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கு. எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில் ப்ரேயர் நடக்கிறத அடிக்கடி மாடியிலேருந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த சிஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க, வேதம் சொல்லுது ஜபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அந்த தாயார் 3 நாள் எனக்காக உபவாசி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் பையன் இப்படி ஒரு ரத்த வெறியில் இருக்கிறான், எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு தெரியல, என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார் சொல், உங்கள் மகனுக்காக நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ பாருங்கள், அந்த அம்மா ஜெபிக்க ஜெபிக்க தான் என்னால் எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு 3 வாட்டி பிளான் பண்ணேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆளை காமிச்சாலே போய் இது பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட நண்பர் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது இப்படி மூணு முறையும் பண்ண முடியலையே. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் அந்த தாயார்கிட்ட பேசி மேல் அறையில் இருக்கிற இந்த மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு, உலகமெங்கிலும் கொண்டு போய் அவன் அநேகருக்கு ஒரு ஆறுதலின் மகனாக தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுகிற மகனாய் நான் அவனை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அதிகாலையில் எனக்கு என்னென்னா மூணு முறை பண்ண முடியலையே, எப்படியாவது இவரை ஃபைனலில் இவரை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நான் ஒரு யாகம், அந்த யாகன்றது அந்த வேள்வின்றோம், அந்த வேள்வியை எப்படி நடத்தணும், அந்த யாகங்களை எப்படி வளர்க்கணும், அந்த ஸ்பிரிட்டோடு எப்படி பேசணுன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுத்தேர்ந்தவனா. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அந்த கோவிலில் நான் இருந்ததுனால அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோடு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்றைக்கி எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ போய் என் மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு. அப்போ காலையில் வந்து கதவு தட்டுறாங்க, என்னடா பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் ஆயுது, இந்துக்களில் சொல்லுவாங்க பூஜை பண்ணி சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்சது அப்படின்னு, ஏதோ அபசகுனமாக இருக்கு என்னடா அது அப்படின்னு திறந்த அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாருங்கள், என் வாழ்க்கையில் இயேசுன்ற அந்த நாமத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. ஒரு மழைக்கு கூட நான் சர்ச்சு பக்கம் ஒதுங்கினது கிடையாது, ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் கிடையாது, யாருமே இயேசுவை பற்றி என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது, ஒரு சாங் கூட நான் கேட்டதில்லை, இந்த வேதனை என்னன்னு கூட என் வாழ்க்கையில் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மா இயேசுன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்குள்ள ஒரு ஜாய், ஒரு உண்மையான ஒரு சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்றார் பாருங்கள். அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே வந்ததை நான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ சொன்ன உடனே அடுத்த செகண்டு, தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணும்பா அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் சரி ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்றது மட்டும் என் மைண்டில் இருந்து உடனே முட்டி போட்டேன். அந்த அம்மா எனக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கண் மூடுனாங்க, எனக்கு கண் மூடி பழக்கமே கிடையாது, விக்கிரகங்களை கண் திறந்து பார்த்தே தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர ஃபஸ்ட்டு டைம் கண்ணை மூடு அப்படின்னும்போது என்னால் மூட முடியல. அவங்க கண்ணீர் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் முகத்துலலாம் அந்த கண்ணீர் படுது. அப்போ தான் பார்க்குறேன் இவங்களே என் மேலே யார் இவருன்னு தெரியாது, இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க, இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனதுருக்கத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க சொல்கிற இந்த ஜீசஸ் எவ்வளோ நல்ல தெய்வமாக இருக்கிறாருன்னு அவங்க மூலியமாக தான் என்னை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியில் கர்த்தர் என்னை நடத்தினார்.
0: நல்லது. இப்போ 3 முறை உங்கள் மாமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ அதுலேருந்து எப்படி ஆண்டவர் தப்பு வச்சார், எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க?
1: ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க பக்கத்து வீடுன்றதுனால அந்த சகோதரியை அடிக்கடி பார்ப்பேன், அவங்க பார்க்கும்போது என்னை ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். போகும்போது காஃபி என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஆண்டி அப்படின்னா உடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க, காஃபி சாப்பிட்டு அப்போவும் செவ்வாடையில் தான் இருப்பேன், கோவிலுக்கு போவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சரி பாத பூஜை பண்ணோம், இவ்வளோ பூஜைலாம் பண்ணோம், ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்போ தெருவுக்கு வந்துட்டோம், சர்வைவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, என் லைஃப்பில் எந்த ஒரு ஃபைனான்சியலாகவும் சரி எதுவுமே சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ஆள் பலமோ எதுவுமே கிடையாது, எப்படி அடுத்த லெவல் நம்ம போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேராக நம்ம போய் இந்த சாமியார்கிட்ட போய் கேட்போன்ட்டு நேராக அந்த சாமியார்கிட்டையே போய் டீல் பண்ணேன். பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் யார் என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் போது உள்ளே போனால் அந்த சாமியார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார், என்னடா இவ்வளோ இதுவாக இவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க, நேராக உள்ளே வந்துட்டேன், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டேன், அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னும்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் நடத்தினா நீ பெரிய குபேரன் ஆகிடுவே, யாகம் நடத்தினா குபேரன் அப்போ தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொன்னால் ஓகே உனக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி டேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துட்டாரு. அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர அவருடைய பிஏ என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே நில்லுப்பா அப்படின்னு, என்ன மற்றவங்களுக்குன்னா 50,000 ரூபா, இந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா மற்றவங்களுக்கு 50,000 ரூபா, நீ வந்து கோவிலில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு 50% டிஸ்கவுண்ட், 25,000 நீ பே பண்ணால் தாராளமாக அடுத்த வாரம் அந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வருவார்னோன்னா எனக்கு அந்த பேப்பரை அப்படியே தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். அப்போ தான் அந்த கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம்னு, அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட போய் என்னை அறியாமல் அழுகுறேன். தெய்வம் தெய்வம் சொல்லி எவ்வளோ தெய்வங்களை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடக்கூட வழி இல்லை. கடைசியில் இந்த சாமியார் தான் தெய்வம் நம்பி வந்தேன். இவரும் எனக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்வார்னு சொல்லி இவரை நம்பினேன். இவரும் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக 25,000 ரூபா கொடுத்தாதான் உன் வீட்டுக்கு வருவேன்னா, அந்த 25,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் பொழைச்சிப்பேனே, அந்த பணம் இல்லை, எல்லாமே நான் நஷ்டத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறேன். எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் தனிமையில் நான் கண்ணீர் விடுற சூழ்நிலையில் அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நெத்தியில் இருக்கிற பொட்டை நானே அழித்தேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போது நானே என்ன பண்ணேன், செவ்வாடையில் தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். நான் போட்டிருந்த உத்ராட்ச மாலையெல்லாம் நானே அறுத்து போட்டேன். அப்போ இது பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு நான் வானத்தை நோக்கி என்னுடைய மன்றாட்டை நான் ஏறெடுக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், எப்படி படிக்கணும், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா அன்றைக்கி இயேசுன்ற அந்த திவ்ய நாமத்தை தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வானத்தை நோக்கி உண்மையான தெய்வம் நீர் இருப்பீர், ஆனால் என்னை போல் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, கைதிகளை போல் நன்மையை செய்தும் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, மருத்துவமனையில்

0: வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: இப்போ என்னென்னா, அந்த மூன்று முறை உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல?
0: ஆமாம்.
1: அதுலேருந்து ஆண்டவர் எங்களை எப்படி தப்பு வச்சாரு, அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்?
0: அப்போது என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னால், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன்னா வீடு பூட்டியிருந்தது. வீட்டோட சாவி எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜபிக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் கோவிலுக்கெலாம் போவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர பசி, ஏன்னா போகும்போது நான் சாப்பிடல, உபவாசத்தோடவும் போனேன், வரும்போதும் சுத்தமாக சாப்பிடல. சரி, வீட்டில் போனால் ஏதாவது அம்மா ஆகாரம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்லான்னா வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆகாரம் இல்லை. அப்போது அந்த லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட சாவி இருக்குது. சரி, போனால் இவங்க அல்லேலியான்வாங்க, ஆமீன்வாங்க, ஏசப்பானா, எனக்கு ஒரே எரிச்சலை, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். இவங்க ஏதாவது அல்லேலியா ஆமீனா ஒரே அறை அடிக்கணும்னு சொல்லி வெறியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தான். நேராக உள்ளே போனேன், சிஸ்டர் சாவின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சிஸ்டர் இந்த இயேசுன்னு சொன்னீங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேதத்தில் ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்தார், ஏன் மரித்தார், மூன்றாம் நாள் எப்படியோ உயிர்த்தெழுந்தார், திரும்பவுமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன், எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு, இயேசு சீக்கிரமாக இந்த பூமியில் நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார், நிறைய காரியங்களை அவங்க எனக்கு சொல்லும்போது என் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் தெய்வம் தெய்வம் என்று எங்கெல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேனோ, அப்போ இவர் தான் அந்த தெய்வம் போல இருக்குது. ஏன்னா கிமு கிபி என்று சரித்திர நாயகனாக இவரை வைத்து தானே காலங்கள் அளக்கப்படுது. அப்போ இவர் தானே மெய்யான தெய்வம். எல்லா கல்லறையிலையும் எவ்வளோ கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன், ஜீவ சமாதி ஆயிட்டாங்கன்னாங்க, மரித்தாங்க, அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் அவங்க சரீரம் உயிரோடு எழும்பலை. ஆனால் இன்றைக்கும் இயேசு புதைக்கப்பட்ட இடத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தான் எழுதப்பட்டு. அந்த காரியங்களெல்லாம் நான் கேட்கும்போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம தேடின தெய்வம் என்ன, இந்த இயேசுக்கு என்ன, அப்போ இந்த இயேசுவை எப்படி தெரிந்து கொள்ளலாம், இந்த கருப்பாக ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்குறாங்களே இதில் தானே இவங்க ஏதோ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், ஆன்டி எனக்கு இந்த புக்கு எனக்கு வேணும், இந்த கருப்பாக வச்சுருக்கீங்களே இந்த புக்கு எனக்கு வேணும்னும் போது, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன சின்னமலை ஏஜி சர்ச் அங்கே பாஸ்டர் டி மோகன் அவர் சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கே பாஸ்டர் பிரசங்கமே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரில், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறலை தருவேன். அப்போது இவர் எங்கே இருக்கிறார், ஒரு மரமாக இருந்தால் அந்த நிழலில் போய் நிற்கலாம், வாங்கன்றாரு. வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், எங்கே போனோம் எங்கே வரணும்னு தெரியலையே, சரி வாங்கன்னு சொல்ல உள்ளே போகிறேன். என்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலாக என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரு கருப்பாக ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி என்னை விட்டு லிட்ரலாக வெளியே போகிறத கண் கூட நான் பார்த்தேன். இது சத்தியமான வார்த்தை, உண்மையாக நான் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவரையும் அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்காரும்போது, அப்போ தான் தேவ பிரசன்னா என்ன, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே என் இருதயத்தை ஏற்றாது போல் வருது. அப்போ அந்த பாஸ்டர் டி மோகன் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தேன். நான் செவ்வாடையில் தான் போனேன், பட்டெல்லாம் அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பைபிள் எனக்கு பிரசன்ட் பண்ணார். பைபிளை வாங்கிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்போது நான் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜு கிட்ட நான் வந்துட்டு இருக்கும்போது, ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உருவாக்குற பட்டயம் வேணுமா, அழைக்கிற பட்டயம் வேணுமா? ஏன்னா என் பேக்கெட்டில் அப்போவும் அந்த கத்தியை நான் பேக்கெட்டை தான் வச்சுட்டு இருந்தேன். உருவாக்குற பட்டயம்னா இதுன்னு எனக்கு தெரியுது, அழிக்கிற பட்டயம்னா என்ன அப்படின்னும் போது, அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இது தான் வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது, என்ன செய்ய போகிறேன், இது வேண்டாம் ஆண்டவரேன் தூக்கி அந்த கூவை நதியில் தூக்கி போட்டு இந்த வேதத்தை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தோடு நான் என் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: இப்போ அந்த அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஆண்டவர் தப்பு வச்சாருங்கிற சொல்ல முடியுமான்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள். இல்லாட்டா
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னா, தொடர்ந்து சபைகளுக்கு போக, இந்த வேதாகமங்களை தியானிக்க, வசனம் மூலியமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இதில் படிக்க படிக்க படிக்க, அப்போ ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த நன்மைகள், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறது, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறது, மரித்து போன எவ்வீருடைய மகனை மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்புனது, இதெல்லாம் நான் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ண பண்ண, அப்போ என்ன அறியாமல் யாரை வெட்டணும் யாரை கொலை பண்ணணும்னு நினச்சினோ, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு

0: ஃபஸ்ட்டு டைம் என் வாயிலேருந்து அவர் பேர் மிஸ்டர் ஜெகநாதன், ஜெகநாதன் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன்.
1: ஆண்டவர் மாற்றினார்
0: மாற்றினார்.
1: சரி, இப்போ நீங்கள் ஆவிகளை கூட பேசக்கூடியதை கற்றுக்கொண்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அந்த அனுபவத்தை பற்றி லைட்டை சொல்லாமல்
0: ஆவியில் பேச அந்த ஸ்பிரிட்டில் வந்து எப்படின்னா அது நைட்டு நேரங்களில் வரும். அதை வந்து சில மந்திரங்களை அந்த இரவு நேரங்களில் சில மந்திரங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவோம் உச்சரிக்கும் போது அது லிட்ரலாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதோடு நான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பேன். அது என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே ஒரு 1000 யானை ஒரு பலம் எனக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் யார் எனக்கு முன்னாடி நின்னாலும் அவங்கள அடித்து காலி பண்ணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வரும். அதை நான் செய்ய செய்ய செய்ய என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேரி அது எனக்குள்ளே இருந்தது.
1: அதுகிட்ட என்ன பேசுவீங்க, அது பதில் தருமா?
0: அது தரும். நான் இப்போ போகிறேன், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவனை போய் நான் இதான் செய்யணும் அப்படின்னும்போது நீ போ, உன்னோட இருந்து நான் அந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசும். சில நேரங்களில் தேவையில்லாத அந்த வாலிப நாட்களில் தவறான சிந்தைகள் எல்லாம் பாவ இச்சிக்கிற காரியங்கள், சில தவறான படங்களை பார்க்குற இச்சிக்கிற காரியம் இதெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு தூண்டும். அதில் ரொம்ப இன்வால்வாக அது அப்படிப்பட்ட நண்பர்களும் என்னை தேடி வருவாங்க. நான் எங்கேயோ தான் இருப்பேன், இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்ம போதை பழக்கத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி இங்கே யாருனா தண்ணி அடிச்சா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஃப்ரெண்டு நானெல்லாம் போய் அங்கே தண்ணி அடித்து நான் என் ஃப்ரெண்டு தலையில் வாமிட் எடுத்து அவன் என் தலையில் வாமிட் எடுத்து அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: அந்த ஆவி உங்களோட நீங்கள் பேசுகிற மனுஷன் பேசுகிறது படி பேசுமா?
0: ஆமாம்,
1: தமிழ்
0: லிட்ரலாக தமிழ். நம்ம என்ன அழகாக அது நம்ம தமிழோட அது பேசுகிற தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது பேசும்போதே அப்படியே ஃபுல்லாக அதோட நம்ம ஐக்கியமாயிடுவோம்.
1: ஆனால் தீமையான காரியங்கள்,
0: தீமையான காரியங்கள் நன்மைன்னா எனக்கு அதான் சொல்கிறேனே, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு என் வாயால் நான் ஜெபிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா, என்னடா அது, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு தீமை தானே செய்வோம், கெட்டது தானே செய்வோம்னு அடிக்கணும் அவனு அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா யாராவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக கிடையாது, அவரை போய் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள் இந்த சாமியார் அவருக்கு அவரை வந்து அந்த பகுதியில் நிறைய பேர் வெறுப்பாங்க, அவரை யாருனா கொலை பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 நாள் அவர் வீட்டு வாசல்லையே 6 அடி பள்ளம் பறித்து கத்தியோடெல்லாம் உள்ளே உக்கா மேலே வந்து வைக்கோல்லாம் செட் பண்ணி நம்ம சாமியாரை யாருனா எதுனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்து, அவர் சாமியாராச்சே சாமியாச்சே அவரை ப்ரொடெக்ட் பண்ண அவருக்கு தெரியாதா, அவரை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருக்கிறேன்.
1: தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க.
0: வெரி குட். ஆமாம் ஆமாம்.
1: சரி ஓகே, வேறு ஏதாவது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதாவது ஆண்டவர் விரும்பாத பெரிய ஏதாவது தவறுகள்லாம் அப்படி செய்ததாட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா எதுக்காக என்ன வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்த என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார்.
0: ஆமாம், அதாவது எப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு இது மாதிரி இவன் என்னை அடிச்சிட்டான், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்தோன்னா அடி தான். அதே மாதிரி சினிமா நடிகர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், சினிமா நடிகர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அதிகமாக ஈடுபடுவேன். ஆனால் எனக்குள்ள அந்த கடவுள் பயம் ஒரு பக்கம் இருந்துருந்ததுனால ரொம்ப டீப்பாக அந்த பாவ பழக்கன்றது பயங்கரமான அந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக அடிமையாக நான் இருந்தேன். குடி பழக்கம், கஞ்சா எடுக்கிறது இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனாலும் உள்ளே அதெல்லாம் நான் இன்டேக் எடுத்துகிட்டு தான் இருந்தேன்.
1: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அப்படி ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருமா?
0: பழைய ஞாபகங்கள்ன்றது சுத்தமாக வராது, ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு வேதம் சொல்லுது. ஒருவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்துட்டான்னு சொன்னால் கட்டாயம் அவன் வந்து பழைய காரியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்போ நீங்கள் ஆண்டவர் பின்பற்றவர்களாக மாறிட்டீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ மேரேஜ் ஆச்சு, அதில் அந்த
0: நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்க முதல்ல வந்து நான் வந்து என் மனைவி வந்து லவ் பண்ணேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின் ரோமன் கேத்தலிக்கு, ஆனால் அவங்க நான் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் இந்த பாவ பழக்க வழக்கத்துக்கெலாம் போக மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலான்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 7 வருஷம் அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பெரியவங்களே அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் மம்மி எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள திருமணம் செய்து வைக்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க.
1: ஓகே, நல்ல ஒரு காரியம். பிறகு இப்ப இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ஆயிட்டீங்க. பிறகு இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அழைப்பு அல்லது பாரம் எப்படி வந்தது, யார் மூலமா வந்தது?
0: எப்படி வந்ததுன்னு சொன்னா, என் வீட்டுக்கு பக்கத்துல பாஸ்டர் பீட்டர் பாபுன்னு இருப்பார். அவர் வந்து பயங்கரமா இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவரும் என்னை போல் ஒரு சாமியார்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். நான் நிறைய ஒரு 40-50 கேள்வி இந்து இதில் இருக்கும்போது நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்டருங்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த சிவன்னா என்ன, சில விக்கிரகங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இது எப்படி வந்தது, இயேசுனா என்ன, நிறைய கேள்விகள் கேட்கும்போது யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த போதகர் மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு ஒரே நாளில் 35 கேள்விக்கு பதில் சொன்னார். 5 கேள்விக்கு ஓப்பனாக அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, ஒரு வாரம் கழிச்சு வா, நான் பைபிளை நான் படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன்னது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய எல்லா கேள்விக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ பாட்டி கதை ஆயா கதைலாம் அவர் சொல்லலை. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கோ அவரே என்கிட்ட வேதாகமத்தை கொடுத்து இந்த பக்கம் எடு, லூக்கால் எடு, மத்தையில் எடு, மார்க்கில் எடு, வெளிப்படுத்தின விசேஷம் எடு, இதெல்லாம் சொல்லும்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்ன்ற அந்த சத்திய வார்த்தை என் வாழ்க்கையில் நிரூபணமாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த 5 கேள்விக்கு அவர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதில் தான் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லி. இதை வேதாகமத்தை படிக்க அந்த போதகர் என்ன பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவார். அப்போது நான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்தேன்னா வாலண்டரியாக நான் இழுத்துட்டு போவார், நீ வா தம்பி அப்படின்னு. முதல்ல வேண்டா விருப்பாக போவேன், என்னடா இந்த பாஸ்டர் சனி ஞாயிறு தான் லீவு, அன்றைக்காவது ஏதாவது படத்தில் எதனா டிவியில் படங்கிடம் பார்க்கலாம், இவர் அடிக்கடி வந்து கூட்டின்னு போகிறாருன்னு சும்மா தான் கூட போவேன். கூட எதுக்கு போவேன்னா, அவர் மைக்கில் டான் பிச் பண்ணுவார், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், அப்போலாம் வந்து அந்த வுட்டில் தான் இருக்கும். அந்த வுட்டை என்ன பண்ணுவார், ஷோல்டரில் வச்சுப்பேன், கீழே வச்சா நிறைய பேருக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்ருப்பேன். 2-3 மணி நேரம் பேசுவார். எனக்கு வலிக்கும், உடனே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டரில் வச்சுப்பேன், சில நேரத்தில் தலையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் பேசிகிட்ருப்பார், நான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து அவர் பேசிகிட்ருப்பார். அவர் பேச அங்கே இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், இவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஒரு 6 மாதம் கழித்து சொந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து, ஐயா உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், சொந்த ஆட்டோ வாங்கினேன், ஐயா நீங்கள் தான் ஏன் ஜெபம் பண்ணோம், உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடிப்பார். அது மாதிரி சில வீடுகள்லாம் ஓலை வீடு இருக்கும், இவர் போவார் ஜெபம் பண்ணுவார், அந்த வீடெல்லாம் கட்டப்படும். அப்போ தான் நான் தெரியும், ஒரு மனுஷனை கொண்டு இந்த அளவுக்கு செய்ய முடியும். நான் கற்று தேர்ந்த எல்லாமே நான் தான் கடவுளுக்கு கொடுப்பேனே தவிர கடவுள்கிட்டேருந்து எதுவும் வாங்கின மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்குதே, இது போல் நம்மளும் உருவாகணும், நம்மளும் இது மாதிரி எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்ற ஒரு தாகம் எனக்குள்ள அந்த போதகர் மூலிமா ஆவியானவர் எனக்கு கிரியை செய்தார்.
1: வெரி குட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க.
0: ஆமாம்.
1: இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக.
0: இப்போது அப்படின்னா மயிலாப்பூரில் நான் வந்து எல்ஷெடாய் கிரேஸ் சர்வீஸ் சென்டர்னு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாரன் ரோட்டில், மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வாரன் ரோட்டில் நான் என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னுடைய சர்வீஸ் சென்டரில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு ஏசி ரிப்பேர் விஷயமாக வராங்களோ, நிறைய அங்கே பிராமின் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க வீட்டில் ஏசி ரிப்பேருக்கு போகும்போது கட்டாயம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய சர்வீஸ் சென்டரில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொருளோட இன்னும் நிறைய பொருள் உங்களுக்கு சேரும், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி 2-3 வாட்டி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட வருவாங்க. அப்படி ரிப்பீட்டடாக வர நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, இதே நம்ம சின்னமலை ஏஜி சர்ச்சில் இன்றைக்கி அவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதியில், மயிலாப்பூர் பகுதியில். தேவன் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர், அந்த வீட்டில் 2 வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் வந்து மஞ்சுளா, இந்த ஏரியாவில் இருக்கிற தம்பின்னா எப்போவுமே அட்ரஸ் வாங்குவோம். அட்ரஸ் அவங்க கொடுக்கல, என் பேர் ஏரியாவில் வந்து சொல்லு தம்பி, சொன்னாலே என்ன எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி நான் அடுத்த வாரம் போல, 2 வாரம் கழித்து தான் எனக்கு அதிகால ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பேர் எனக்கு அந்த எல்இடியில் லைட்டில் போகும் மாதிரி அந்த அந்த பேர் போயிட்டே இருக்கு. நேராக என்னடா இது இந்த பேர் வருதேன்னு. சரி, அந்த ஏரியாவில் போய் அவங்க பேரை சொன்னேன்னு ஒரு தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் நான் காலிங் பெல் அமுக்குறேன், வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ தம்பி வரேன்னு, இல்லைங்க நான் மறந்துட்டேன் சாரின்னு. சரி வாங்க வந்து பாருங்கன்னு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஆவியானவர் அந்த தாயாரோடு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இயேசு நல்லவர், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சில காரியங்களை சொல்லும்போது ஓன்னு அழுதாங்க. ஏமா அழுகுறீங்கன்னு, இன்னும் நீங்கள் 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் செஞ்சேன் தம்பி, நீ வந்து பாருப்பாடி. அப்போ தான் எனக்கு உள்ளே அவங்க பெட்ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா நான் காலிங் பெல் அமுக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஃபேனில் அவங்களுடைய சாரியை தூக்க மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூல் மேலேயும் ஏறி நின்ட்டாங்க. பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் அவங்க அந்த இன்றைக்கி நம்ம வாழக்கூடாது மறிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தனி ஜெபத்தில் தேவன் அவங்க பேரை எனக்கு காண்பித்து அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி ஆண்டர் கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், ஏமா இந்த காரியம் நான் வந்து தலையை உள்ளே போடலான்னு நினச்சேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சேன், சரி யாருன்னு தெரியல வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தூக்கு மாட்டி நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி காலையில் தான் நான் திட்டம் போட்டேன். இன்றைக்கி வந்து ஏசப்பாவை பற்றி நீ சொல்கிற. அப்போ நான் சொன்னேன், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். நீங்கள் நல்லா எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நல்லா வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது, இல்லை தம்பி 2 லட்சம் ரூபாய் எனக்கு கடன். அப்போ ஆண்டருடைய வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையதுன்னு சொல்லிடுது. 2 லட்சம் ரூபாய் கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காசு. கட்டாயம் ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை தருவார். இதே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்லி நிறைய திட்டம் போடுறாங்க. இல்லை, இந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி சந்ததி சந்ததியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையை தூண்டுற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போனது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுது, எனக்கு இப்போ சொல்ல முடியாத சந்தோஷம், இவ்வளோ நேரம் ஏன் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த ஏசப்பா பற்றி சொல்லும்போது வாழணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அந்த அம்மா ஸ்வீட் பாக்ஸோடு என் கடைக்கு வந்தாங்க. தம்பி இந்த ஏசப்பா பெரியவர் தம்பி, என்னம்மா என் வீட்டுக்காரர் கேன்சரில் இறந்துட்டார், பிஎஃப் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலை செய்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் தான் வீணாக போச்சே தவிர அவரும் இறந்து போயிட்டார். கடன் வாங்கினவங்கெல்லாம் ஒன்று வீட்டை கொடுக்குறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா என் கழுத்தை பிடிச்சாங்க. அன்றைக்கி தான் நான் இந்த தீர்மானம் பண்ணேன். அன்றைக்கி நீ ஜெபம் பண்ணும்போது மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன தம்பி, அந்த வார்த்தையை நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஏசப்பா ஏசப்பான்னு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகர் நிறைய அந்த விக்கிரக தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏசப்பா ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க வச்சு ஜெபிக்கும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவரில் எட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த 2 லட்சம் ரூபாய் செக். அன்றைக்கே அவங்களுடைய கடன் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். 1 ரூபா கூட கடன் இல்லை, மீதி என்கிட்ட 150 ரூபா இருந்தது. அந்த 150 ரூபாவில் தான் தம்பி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு இனி இந்த தெய்வம்லாம் வேணாம், இனி நான் வாழ்ந்தால் இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன் சொல்லி அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க பெரிய மகன், பெரிய மகளுடைய கணவர், அவங்க 2வது மகன், பெரிய மகன், குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மொத்தமாக குடும்பமே சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற வார்த்தையின்படி அவங்க அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களுக்கு தேவனே தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.
1: வெரி குட், நல்ல ஒரு அருமையான சாட்சி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் சூழ்நிலை நிமித்தம் சில பாவ பழக்க வழக்கங்கள், கொலை வரிகள் இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் ஒன்று காண்டவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமக்கு சாட்சியாக காண்டவர் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி மூலமாக காண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியை நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் 1-2 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம்.
0: யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளோ ஒளியை தேடி நான் போனேன், எவ்வளோ தெய்வங்களுக்கு நான் தான் போய் இது பண்ணேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது பாருங்க. என்னுடைய தாயார் என்னுடைய சாட்சி. ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் இயேசுப்பா பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அவங்களுடைய ரட்சிப்பு அந்நிய கண்ணினால் அல்ல, உங்கள் சொந்த கண்ணினால் அதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என் தாயாருக்கு ஒரு நாள் கூட இயேசுப்பா பற்றி சொன்னதே கிடையாது. என்ன தெரியுங்களா பண்ண, எங்கள் அம்மா விக்கிரகங்களுக்கு சில நேரங்களில் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஜபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அம்மா வைக்கிற கடைசி பூ இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கொளுத்துற கடைசி கற்பூரம் இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா வைக்கிற கடைசி குங்குமம் இதுவாக தான் இருக்கணும் சொல்லி ஜபம் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எவ்வளோ தெய்வங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன், போய் தங்கத்தில் பாலாடெல்லாம் நான் செஞ்சு போட்டிருக்கேன், இந்த தெய்வம்லாம் மாற்றலை, இயேசு உன்னை மாற்றினார், உன் நடவடிக்கை என்னை மாற்றிச்சின்னு சொல்லி. எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்து என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க, என் சகோதரி, என்னுடைய மனைவி, குடும்பம் மொத்தமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னை ரட்சித்தவர், என்னை ஆட்கொள்ள கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அற்புதங்களை செய்வார். மனம் பதறாமல் இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். தேவன் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இனி உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் நாங்கள் போட்டுருவோம். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
0: கண்டிப்பாக.
1: விசேஷமாக சென்னையில் இருக்கிற அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஜனங்களை அநேகர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். சரியா, கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. மிகவும் பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இவருடைய இளம் பருவத்தில் மிகவும் வறுமை, எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவனுடைய சொந்த தகப்பனாரால் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டை வாழ்க்கையில் இருந்தது. அது போய் போய் நிறைய துன்மார்க்க காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படி இருந்த ஒரு மகனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டு, அதுவும் சாதாரண விசுவாசியாக அல்ல, இயேசுவை குறித்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜனங்களெல்லாம் இயேசுடத்தில் திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவர் வரைந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ ஒருவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இதை விட குறைவான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நீங்கள் விசுவாசிங்கள். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர், நம்முடைய கர்த்தர், இந்த மகனும் ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்த மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இதை கேட்கிறவர்கள் அப்படி இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்ற உங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு நிச்சயமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவார் என்கிற சந்தேகமில்ல. கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சியம் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.

சொல்றேன், இன்னைக்கு சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க,

0: நிச்சயம் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க, சிரிக்க வரும். சொல்லுங்க, நீங்க எல்லாமே
1: பார்த்துக்கொள்வீங்க,
0: நீங்க
1: எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க.
0: அதிசய தேவன்.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி வசனம் அவரோ என்றார். ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமா இருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது.

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும் உமக்கே, அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும் உமக்கே. Come on, church. Raise

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா பந்திருக்கும். கண்களை மூடி வாயை திறந்து

கவலைப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் in the mighty name of Jesus. ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள் in the name of Jesus disappear. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன்.

0: every joint yellam
1: raba kala ramara kantolo
0: over joint le andavarude bala mutti pagadigalla andavarude bala kaluthu pagadiyila andavarude bala muduga thandila andavarude bala belavira paduthira polla aaviye yesuvin naamathile yesuvin naamathile en sabai uttu veliyerumbadi naan kattalai kodukiren I order you to get out in the mighty name of Jesus in the mighty name of Jesus oh inda ulagathin sitinbathirku பாழாக்க நினைக்கிறான் எல்லா ஆபாச ஆவி எல்லா இச்சையின் ஆவி பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லாம் பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாலிப பசங்களை பெண்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன் இந்த மைண்ட்

உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது. ஓரமா ராதியா தூரா மாரா ஷீத்ரா கிப்ளேங் கேக்லா கிராதா ராதா தூரா மா மாமரா காரா ஹாந்த் க்ளோரியஸ் பிரசன்ஸ் க்ளோரியஸ் பிரசன்ஸ். மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. மகிமையின் மேகம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி. ராஜாதி ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை, அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்.

நீடிய சாந்தம், மன உருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறை தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை தரங்க, வாயை தரக்க தரக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். என் கர்த்தர் பெயரில் பச்சதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா. முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று

0: தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீரூற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீரூற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அது வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தி நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23:37 கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவிலே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்லுகிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொரித்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பரந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கற்களோ கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தில் திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவ்விக்கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவ்வி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவ்விக்கொண்டு போய்விடும். தூரம் போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சிறகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை, அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன், பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க, வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சம் இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்ற இடத்துல பேசி, இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம், என்ன நடந்து விட போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹலேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹலேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நாம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவு என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல், என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50வது அதிகாரம் 5வது வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவர் என்ன சொல்கிறார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது, அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார், அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார், அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார், அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்றாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னை சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம், இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்றாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் நினைக்கிறாங்கன்னா வந்தீங்க ராமோஜன் எடுத்துட்டு போனா சரியாயிடும், அவ்வளவுதான். அது அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை, அவர் நீ ஒன்றும் செய்ய தேவை, நீ சும்மா இருந்தால் போதும், கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாய, ஒழிய ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும், நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரோட தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசிதான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அதுவரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான், தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொடிச்சு போட்டுருவாங்களோ, பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது, அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரையே அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளவன எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், ஆனா நீ என்ன செய்யணும், அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்தில் பூந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை, சாத்தான் தொட முடியாது. ஓடு, கர்த்தருடைய நாமந்தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலம், எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தையும் நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு, அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல், அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தையை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 2 வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒண்ணு, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனத பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனா அசதியா இருக்கலாம். சிலர் அசதியா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லா பேசுவாரு, ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனா உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியா இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தூர போவாங்க, அப்படியே தூர போவாங்க, அப்படி தூரம் எங்கேயோ போயிடுவாங்க, மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கு இல்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும்பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்திரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15 அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 2 பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமானார், அவரது நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரமாயிற்று. இப்படியாக மோசே தனது இறப்புக்கு முன் மக்களை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார்.